பிடிச்சு அடிச்சு பிடிச்சு அடிச்சு ராஜா மகளை தாலி கட்ட செய்தாய். பெரிய இடத்தில் மாப்பிள்ளையாக பேர் வாங்கி வச்சாய். ஆஹா என்னவே.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸின் ஒலிபரப்பு. இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாத மாதம் 23 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆணி மாதம் 30 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 14 நாள் செவ்வாய்க்கிழமை. நேரம் காலை 5:55. நேர்களினை கேட்கலாம் குரல் அமுதமும், அதனைத் தொடர்ந்து மங்கள இசையும்.

0: நீதி வேண்டுகிற இருவர் பக்கமும் சார்ந்து நின்று அவரவர் நிலையில் தன்னை வைத்து ஆராய்ந்து கூறப்படும் தீர்ப்பே நடுவு நிலையை உடையதாக இருக்கும். குறள் எண் 111, அதிகாரம் நடுவு நிலைமை.
1: தகுதி என ஒன்று நன்றே பகுதியான் பார்ப்பட்டு ஒழுக பெரிய.
0: நீதி வேண்டுகிற இருவர் பக்கமும் சார்ந்து நின்று அவரவர் நிலையில் தன்னை வைத்து ஆராய்ந்து கூறப்படும் தீர்ப்பே நடுவு நிலையை உடையதாக இருக்கும். குறள் எண் 111, அதிகாரம் நடுவு நிலைமை.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலாப் பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. நீட் மறு தேர்வில் தேர்வு எழுதியவர்களின் ஓஎம்ஆர் விடைத்தாள்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. ஸ்ரீராமர் கோவில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட நொச்சிக்குப்பம் மாநகராட்சி தொடக்கப் பள்ளியில் காலை உணவின் தரம் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் ஆய்வு மேற்கொண்டார். மதுரையில் பொதுமக்கள் தவறவிட்டு மீட்கப்பட்ட 518 செல்போன்களை காவல்துறையினர் உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். தென்காசியில் 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ராமநதி ஜம்புநதி இணைப்பு கால்வாய் திட்டப் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்தார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் விடுதியின் உயர்த்தப்பட்ட கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புழல் ஏரியின் தூய்மையை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா வழங்கினார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியை கைப்பற்றி அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்போவதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். காங்கோவில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்றுக்கான தடுப்பூசி சோதனையை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் விரைவில் மேற்கொள்ளவுள்ளனர். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை

0: எதிர்கொள்கிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியமை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேரம் காலை 6:02. இனி தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். நேர்களை இன்று காலை 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் நான் விஸ்வநாதன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள். 7:00 வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தொழில் தொடங்குவோம். நேர்லை நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:25 வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தமிழை அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். தொடர்ந்து ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். ஏழு 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகள் 2026 தினசரி நிலவரம் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து வணக்கம் பரணி நிகழ்ச்சி உலாவரம். இன்று காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேர்லை நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் திரு ஐ முருகேசன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். அதனைத் தொடர்ந்து இன்றைய குறுஞ்செய்தி உலாவரம். 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 8:55 திரை இசை. 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நாம் ஏன் பொய்களை எளிதில் நம்புகிறோம் என்ற தலைப்பில் நேயர்கள் பேசியிருக்கிறீங்க. 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்கள். முற்பகல் 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ஐதராபாத்தின் சலார் ஜங் அருங்காட்சியகம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 12:50 சிநேகிதியின் நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் அதிகம் அறிவுரை சொல்பவர் யார். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் பின்தங்கிய மாவட்ட மாற்றுவதற்கான முதன்மை திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஒன்று 10 நலம்தானா நிகழ்ச்சியில் 40 வயதிற்கும் மேற்பட்ட பெண்கள் கவனிக்க வேண்டியவர்கள் பற்றி அறிந்து கொள்ளலாம். அதனைத் தொடர்ந்து தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் விளங்குபவர் சித்த மருத்துவர் டாக்டர் ஹரிஹர மகாதேவன் அவர்கள். பிற்பகல் 2:15 திரையருவி. 3:02 குக்கு நேர் விருப்ப பாடல். 3:30 தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. நேயர்கள் கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani. The news read by Neena Arakel. The mortal remains of 15 Indian tourists who lost their lives in a boat tragedy near Phu Quoc Island in Vietnam arrived in Mumbai last night. The victims were flown from Ho Chi Minh City on a Vietnam Airlines flight after Indian diplomatic missions coordinated the repatriation process with Vietnamese authorities. State governments of Tamil Nadu, Andhra Pradesh and Kerala have been asked to coordinate with the bereaved families for the onward transportation of the bodies to their hometowns. Indian Embassy in Vietnam also expressed gratitude to the Vietnamese authorities for their support during the rescue, identification and repatriation process following the tragedy. A speedboat carrying 32 Indian tourists and 4 local crew members capsized off Phu Quoc Island in Vietnam on Friday, leaving 15 tourists dead. 16 survivors have also returned to India and one tourist remains hospitalized in Vietnam. A fishing trawler that had gone missing off the West Bengal coast earlier this month has been found capsized in the Bay of Bengal, with 9 fishermen confirmed dead and 6 others still missing. The trawler had left Sankarpur Sea Harbour on the 2nd of July with 15 fishermen on board. Contact with the vessel had been lost since the 5th of July. A joint search operation by the Coast Guard, Indian Navy and state agencies located the capsized trawler in the Bay of Bengal on Sunday. 9 decomposed bodies were recovered from the cabin of the vessel. 6 persons are still missing. The bodies have been brought to Sitarampur in South 24 Parganas district and kept at Katapukur Morgue for identification. Blood samples have been

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள்.
2: வறுமை ஒரு தத்துவம்தான். இதை விவரித்தால் உலக வரலாறு கிடைக்கும், உலக நாகரிகம் கிடைக்கும், உலக போர்கள் கிடைக்கும். வறுமை என்பது சத்தான சொல்தான். வறுமை கொடிது என்று உபதேசங்கள் நெடுக விரவி கிடக்கின்றன. வறுமையின் விளைவுகள் வேறானவை. யாசகரின் யாசகம் புலவரின் அறம் என்பதுண்டு. இது மிகப்படை கூறியது என்றாலும் இதில் உண்மை இருக்கிறது. இங்கே பொருள் கொடுத்தலும் பெறுதலும் பரஸ்பர பரிமாற்றமே. இந்த நிகழ்வுகளில் அழகிய காட்சிகள் கிடைக்கின்றன, அழகிய சொற்கள் கிடைக்கின்றன, ரம்மியமான சூழலும் உருவாகிறது. கொடுப்பவரும் பெறுபவரும் சமநிலையில் இருக்கிறார்கள். வெல்லும் சொற்கள் கிடைக்கின்றன. இலக்கியத்தில் வறுமை என்பது நல்ல வகைதான் என்று கூட தோன்றுகிறது. புதுமைப்பித்தன் வறுமை பிரசித்தமானது. கூப்பா ராஜகோபாலின் வறுமை அலாதியானது. பாரதியின் வறுமை எழுச்சி மிக்கது. கானாசு சொல்வார், என் தரமிக்கதாக நம்பப்படும் மொழிபெயர்ப்புகளை பசியோடுதான் எழுதி முடித்தேன் என்பாராம். பழைய பேப்பர்காரரிடம் இந்து பேப்பர்களை கானாசு எடைக்கு போட்டால் அவரிடம் காசு

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸுடன் மேற்காசிய உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் கப்பல் போக்குவரத்திற்கு அமெரிக்கா மீண்டும் தடை விதிக்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்டரஸை நியூயார்க்கில் சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் மேற்காசியா, யுக்ரைன், சூடான் உள்ளிட்ட உலகளாவிய விவகாரங்கள் குறித்து ஐநா பொதுச் செயலாளருடன் தாம் விவாதித்ததாக கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதியவர்களின் ஓஎம்ஆர் விடைத்தாள்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் www.neet.nta.nic.in என்ற இணையதளம் மூலம் தேர்வு எழுதியவர்கள் தங்கள் விண்ணப்ப எண்ணை பதிவு செய்து தங்களுடைய விடைகளை சரிபார்த்துக் கொள்ளலாம் என்று கூறி

0: கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்களுடைய விடை OMR விடைத்தாளில் பொருந்தவில்லை எனில் அது குறித்து முறையிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வசதியை நாளை வரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. கார்கட்டா வனப்பகுதிக்குள் சட்டவிரோதமாக நிலக்கரி எடுக்கப்படுவது குறித்து தகவல் அறிந்து CISF, CCL நிர்வாகம் மற்றும் காவல்துறை ஆகியோர் இணைந்து அங்கு மேற்கொண்ட சோதனையில் நிலக்கரி பறிமுதல் செய்யப்பட்டது. இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீராமர் கோவில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த மாவட்ட கூடுதல் நீதிபதி பிரதீபா நாராயண் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை இம்மாதம் 27 தேதியன்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டார். இதனிடையே சிறப்பு புலனாய்வு குழு முறைகேடு குறித்து குற்றச்சாட்டு கூறிய தர்மசேனா தலைவர் திரு சந்தோஷ் துபேவிடம் காணொலி வாயிலாக விசாரணை நடத்தியது. அப்போது தாம் அளித்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்கள் குறித்த தகவல்களை சிறப்பு புலனாய்வு குழு கேட்டதாக திரு சந்தோஷ் துபே கூறியுள்ளார். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இதனை தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய 8 மாநிலங்கள் இக்கண்காட்சியை நடத்துகின்றன. மத்திய மாநில தொழில்துறையின் ஒத்துழைப்பை வலுப்படுத்த தமிழ்நாடு, தெலங்கானா, மகாராஷ்டிரா, பீகார், பஞ்சாப், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் தங்கள் மாநிலங்களில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் தொழில்துறை உட்கட்டமைப்பு குறித்தும் இதில் எடுத்துரைக்க உள்ளன. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கான மாணவர் சேர்க்கை விதிமுறைகளின் அடிப்படையிலேயே நடைபெறுவதாக அதன் நிர்வாகம் கூறியுள்ளது. இதுகுறித்து அது வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்லூரியில் சேர்க்கை பெற்றுத் தருவதாக சிலர் தவறான வாக்குறுதிகளை அளித்து வருவதாக தெரிவித்துள்ளது. இதையடுத்து பொதுமக்கள், மாணவர்கள், பெற்றோர் ஆகியோர் தவறான தகவல்களையும் போலியான வாக்குறுதிகளையும் நம்பி செயல்பட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதாக ஜிப்மர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க கடற்பகுதியில் அண்மையில் காணாமல் போன படகில் பயணித்தவர்களில் மேற்குவங்கத்தைச் சேர்ந்த 9 மீனவர்கள் உயிரிழந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 தேதி சங்கர்பூர் கடல் துறைமுகத்திலிருந்து 15 மீனவர்கள் கடலுக்குள் சென்றனர். இந்நிலையில் 5 தேதிக்கு பிறகு அவர்கள் சென்ற படகிலிருந்து தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டதை அடுத்து கடலோர காவல்படை, கடற்படை மற்றும் மாநில நிர்வாகம் இணைந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டன. இந்நிலையில் வங்காள விரிகுடா பகுதியில் அவர்கள் சென்ற படகிலேயே உயிரிழந்த 9 மீனவர்களின் உடல்கள் கண்டறியப்பட்டுள்ளது. 6 மீனவர்களை காணவில்லை என்று கூறப்படுகிறது. உயிரிழந்த மீனவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். கடல்சார் பாதுகாப்பை ஈடு செய்யும் வகையில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் கப்பல் போக்குவரத்திற்கு அமெரிக்கா மீண்டும் தடை விதிக்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அவ்வழியாக செல்லும் சரக்குகளுக்கு 20% கட்டணம் விதிக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். இந்நடவடிக்கை ஈரான் நாட்டு கப்பல்களுக்கும் ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளின் கப்பல்களுக்கும் மட்டுமே பொருந்தும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அனுமதியின்றி மற்ற நாடுகளிலிருந்து வர்த்தக போக்குவரத்து

தடையின்றி நடைபெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகை இன்றிரவு முதல் தொடங்கும் என்று அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியின் நிர்வாகத்தில் அமெரிக்காவின் தலையீட்டை ஈரான் ஒருபோதும் அனுமதிக்காது என்று அந்நாடு கூறியுள்ளது. சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் உள்ள தொழில்பேட்டையில் அண்மையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்தது குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொள்கிறது. ஆக்ஸிஜன் சிலிண்டர் வெடித்து இந்த விபத்து ஏற்பட்டது குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு சத்தீஸ்கட் தலைமைச் செயலாளருக்கும் அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநருக்கும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல் பிரதேசம், சத்தீஸ்கட், ஜார்க்கண்ட், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்குவங்கம், சிக்கிம், அசாம், மேகாலயா ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெப்பமான மற்றும் ஈரப்பத வானிலை நிலவக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. ஆந்திர பிரதேசத்தின் கடலோரப் பகுதியில் வெப்ப அலை இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அது கூறியுள்ளது. தில்லியில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் கன்ஜான், சந்திரிகா பூஜாரி, ஜோய்ஸ்ரீ சிரோம், பிராச்சி சாகத், அன்ஷிகா, மேகா, பிராச்சி டோகோஸ் ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் நிஷா, நிகிதா சந்த், காஜல், முஸ்கான், பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் விஸ்வநாத் சுரேஷ், கங்கா, வன்ஷாஜ் ஆகியோர் வெற்றி பெற்று இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று பிலிப்பைன்ஸை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1 மணிக்கு தொடங்குகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் இப்போட்டி பிற்பகல் 2:30 தொடங்குகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இங்கிலாந்தில் பிற்பகல் 2:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸுடன் மேற்காசிய உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் கப்பல் போக்குவரத்திற்கு அமெரிக்கா மீண்டும் தடை விதிக்கும் என்று அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிலைப்பன்மலை 102.6 நீங்கள் கேட்டுட்டு வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. நேரம் காலையில 7:25. நேர்களை வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியில் அடுத்ததா தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள்.
2: தமிழே அமுதே. தமிழ் என்று சொன்னாலே இனிமைதான், தமிழ் என்று சொன்னாலே அமுதுதான். அந்த தமிழிலே ஓசை இன்பம் இருக்கிறதே, அது ஓமையிலா இன்பம் என்று சொல்லுவார்கள். ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பம். அந்த ஓசையின் ஐயம் இருந்த பாடல்கள் தமிழிலே அதிகம். அது இன்ப உணர்வை தூண்டி நம்மையெல்லாம் எந்த உலகிற்கு, இன்ப உலகிற்கு கொண்டு செல்லக்கூடிய அற்புத பாடல்களாக அமைகின்றன. ஒலி ஓசை என்று இரண்டு சொற்களை தமிழிலே பார்க்கிறோம். இந்த ஒலி என்பது வெற்றொலி, வெறும் சத்தம்.

0: அதிலே எந்த பொருளும் கிடையாது. ஆனால் ஓசை இருக்கிறதே, அந்த ஓசை என்பது இசையோடு இணைந்து செல்வது, ஒழுங்குவிட அமைவது. ஆதலால் தான் தமிழிலே செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, தூங்கலோசை என்றெல்லாம் செய்யுளுக்கு பாக்கெழுக்கு ஓசை அமைத்து பாடினார்கள். அப்படி ஓசையை நம் உள்ளத்திலே பதிய வைத்த ஒரு சிற்றிலக்கிய நூல்தான் குற்றாலக் குறவஞ்சி. இந்த குற்றாலக் குறவஞ்சி எழுதிய திருகூட ராசப்ப கவிராயர் மலைவெளத்தை கூறுகின்ற போது ஒரு இனிமையான பாடலை தருகிறார். ஆடு மரபு ஈணு மணி கோடிவையில் எரிக்கும், அம்புலியை கவளம் என்று தும்பி வழி மறிக்கும், வேடுவர்கள் தினை விளைக்கச் சாடு புனந்தோறும் விந்தையில் குங்குமமும் சந்தனமும் நாரும், காடுதோறும் ஓடிவரை ஆடுகுதி பாயும், காகமணு காமலையில் மேக நிறை சாயும், நீடுவல ஈசர் கையில் ஆசகிரி வாசர் நிலைதங்கும் திரிகூட மலையங்கள் மலையே என்று ஓசை இன்பத்தோடு பாடி அந்த பாடலிலே சொல்வளம், பொருள்வளம், சந்தவளம் எல்லாமே நம்முடைய மனத்தை கவர்வதாக அமைகிறது. பாம்பு இருக்கிறதே அதற்கு அரவு என்று பெயர். அரவம் என்று சொல்லுவார்கள், அது மணி உடையதாக, மணியை கக்குவதாக சொல்லுவார்கள். அது எத்தனை தூரத்திற்கு உண்மை என்று தெரியவில்லை. ஆனால் அந்த நாகத்திட இருக்கும் மணி இருக்கிறதே, அந்த மணியின் ஒளி அது கோடி கதிரவன் ஒளியையே கட்டுப்படுத்துவதாக, அதற்கு மேல் ஒளிவிடுவதாக இருக்கும் என்று கற்பனை செய்கிறார். அம்புலி என்று சொன்னால் ஏதோ புலி என்று நான் இருக்கிறோம், ஆனால் அந்த அம்புலி என்பது நிலா. அந்த அம்புலியை பார்த்து நம்முடைய அம்மாமார்கள் பாடிய பாடல்களெல்லாம் நமக்கு உண்டு. அதை கவளம் என்று, கவளம் என்று சொன்னால் உருண்டை, சோற்றுருண்டை என்று நினைத்து, தும்பி என்று சொன்னால் யானை, யானை அந்த வட்ட நிலாவை பார்த்து ஏதோ சோற்றுருண்டை என்று நினைத்து அது வழிமறிக்குமா? வேடுவர்கள் தினை புனத்திலே மனமுள்ள பொருள்களையெல்லாம் விதைப்பார்களாம், ஆதலால் அங்கே அகில் சந்தனம் குங்குமம் இவற்றின் மனமெல்லாம் அங்கே வீசும். மனம் என்பதற்கு நாறும் என்ற சொல், இன்று நாற்றம் என்று சொன்னால் அது துர்நாற்றத்தை தான் குறிக்கிறது, ஆனால் நாற்றம் என்ற சொல் மனமுடையது என்ற பொருளிலே நம் தமிழிலே கையாளப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலை, காகம் கூட அணுக முடியாத மலை. இப்படி இந்த மலை மிகச் சிறப்பாக இருக்கிறது என்பதை ஓசையிலே சொல்லி காட்டினாரே திரிகூட ராசப்ப கவிராயர். அதிலே உள்ள சொல்வளம், அதிலே இருக்கிற பொருள்களும், அதிலே இருக்கின்ற சந்தனையும் அதனால் இந்த பாடல் இனிமை தருகின்ற இன்பப் பாடலாக அமைகிறது. இப்படிப்பட்ட இனிய பாடல்களை என்றும் நாம் படித்து மகிழ்வோம். நாளை பார்ப்போம்.
1: நேர்லே தமிழே அமுதே உரை வழங்கினார் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். நேரம் காலை 7:30. தொடர்வது விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகள் 2026 தினசரி நிலவரம்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிலைப்பன்மலை 102.6 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் வர்ணி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில பாடல் கேட்க போறோம். விளம்பரத்தை தொடர்ந்து என்ன திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டு இருக்க அப்படின்னா, தம்பி திரைப்படத்துக்காக பாடல் கேட்க இருக்கிறோம். வித்யாசாகர் இசையில உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடியிருக்கிறாங்க. பாடலை கேட்கலாம், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நிலைப்பண்பிலை 102.6 வணக்கம் வர்ணி நிகழ்ச்சி.
2: சைட்வாரின் இன்று ஒரு தகவல். தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.

0: வித்யாசாகர் இசையில் அழகான பாடல் கேட்டு வந்த நேரம் காலையில் 7:38. நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியா ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் சிவகளை கே கே தாமஸ் அவர்கள். காலை வணக்கம் சார்.
1: காலை வணக்கம். வெரி குட் மார்னிங் டியர் லிசனர்ஸ். நெல்லை பண்பலை நேயர்களை ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்கு உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆங்கிலம் அறிவோம் இன்று நாம் சில வார்த்தைகளை வழக்கம் போல் பார்க்கலாம். முதல் வார்த்தை இந்த அதிகாலை, டான், DAWN, டான். அது இந்த விடிய காலம் இருக்கும் பார்த்தீங்களா, அதான் வழக்கமா அந்த டான் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்க. அதாவது at dawn every day, நாங்கள் தினமும் அதிகாலையில் எழுந்திருக்கிறோம். அதாவது DAWN, dawn அந்த வார்த்தை. அடுத்தபடியாக horizon. horizon என்றால் அந்த அடிவானம், தொடுவானம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் HORIZON. HORIZON, தொடுவானம். A ship appears on the horizon. கடற்கரையில் இருந்து பார்க்கும்போது கப்பல் தாங்க தொடுவானத்துல தெரியும். A ship appears on the horizon. அடுத்தபடியாக inspire. Good teachers always inspire their students. நல்ல ஆசிரியர்கள் அவர்களுடைய மாணவர்களுக்கு உற்சாகப்படுத்துகிறார்கள். நல்ல ஆசிரியர்கள் அவர்களுடைய மாணவர்களை எப்பொழுதும் உற்சாகப்படுத்துகிறார்கள். இன்ஸ்பயர், INSPIRE. இன்னொரு வார்த்தையும் சொல்லலாம் என்று இருக்கிறேன், கிரேட்ஃபுல். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் யுவர் டைம்லி ஹெல்ப். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் யுவர் டைம்லி ஹெல்ப். நேரத்துடைய உங்களுடைய உதவிக்கு என்னுடைய நன்றி. GRATEFUL. அடுத்தபடியாக நாம் வழக்கமாக எல்லோருக்கும் தெரியும் முக்கனி, மா பலா வாழை. அதை பார்த்த உடனே எனக்கு இன்னொன்று ஞாபகத்தில் வந்தது முக்காலம். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். நேற்று, இன்று, நாளையை வைத்து நாம் வீட்டில் எப்படியெல்லாம் பேசி நம்முடைய வெர்பை உருவாக்கலாம் என்று நானாக யோசிக்கும் போது நேற்று, இன்று, நாளை. அதில் முதல் இன்று என்றால் இன்றைய தினத்தை குறிப்பிடும். நேற்று என்றால் இறந்த காலத்தை குறிப்பிடும். நாளை என்றால் எதிர்காலத்தை குறிப்பிடும். மிகவும் எளிது பாருங்கள். I speak on the radio today. I speak on the radio today. இன்று. I spoke on the radio yesterday. பாத்தீங்களா, அந்த ஸ்பீக்கருக்கு பாஸ்ட் டென்ஸ் போட்டாச்சு, ஸ்போக்குன்னு. நான் நேற்று வானொலியில் பேசினேன். I will speak on the radio tomorrow. அது ஸ்பீக் வச்சு மூணு வார்த்தை உருவாக்கிட்டோம். அதாவது நேற்று, இன்று, நாளை. அதாவது ஆனா எந்த ஆர்டர்ல இருக்குன்னா இன்று, நேற்று, நாளை என்று இருக்கு. அப்படிதான் நல்லா இருக்கும். அதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்கேன். அதாவது நேற்று, இன்று, நாளையை வைத்து நம்ம வெர்ப் அழகா உருவாக்கலாம். ஜானகி சிங்ஸ் எ சாங் டுடே. ஜானகி இன்று ஒரு பாட்டு பாடுகிறாள். இதுல இந்த சிங்ஸ் நல்லா கவனிங்க. சிங்ஸ், ஜானகிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்கிளர்ங்கிறனால சிங்ஸ் தான் போடணும். அதுக்கு அடுத்த வரி என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, ஜானகி sang a song, sang S-A-N-G, sang a song yesterday. அல்ல, sang-னா S-A-N-G, song-னா பாட்டு, குழம்பிடக்கூடாது. ஜானகி

0: ஹி வில் சிங் எ சாங் டுமாரோ. ரொம்ப எளிது. நாம மூணு மூணு வார்த்தைகளை வீட்டில் வைத்தே நமக்கு ஒருவருக்கு ஒருவர் அழகாக நாம உருவாக்கலாம். குமார் டிராஸ் எ பிக்சர் டுடே. குமார் இன்று ஒரு படம் வரைகிறார். குமார் டிராஸ் எ பிக்சர் டுடே. டிராஸ் வரும், அப்புறம் ட்ரூ பாஸ்டன்ஸ்ல. குமார் ட்ரூ எ பிக்சர் எஸ்டர்டே. குமார் வில் டிரா எ பிக்சர் டுமாரோ. அடுத்தபடியாக இரண்டு ப்ராவர்பு சொல்லலாம் என்று இருக்கிறேன். நோ ரோஸ் வித்தவுட் தான்ஸ். நோ ரோஸ் வித்தவுட் தான்ஸ். முத்தல் இல்லாமல் ரோஜாக்கள் இல்லை, துன்பங்கள் இல்லாமல் துன்பம் இல்லாமல் இன்பம் இல்லை. முத்தல் இல்லாமல் ரோஜா இல்லை, துன்பம் இல்லாமல் இன்பம் இல்லை. வர்மன் காப்பதே சிறந்தது. வர்மன் காப்பதே சிறந்தது. ஆங்கிலம் அறிவோம், சிலத்தை வெல்வோம். மீண்டும் அடுத்த நாள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நேர்லை வணக்கம். பரணி நிகழ்ச்சியில ஆங்கிலம் அறிவோம் பகுதி வழங்கினார் சிவகளை கே கே தாமஸ் அவர்கள். நெல்லை பண்பலை 102.6 வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அஞ்சிருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் பாடல் வந்துட்டே இருக்கு. ஜி வி பிரகாஷ்குமார் இசையில பாடியிருக்கிறாங்க. கார்த்திக் சின்மய், நிதிஷ்கோபாலன் பாடியிருக்கிறாங்க. நாமுத்துக்குமார் வரிகளுக்காக வெயில் திரைப்படத்திலிருந்து. வெயில் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. விளம்பரங்களை தொடர்ந்து தொடர்ந்து நினைச்சிருங்க. நெல்லை பண்பலை 102.6.
2: இன்று ஒரு தகவல். தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.
5: தேஷ் கே யுவாவோ நே தானா ஹை பாரத் கோ ஆயுஷ்மான் பனானா ஹை. ஆஜ் ஹி பாத்திர லாபார்த்தியோ கா ஆயுஷ்மான் கார்டு பன்வா கர் உன்ஹே தே நய சால் கா உபஹார். 60 கரோட் சே ஜாதா லாபார்த்தியோ கோ மிலா 5 லாக் ருபே கே முஃப்த் உபச்சார் கா அதிகார். ஆஜ் ஹி ஆயுஷ்மான் ஆப் டவுன்லோட் கரே ஆர் பாத்திர லாபார்த்தி அப்னா ஆயுஷ்மான் கார்டு பன்வாயே. அதிக ஜான்காரி கே லியே 1455 பர் கால் கரே.

நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249684458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேர்களை நேரம் காலையில் 7:49 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர் மற்றும் படைவீரர் சார்ந்தோர்களுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மற்றும் தொழில் முனைவோர் கருத்தரங்கு கூட்டம் இந்த மாதம் 22ஆம் தேதி காலை மற்றும் மாலை காலை அல்லது மாலை 4:30 அந்த டைம் வரைக்கும் வந்து நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. முன்னாள் படைவீரர் மற்றும் அவங்கள் சார்ந்தோர்களுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடக்கப் போகுது நம்ம ஊரில் தான் 22ஆம் தேதி. மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் வச்சு தான் நடக்க இருக்குது. அதனால் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவங்களை சார்ந்தவர்கள் தங்களோட நீண்ட நாள் கோரிக்கைகளை உரிய விண்ணப்பங்களாக 2 பிரதிகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள்கிட்ட நேரில் சமர்ப்பித்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவலோட நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. யுவன் சங்கர் ராஜா இசையில் நாமுத்துக்குமார் வரிகளுக்காக பாடல் பாடியிருக்கிறாங்க. ஹரிஹரன் அவர்களுடைய குரல்ல பாடல் வந்துட்டே இருக்கு. அவன் இவன் திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலை பண்பலை 102.6

நெல்லை பண்பலை 102.6 நேரில் கேட்டு இருக்கீங்க. வணக்கம் வர்ணி நிகழ்ச்சி. நேரம் காலையில 7:55. நம்ம நிகழ்ச்சியில் நிறைவான தகவல் என்ன தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அப்படின்னா, இன்றைய சந்தை நிலவரம் தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். காய்கள் பழவைகளோட இன்றைய நிலவரம். தக்காளி கிலோவிற்கு 28 ரூபாய், கத்திரிக்காய் 80 ரூபாய், வெண்டைக்காய் 25 ரூபாய், புடலங்காய் 20 ரூபாய், சுரைக்காய் 15 ரூபாய், பீர்க்கங்காய் 40 மற்றும் 35 விலைகளில், பூசணிக்காய் 12 ரூபாய், தடியங்காய் 22 ரூபாய், அவரைக்காய் 100 ரூபாய், கொத்தவரை 36 ரூபாய், பாகற்காய் சிறியது 65, பெரியது 55, பச்சை மிளகாய் கிலோவிற்கு 40 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க, காராமணி 26 ரூபாய், இஞ்சி கிலோவிற்கு 210 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க, நார்த்தங்காய் 30 ரூபாய், முள்ளங்கி 35 ரூபாய், உருளைக்கிழங்கு 26 ரூபாய், கேரட் கிலோவிற்கு 66, ரிங் மீன்ஸ் 100 ரூபாய், சவுச்சோ 30 ரூபாய், முட்டைக்கோஸ் 38 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க, பீட்ரூட் கிலோவிற்கு 48, காலிஃப்ளவர் 50, குடைமிளகாய் 95 ரூபாய், மட்டர் பீன்ஸ் கிலோவிற்கு 150, சோயாபீன்ஸ் 120, பச்சைப்பட்டாணி 250 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க, சேம்பு 50 ரூபாய், சீனக்கிழங்கு 30 ரூபாய், சீனிக்கிழங்கு 45, பழங்கிழங்கு 60 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. பழ வகைகளில் செவ்வாழை கிலோவிற்கு 100 ரூபாய், ஏலக்கி 90 ரூபாய், மட்டிப்பழம் 80 ரூபாய், நேந்திரன் 50 ரூபாய், கற்பூரவள்ளி 60 ரூபாய், கோழிக்கோடு 60 ரூபாய், நாட்டுப்பழம் 60 ரூபாய், எலுமிச்சை பழம் 40, ஆப்பிள் கிலோவிற்கு 240, அன்னாச்சி பழம் 70, மாதுளை கிலோவிற்கு 240 ரூபாய், கொய்யாப்பழம் 80 ரூபாய், சப்போட்டா கிலோவிற்கு 50 ரூபாய், பப்பாளிப்பழம் 40 ரூபாய், நெல்லிக்காய் 50 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க, கிர்ணிப்பழம் 50 ரூபாய், சீதாப்பழம் கிலோவிற்கு 100 ரூபாய், மாம்பழம் கிலோவிற்கு 80 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. காய்கள் பழங்கள்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். 3 திரைப்படத்திலேருந்து பாடல்.

வந்துட்டு இருக்க மூணு திரைப்படத்துல இருந்து அனிருத் சில பாடலை கேட்டுக்கிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருந்தா நான் உங்க அன்பிற்கினிய வசந்தி பாலமுருகன். நேர்லி வரும் பாடலை தொடர்ந்து 8 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து 8:02 வழக்கென்று வந்தால் நேர்லை நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலை பண்பலை 102.6 உடன்.

0: நேரலை தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சர்வதேச ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸுடன் மேற்காசியா உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. நீட் மறு தேர்வு எழுதியவர்களின் ஓஎம்ஆர் விடைத்தாள்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. ஸ்ரீராமர் கோயில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட நொச்சிக்குப்பம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் காலை உணவின் தரம் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் ஆய்வு செய்தார். தென்காசியில் 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ராமநதி ஜம்புநதி இணைப்பு கால்வாய் திட்டப் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புழல் ஏரியின் தூய்மையை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயில் விடுதியில் உயர்த்தப்பட்டுள்ள கட்டணங்களை திரும்ப பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி சினேகா வழங்கினார். மதுரையில் பொதுமக்கள் தவறவிட்டு மீட்கப்பட்ட 518 செல்போன்களை காவல்துறையினர் உரியவர்களிடம் ஒப்படைத்தனா்.

தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியை கைப்பற்றி தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எண்ணங்கள் ஈடேறும் எந்நாளும் நன்னாளே, இந்நாளும் அவ்வாறு அமைய வாழ்த்துக்கள். வணக்கம் நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.6 இப்போது கேட்க இருக்கிறோம். வழக்கென்று வந்தால் இன்றைய நிகழ்ச்சியில் பரிவர்த்தனை ஆவணம் அதாவது டீட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பற்றி விளக்கம் அளிக்கிறார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இதுவரை இந்த பதிவுத்துறை சம்பந்தப்பட்ட ஆவணங்கள், சொத்துக்களை வாங்குவதற்கான ஆவணங்கள், இது பற்றியான விவரங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பரிவர்த்தனை ஆவணம் என்பது டீட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, பரிவர்த்தனை ஆவணம். இந்த பரிவர்த்தனை ஆவணம் எதற்காக எழுதப்படுகிறது, யார் யாருக்கிடையே எழுதப்படுகிறது, அதனுடைய தன்மை என்ன, இதை பற்றி நாம் தெரிந்து கொள்வது மிகவும் நலம் பயக்கும். இரண்டு நபர்கள் ஒரு பொருளில் உள்ள சொத்துரிமையை இன்னொரு பொருளின் சொத்துரிமைக்காக இரண்டு பொருட்களில் எதுவும் அல்லது இரண்டும் பணமாக மட்டுமே இல்லாதிருந்து ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் மாற்றிக்கொள்ளலாம். அவ்வாறு மாற்றிக்கொள்வதை எழுத்துப்பூர்வமாக எழுதப்படுவதே பரிவர்த்தனை ஆவணம் என்று அழைக்கப்படுகிறது. இதனை சொத்துரிமை மாற்றுச் சட்டத்தின் பிரிவு 118 வரையறை செய்கிறது. ஒரு பரிமாற்றம் பூர்த்தி அடைவதற்காக செய்யப்படுகிற ஒரு சொத்தின் பரிவர்த்தனையானது விற்பனை ஆவணம் எவ்வாறு செய்யப்படுமோ அதே நடைமுறையில் பரிவர்த்தனை ஆவணமும் செய்யப்பட வேண்டும். எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இந்த பரிவர்த்தனை ஆவணம் எழுதப்படும் அப்படின்னு பார்க்க போகும்போது, பல்வேறு சூழ்நிலைகளில் பரிவர்த்தனை ஆவணம் எழுதப்படலாம். அதாவது கூட்டு அனுபவத்தில் உள்ள உறவினர்கள் தங்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்களை ஒருவர் மற்றொருவருடைய வசதிக்கு ஏற்ப வசதியாக அனுபவிக்கும் விதத்தில் மாற்றம் செய்து கொடுக்கலாம். இதனை ஒரு உதாரணத்துடன் பார்த்தால் நமக்கு நன்றாக புரியும். அதாவது பல வருடங்களுக்கு முன்னர் எந்தவித வளர்ச்சியும் இல்லாத ஒரு பகுதியில் ஏ என்பவர் ஒரு காலிமனையை கிரைம் செய்துள்ளார். மேற்படியே அந்த ஏ என்பவர் பல ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த நிலத்தில் வீடு கட்டுவதற்காக அந்த மனையை பார்வையிட செல்கிறார். அங்கு மனைக்கான எல்கை கற்கள் காலப்போக்கில் சிதைந்து காணாமலும் போயிருக்கு. மனையை துல்லியமாக கண்டுபிடிக்க முடியலை. அப்போ அந்த ஏ என்பவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நில அளவியரை அழைத்து வந்து அவருடைய உதவியுடன் நிலத்தை அளந்து தனது மனையை அடையாளம் காண்கிறார். பின்னர் அந்த வீட்டில் வந்து அந்த மனையில் ஒரு வீட்டை கட்ட ஆரம்பிக்கிறார். 75% கட்டுமானம் நடைபெற்று வந்த சமயத்தில் பக்கத்து மனையை கிரயம் செய்த அந்த பி என்பவர் அவரது மனையை பார்வையிட அங்கு வருகிறார். இந்த சூழ்நிலையில் பி அவரது மனையை அளந்து பார்க்கும்போது பியின் மனையில் தவறுதலாக ஆனால் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஏ கட்டிடம் கட்டி கொண்டிருக்கிறதை அறிகிறார். நடந்த தவறுகளை இரு நபர்களும் புரிந்து கொண்டு இருவரும் சேர்ந்து முடிவெடுத்து ஏயின் மனையை பி வைத்துக் கொள்வதாகவும் பியின் மனையை ஏ வைத்துக் கொள்வதாகவும் முடிவு செய்து அவரவர் கிரய ஆவணங்களின் அடிப்படையில் அந்த மனையை பரிமாற்றம் செய்து கொள்ளலாம்.

இதற்காக எழுதப்படும் ஆவணம் தான் பரிவர்த்தனை ஆவணம் என்று அழைக்கிறோம். ஆகவே ஒரு பரிவர்த்தனை ஆவணங்கள் வந்து எழுதப்பட்டு அவை சார்பதிவகத்தில் கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும். தவறான உடைமையை நேர்மையாக வைத்திருந்தால் மட்டுமே பரிவர்த்தனை ஆவணம் எழுதி மாற்றிக்கொள்ள முடியும். இரண்டு நபர்கள் ஒரு பொருளில் உள்ள சொத்துரிமையை இன்னொரு பொருளின் சொத்துரிமைக்காக ஏற்படுத்தும் நடைமுறைகளில் நபர்களுக்குள்ளே சம்மதம் இருந்தால் மட்டுமே செயல்படுத்த முடியும். ஆகவே ஒரு சொத்தை மேம்படுத்தும் முன்னரே சொத்தின் அமைவிடத்தை மிகவும் கவனமாக கையாள வேண்டும். தவறான இடத்தில், பாத்தியமில்லாத இடத்தில் செய்யப்படும் மேம்பாடு மற்றொருவரின் பார்வையில் அது நல்லெண்ணத்தின் அடிப்படையில் எழுந்தது என்று தெரிந்தால் மட்டுமே பரிவர்த்தனைக்கு சாத்தியமாகும். சொத்துக்கள் பரிமாற்றம் என்பது ஒரு குறிப்பிட்ட சார்பதிவக எல்லைக்குள் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. வெவ்வேறு சார்பதிவக எல்கைக்குள் சொத்துக்களை கொண்ட இரு தரப்பினர்கள் தங்கள் சொத்துக்களை பரிமாற்றம் செய்து கொள்ளலாம். உதாரணமாக, திருநெல்வேலியில் ஒரு சொத்தினை கொண்ட சொத்துரிமையாளர் மதுரையில் இருக்கும் ஒரு சொத்தை அதன் உரிமையாளருடன் சேர்ந்து பரிமாற்றம் செய்து கொள்ளலாம். ஆனால் மேற்படி பதிவுகள் இரு சார்பதிவகத்திலும் என்டோஸ்மெண்ட் சொல்லுவாங்க, செய்யப்பட வேண்டும். அவ்வாறு செய்யும் பட்சத்தில் மட்டுமே வில்லங்கச் சான்றில் பதிவுகள் வெளிப்படும். ஒரே சார்பதிவக எல்கைக்குள் சொத்துக்கள் பரிமாற்றம் செய்யும் பொழுது அந்த மாதிரியான மேற்கோள் தேவையில்லை. பரிமாற்றம் செய்யப்படும் ஒரு சொத்தின் மதிப்பு மற்றொரு சொத்தை விட அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான தொகையை செலுத்த வேண்டும். பரிமாற்றம் என்பதே விற்பனை அல்லாத உரிமை மாற்றம் என்பதாகும். ஒரே சொத்து மதிப்பினை கொண்ட சொத்துக்களை பரிமாற்றம் செய்வதே சிறந்ததாக இருக்கும். குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கள் தங்கள் மூதாதையர் சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்து அதனை சார்பதிவத்தில் பதிவு செய்து தனித்தனியாக அனுபவித்து வரும்போது, அவ்வாறு அனுபவிப்பதில் பங்காளிகளுக்குள் ஏதேனும் அசௌகரியம் ஏற்படும் போது, அனுபவிப்பதில் சிரமங்கள் ஏற்படும் நேர்வையிலும் இத்தகைய பரிமாற்றங்கள் வசதியின் அடிப்படையில் அதிகமாக பதிவு செய்யப்படுகிறது. பரிமாற்றத்திற்கு உள்ளாகும் சொத்துக்கள் கிரயத்திற்கு எவ்வாறு உட்படுமோ அதுபோன்றே உரிமையும் உடைமையும் ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொண்டு சுதந்திரமாக அனுபவிப்பதே இந்த பரிமாற்ற ஆவணங்களாகும். உரிமையும் உடைமையும் ஒருவருக்கொருவன் மாற்றிக்கொண்டு சுதந்திரமாக அனுபவிக்க வேண்டும். வாய்மொழி பரிமாற்றம் என்பது சட்ட சிக்கலை ஏற்படுத்தும், அது சட்டபூர்வமானது அல்ல. பரிமாற்ற ஆவணங்கள் பணத்திற்காக மாற்றம் செய்யப்பட்டால் அது பரிவர்த்தனை ஆவணம் ஆகாது என்று

0: சுதந்திரமாக அனுபவிக்க வேண்டும். வாய்மொழி பரிமாற்றம் என்பது சட்ட சிக்கலை ஏற்படுத்தும், அது சட்டப்பூர்வமானது அல்ல. பரிமாற்ற ஆவணங்கள் பணத்திற்காக மாற்றம் செய்யப்பட்டால் அது பரிவர்த்தனை ஆவணம் ஆகாது என்று கர்நாடக உயர்நீதிமன்றம் வந்து ஒரு வழக்கில் விளக்கியுள்ளது. ஆகவே பரிமாற்றம் என்பது இரண்டு நல்ல தெரிந்த நபர்களுக்குள் மட்டுமே அது எழுதப்பட வேண்டும். என்னுடைய சொத்தை நான் உனக்கு விட்டுக் கொடுக்கிறேன், உன்னுடைய சொத்தை எனக்கு கொடு என்று ஒரு குறிப்பிட்ட அந்த சாராம்சத்துடன் எழுதப்படுவதே இந்த பரிமாற்ற ஆவணம் என்பது டீட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை வழக்கென்று வந்தால் கேட்டீர்கள். இந்த நிகழ்ச்சியில் டீட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், பரிவர்த்தனை ஆவணம் பற்றிய விளக்கங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். தொடர்வது திரை இசை. கல்லூரி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். நா. முத்துக்குமார் வரிகளில், ஜோஷ்வா ஸ்ரீதர் இசையில், ஹரிச்சரன் குரலில் பாடல்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 8:30 எஃப்எம் ரெயின்போ 102.6 இனி கேட்கலாம் வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தர பாண்டியபுரம், சி சக்திவேல் அவர்கள்.
2: இசை கருவிகளை முன்பே கூறியது போல் காற்று கருவிகள், நரம்பு கருவிகள், தோல் கருவிகள், கஞ்சக்கருவிகள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றில் காற்றிசை கருவிகளில் நாகசுரம் தொன்மை வாய்ந்தது. தென்னகத்தில், குறிப்பாக தமிழகத்தில், நாகசுர இசை மரபு சிறப்பாக காணப்பட்டுள்ளது. நாகசுரத்திற்கு மங்கள இசை என்ற பெயர் எப்படி ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று சிந்திக்கும் பொழுது, தொல்காப்பியத்தில் பாணர் ஏத்திய துயில் எடைநிலை என்று ஒரு துறை வருகிறது. அரசர்கள் காலையில் துயில் எழுந்து அன்றைய காரியங்களை இருந்தபடியே சிந்திப்பார்கள், திட்டமிடுவார்கள். அதற்கு முன்னால் அரசனை பள்ளி எழுப்புவதற்காக பாணர்கள் பாடுவார்கள். அப்போது சில இசைக்கருவிகளை பயன்படுத்துவார்கள். அவற்றில் தலைமையான கருவி எழில் என்பது. எழில் என்ற இசைக்கருவி 7 சுரத்துளைகளை உடைய நாகசுரத்தையே குறிக்கும். இதனை திருவாசகத்தில் திருவெம்பாவையில் மாணிக்கவாசகர் அவர்கள் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்புவென் சங்கு எங்கும் என்று பாடுகிறார். மாதர் மடப்பிடியும் என்ற தேவாரத்தில் எழில் பயில் குயில் என்று வருகிறது. எழில் என்ற சொல் நாகசுரத்தை குறிக்கிறது. நாகசுரத்தை ஒத்த இனிய ஓசையை உடைய குயில் என்பது இந்த செய்யுள் அடியின் பொருள். மங்களமான நாளை தொடங்க பயன்படும் இசைக்கருவிக்கு மங்களவாத்தியம் என்று பெயர். நாகசுரத்தை மங்கள காரியங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தி வந்திருக்கின்றனர். ஏழிசையாய் விளங்கும் இறைவனின் திருக்கோயில்கள் தமிழகத்தில் வழிபாட்டு இடங்கள் மட்டுமல்லாமல் இசை நாட்டியம் போன்ற அருங்கலைகளை போற்றப்பட்டு வளர்க்கப்பட்ட இடங்களாகவும் திகழ்ந்தன. ஒவ்வொரு கோயிலிலும் அன்றாட பூஜையின் போது திருவிழா காலங்களிலும் பெரிய மேளம் ஒலித்தது. நாகஸ்வரம், தவில், ஒத்து, தாளம் ஆகிய இசைக்கருவிகளை இசைப்போர் குழுவினை பெரிய மேளம் என்று அக்காலத்தில் அழைத்தனர். நம் கோயில்களில் அதிகாலை நிகழ்த்தப்பெறும் இறை வழிபாடு முதற்கொண்டு இரவு பள்ளியறை பூஜை ஈராக இக்கருவியின் இசை அவ்வப்போது ஒலித்து கொண்டே இருக்கும். அதிகாலையில் ஆலயங்களில் திருக்கோயில்களை திறக்கும் பொழுது பூபாலம் மற்றும் பௌளி ராகத்தை நாதசுரத்தில் இசைக்கின்றனர். சிவ ஆலயங்களில் திருக்கோயில் நடை திறக்கும் பொழுது

0: சரணா அகில புவன பரிபால சகல வர குணவிசாலா என்று முறையாக இசைத்து வருவார்கள். ஒரு சமூகத்தின், ஒரு இனத்தின், ஒரு மொழியின், ஒரு நாட்டின் மரபு செல்வங்களை யார் ஒருவர் மாசற்ற மனதோடு தேடி காத்து பாதுகாப்பாக வழங்கி வருகிறார்களோ அவர்களை வாழ்த்தத்தக்கவர்கள் மட்டுமல்ல வழிபடத்தக்கவர்கள் என்பதை உலக வரலாறு உணர்த்தி வருகிறது. தொடர்ந்து சிந்திப்போம்.
1: வேதமும் நாதமும் உரை கேட்டீர்கள். வழங்கினார் சுந்தர பாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். நேர்களின் நினைவிற்கு நேர்களை, இன்று பிற்பகல் 1:55 நலம்தானா நிகழ்ச்சியில் தோலில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹரிஹர மகாதேவன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். கேட்கலாம் பாடல் வித்யாசாகர் இசையில் சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்களை, நமது எஃப்எம் ரெயின்போ 102.6 முற்பகல் 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சலார் ஜங் அருங்காட்சியகம் பற்றிய தகவல்களும் உள்ளூர் தகவல்களும் கேட்கலாம். நண்பகல் 12:10 ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் அதிகம் அறிவுரை சொல்பவர் யார், இதை பற்றி தான் நம்ம தோழிகளோட பேச இருக்கிறோம். நேர்களை நிகழ்ச்சிகளை கேட்க மறக்காதீங்க. நேரம் காலை 8:40 எஃப்எம் ரெயின்போ 102.6 இனி கேட்கலாம் இன்றைய குறுஞ்செய்தி.
2: இன்றைய குறுஞ்செய்தி: காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
3: காலை வணக்கம் வாரும் மந்திரியாரே. இப்படி அமரும் மந்திரியாரே, நீண்ட நாட்களாக எனக்கு ஒரு சந்தேகம்.
2: கூறுங்கள் மன்னா, என்ன சந்தேகம்?
3: எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி இறங்கி வர எத்தனை நாட்கள் எடுக்கும்?
2: எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி உச்சிக்கு சென்று பின்னர் கீழே இறங்கி வர எப்படியும் 10 வாரங்கள் வரை ஆகும் மன்னா. இதுவரை 5000க்கும் மேற்பட்டோர் இதில் ஏறி இறங்கி சாதனை படைத்திருக்கின்றனர். அது சரி மன்னா, எதற்காக இப்போது இந்த எவரெஸ்ட் சிகரத்தை பற்றிய தகவல் எல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்?
3: மந்திரியாரே, நம் எதிரி அந்த வீரபாகு மன்னன் எவரெஸ்ட் சிகரம் ஏறி சாதனை படைக்க போகிறானாம். அப்போது இந்த 73 எலியேசி மன்னன் சிகரம் ஏறி சாதனை படைக்க வேண்டாமா? வரலாறு படைக்க வேண்டும் மந்திரியாரே, அதற்காகத்தான்.
2: ஓஹோ, மன்னரின் இந்த சாதனைக்கு பின்னணியில் இருப்பது வீரபாகு மன்னன் பொறாமை தீயா? மன்னா, தங்களுக்கு தான் குப்பை கூளம் உள்ள இடம் என்றாலே அலர்ஜி ஆயிட்டே. தற்போது எவரெஸ்ட் சிகரம் ஒரே
3: என்ன மந்திரியாரை கூறுகிறீர்? அவ்வளவு உயரத்தில் இருக்கும் எவரெஸ்ட் சிகரத்தில் குப்பையா? இது எப்படி நிகழும்? யார் அங்கே கொண்டு குப்பையை கொட்டியது?
2: இந்த பூமி பந்தில் மிகவும் உயரமான இடம் என்ற வகையில் உலக மக்களின் கவனத்தை ஈர்த்த எவரெஸ்ட் உலகிலேயே உயரமான குப்பை கிடங்காக மாறி வருகிறது மன்னா. மலையேறும் ஒவ்வொருவரும் சராசரியாக 8 கிலோ கழிவுப் பொருட்களை அங்கே போட்டு விட்டு வருவதாகவும்.
3: என்ன மந்திரியாரை கூறுகிறீர்? ஒரு காலத்தில் சாதனை படைக்க வேண்டும் நோக்கில் பலர் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறினார்கள். அப்படி அவர்கள் ஏறிய போதெல்லாம் இந்த எவரெஸ்ட் சிகரம் குப்பை கூளமாகவில்லையே.
2: நியாயமான கேள்வி. இப்போதெல்லாம் மலை பகுதிகளில் ட்ரெக்கிங் போவது போல், அதாவது இந்த மலையேறுதல் செல்வது போல் த்ரில்லான அனுபவத்துக்காக ஏராளமான பேர் எவரெஸ்டில் ஏற கிளம்பி விட்டார்கள்.
3: ஓஹோ.
2: ஆமண்ணா, ஆண்டுக்கு சுமார் 600 எவரெஸ்டில் ஏறுகிறார்களா?
3: என்ன, அப்படியெனில் கூட்டம் அதிகமாகத்தான் இருக்கிறதோ?
2: ஆம், எங்கேயும் கூட்டம் அதிகமானால் என்ன நடக்குமோ அதுதான் எவரெஸ்டிலும் நடக்கிறது. மலையேறுபவர்கள் தாங்கள் கொண்டு செல்லும் தங்கும் கூடாரங்கள், பிளாஸ்டிக் பைகள், காலி ஆக்சிஜன் சிலிண்டர்கள், உணவு டப்பாக்கள், குடிநீர் பாட்டில்கள், துணிகள், காகிதங்கள், காலணிகள் போன்றவற்றை அங்கே போட்டுவிட்டு வருகிறார்கள். முகாம்கள் உள்ள பகுதிகளில் குப்பைகள் ஏராளமாக கிடக்கின்றனவாம்.
3: ஓஹோ, எவரெஸ்ட் சிகரம் குப்பை கிடங்க மாறி வருகிறதோ, அதனால் தான் நீரும் பிறகு போகலாம் என்று கூறினீரோ?
2: ஆம் மன்னா, இப்படி எவரெஸ்ட் சிகரம் குப்பை கூளமாவதை தடுக்க பலரும் பலவிதமான யோசனைகளை கூறி வருகிறார்களாம். சில காலம் எவரெஸ்ட் சிகரத்தில் மலையேற்றத்தை நிறுத்தி அதற்கு தடை போட்டு விடலாமா? அப்போது குப்பைகள் கூடுவது குறையுமே என்று கூட யோசனைகள் முன்வைக்கப்படுகின்றனவாம். எவரெஸ்ட் சிகரத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வதிலும் அதன் பெருமையை பாதுகாப்பதிலும் அரசாங்கங்களுக்கு இருப்பதை விட அதில் ஏறி சாதனை படைப்பவர்களுக்கு அதிக பொறுப்பு உள்ளது என்பதை மறுக்க முடியாது மன்னா.
3: ஆம் மந்திரியாரே, நிச்சயமாக நாம் வாழும் பூமியை நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். உடனே ஒரு குழுவை ஏற்பாடு செய்யுங்கள், நாம் உடனே எவரெஸ்ட் மலை சிகரத்திற்கு புறப்படுவோம்.
2: ஆஹா மன்னா, அங்கே குழுவாக சென்று மலை சிகரத்தை நாம் சுத்தப்படுத்தி விட்டு வரலாம். ஒரு நல்ல காரியமாவது செய்வோம், கூடவே ஆக்சிஜன் சிலிண்டர்களை எடுத்து செல்வோம்.
3: என்ன மந்திரியாரே கூறுகிறீர்? சுத்தம் செய்யவா? நாம் அதற்காக செல்லவில்லை.
2: பிறகு எதற்காக செல்கிறோம் மன்னா?
3: போர் புரிய

0: செல்கிறேன், எவரெஸ்ட் மலை சிகரம் ஏறுகிறேன், அங்கே எதிரி மன்னன் வீரபாகுவை சந்திக்கிறேன், போரிட்டு மலை சிகரத்தில் அவனை வெற்றி கொண்டேன் என்ற வரலாறு படைக்க போகிறேன்.
1: டயலாக் எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் ஃபினிஷிங் லைன் சரியில்லையே மன்னா.
0: என்ன ஃபினிஷிங் லைன் சரியில்லையா?
1: அந்த ஃபினிஷிங் லைனில் வீரபாகுவின் பெயர் அல்லவா வர வேண்டும், தங்களின் பெயர் வரக்கூடாது.
0: என்ன மந்திரியாரை கூறுகிறீர், அது எப்படி?
1: எப்படி வீரபாகு தானே வெற்றி பெற போகிறார், நாங்கள் தான்.
0: மந்திரியாரே, உம்மை பினிஷ் செய்துவிட்டு தான் எனது அடுத்த வேலை. எங்கே எனது வாள்?
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

பகல் 3-2 இரவு 8-5 குக்கோ நிகழ்ச்சி இருக்கு. இதில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். 9443360794 9444336079 இதுதான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் மூலமாக பிற்பகல் 3-2 இரவு 8-5 உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். இரவு 10 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி இருக்கு. எந்த நிகழ்ச்சியிலும் தொலைபேசி வழியாக நேயர்கள் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு பெறலாம்.

கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 நேயர்கள் அவங்களுடைய பாட்டை கேட்கறதுக்காகவே நிறைய நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது. காலை 10:02 மனம் விரும்பதே நிகழ்ச்சியில் தொலைபேசி வழியாக உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு பெறலாம்.

0: நேரம் காலை 8:50. எஃப்எம் ரெயின்போ 102.6 இனி கேட்கலாம் இன்றொரு தகவல்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்
5: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
6: ஒரு காடு, அங்க புத்தர் அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு குரங்கு, அதுவும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. புத்தர் திரும்பி பார்த்தார். குரங்கு அப்படியே குதிச்சு உயர எழும்பி ஒரு கிளையில போய் உக்காந்தது. ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டார் புத்தர். என்னை சாதாரணமாக நினைக்க வேணாம், நான் வந்து மகாமந்தி, என்னால் எல்லாம் முடியும். முடியாதுங்கிற வார்த்தையே என்னுடைய அகராதியில் கிடையாது, என்ன வேணும்னாலும் செய்வேன் அப்படின்னுது. அப்படின்னா ஒரு பந்தயம் வச்சுக்கலாமான்னார் இவர். ஓ, வச்சுக்கலாமேன்னுது. வேறு ஒன்றும் இல்லை, இப்போ நீ மேலே எழும்பி அந்த கிளையில் உட்காந்தது மாதிரி அங்கேருந்து தாவி என் உள்ளங்கையில் வந்து உட்காரணும், அவ்வளவுதான் அப்படின்னார். அப்படி உட்காந்துட்டா என்ன பரிசு அப்படின்னு கேட்டது. சொர்க்கத்தில் இருக்கிற மாமன்னன் மரகத சக்கரவர்த்தியை என்னோட வந்து இருக்கும்படியாக கூப்பிட்டுக்கிறேன். அந்த சமயத்தில் அவருடைய அரியணை வந்து அங்கே காலியாயிடும், நீ அதில் போய் உட்காந்துக்கலாம். பந்தயத்தில் தோத்துட்டா ஒரு கல்ப காலம் இந்த பூமியில் வாழ வேண்டியிருக்கும், அதுக்கு பிறகு தான் என்கிட்ட வர முடியும், என்ன சொல்கிற அப்படின்னார். குரங்குக்கு தாவறது ஒரு பெரிய காரியமா? இது எனக்கு ரொம்ப சாதாரண விஷயம், என்ன இப்போவே தாவட்டுமா அப்படின்னுது. சரின்னு சொல்லி உள்ளங்கையை நீட்டினார். அவருடைய கை தாமரை இலை அளவுக்கு அப்படியே விரிஞ்சுது, குரங்கு சௌகரியமாக வந்து உட்கார்றதுக்காக. குரங்கு தாவரத்துக்கு தயாராச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன யோசனை, அதுக்கு இந்த கிளையிலேருந்து அந்த கைக்கு தாவறது எனக்கு ரொம்ப அற்பமான ஒரு வேலை, இது ரொம்ப சாதாரணம், என்னுடைய கௌரவத்துக்கு இது சரியாக இருக்காது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கேருந்து கிளையிலேருந்து அப்படியே உயர எழும்ப போகிறேன். எழும்பி மேல் உலகம் போய் அங்கே ஒரு சுற்று சுற்றி விட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக வந்து இந்த கையில் உட்கார போகிறேன் அப்படின்னு நினச்சிது. என்ன யோசிக்கிற அப்படின்னார் புத்தர். ஒன்றும் இல்லை, இந்த பாயிரம் பார் அப்படின்னு சொல்லி தாவி உயர போயிட்டுது. கொஞ்ச நேரத்தில் வான உலகத்துக்கே போய் சேர்ந்துட்டுது. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு 5 பளிங்கு தூண்கள் இளம் சிவப்பு நிறத்தில் நின்றுக்கிட்டு இருக்குது. குரங்கு நினச்சிக்கிட்டுது, புத்தர்கிட்ட போய் இந்த பளிங்கு தூண்களை பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே தகச்சு போயிடுவார், இந்த தூணில் ஏதாவது அடையாளம் செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு அந்த இடத்துல மிதந்துக்கிட்டே நினச்சிது. உடனே ஒரு தூணில் எழுந்துச்சு. என்ன எழுதிச்சுன்னா, ஒரு மகா ஞானி இங்கே வந்துட்டு போகிறார் அப்படின்னு எழுதிச்சு. எழுதிவிட்டு அப்படியே கீழே தாவி வந்து புத்தரோட உள்ளங்கையில் உட்காந்துது. எப்படி பார்த்தீங்களா என்னுடைய வேலை? வான உலகத்துக்கே போய் அங்கே இருக்கிற 5 பளிங்கு தூண்களை பார்த்துட்டு அதில் நான் வந்த விவரத்தை எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னுது ரொம்ப பெருமையாக. அப்படியா அப்படின்னார் புத்தர். ஆமாம், சந்தேகமாக இருந்தால் வாங்க அழைச்சிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னுது அந்த குரங்கு. அதுக்கு தேவையில்லை, அப்படியே கொஞ்சம் கீழே குனிஞ்சு பார் தெரியும் அப்படின்னார் புத்தர். அங்கே பார்த்தா புத்தரோட உள்ளங்கை தெரிஞ்சுது, நல்லா உத்து பார்த்துது. அவரோட ஒரு விரலில் அது எழுதிய வாசகம் தெரிஞ்சுது. குரங்கு யோசனை பண்ணிச்சு, அப்படின்னா வானத்தில் நான் பார்த்தது புத்தரோட விரல்களா அப்படின்னு யோசிச்சுது. இதை புரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த குரங்கோட கர்வம் அழிஞ்சு போச்சான். நம்ம மனசு தான் இந்த குரங்கு. மனம்ங்கிறதும் ஆணவம்ங்கிறதும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள். மனம் உள்ளவரை ஆணவமும் இருக்கும். மனம் அழிஞ்சாதான் ஆணவம் அழியும், மனம் அழிய வேண்டும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறது இந்த அர்த்தத்தில் தான். நம்ம ஆளுங்க சவால் விடுறதெல்லாம் வேறு மாதிரி. ஒருத்தன் ஒரு வாய்க்காலை தாண்டுறேன்னு பந்தயம் கட்டி தாண்ட முடியாமல் வாய்க்காலில் விழுந்து காலை உடச்சிக்கிட்டு கட்டு போட்டுக்கிட்டு வந்தான். ஏண்டா அப்படின்னு கேட்டாங்க. நான் பந்தயம் கட்டின நேரம் சரியில்லை அப்படின்னா. எப்படிறான்னு கேட்டிருக்காங்க. வாய்க்காலில் தண்ணி இருக்கிற

0: நேரமாக பார்த்து பந்தயம் கட்டியிருக்கணும் அப்படின்னு.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில் பருவா சைபால்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

0: நேரிலே அடுத்ததாக காலை 9:02 நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆன் இந்த பூங்காற்று நிகழ்ச்சி இருக்குது. இதில் நாம் இன்றைக்கி பேசியிருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா, நாம் ஏன் பொய்களை எளிதில் நம்புகிறோம், இந்த தலைப்பில் தான் பேசியிருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக தொடர்ந்து இணைஞ்சிருங்க எஃப்எம் ரெயின்போ 102.6.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நியூயார்க்கில் ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸுடன் மேற்காசியா உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சியை மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலாப் பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. நீட் மறு தேர்வு எழுதியவர்களின் ஓஎம்ஆர் விடைத்தாள்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. ஸ்ரீராமர் கோயில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புழல் ஏரியின் தூய்மையை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயில் விடுதியில் உயர்த்தப்பட்டுள்ள கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்முடிப்பூண்டி சிப்காட் தொழில்பேட்டையில் தனியார் தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து ஒருவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த 7 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியை கைப்பற்றி தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம்காலை 9:03 கேட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி எஃப்எம் ரெயின்போ 102.6. இது ஆனந்த பூங்காற்று, காற்றலில் ஒரு கருத்து மேடை. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சிக்காக காற்றலில் உங்களுடன் நான் ஆர்ஜே ரம்யா. இன்னைக்கு நாம பேச இருக்கிற தலைப்பு எது அப்படின்னா, நாம ஏன் பொய்களை எளிதில் நம்புகிறோம்? உண்மை அதுதான் வந்து நிலையானது அப்படின்னாலும், நம்மளுடைய மனசு உண்மையை விட சில சமயங்களில், பல சமயங்களில் வந்து பொய்களை தான் வந்து அதிகமாக வந்து நம்புது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சில விஷயங்கள் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, பொய்கள் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குதான், அதனால தான் நமக்கு உண்மையை விட பொய்கள் வந்து ரொம்பவே பிடிக்குது, நாம் அதை நம்பவும் செய்கிறோம். இன்னொன்று, நமக்கு நம்பகமானவர்கள், நம்மளுடைய உறவினர்கள், நம்மளுடைய நண்பர்கள் என்ன சொன்னாலுமே

0: நாம் அதை அப்படியே நம்பிடுவோம். அவங்க உண்மை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களான்னு நம்ம யோசிச்செல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே நம்ம நம்பிடுறோம். இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நமக்கு நிறைய இடங்களில் அந்த பொய்யை நம்ம திரும்ப திரும்ப கேட்கும்போது அது உண்மை மாதிரி தான் தோணும். நிறைய சமூக ஊடகங்கள்லேயும் நம்ம நிறைய நம்ம பார்க்குறோம், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அது உண்மையா பொய்யா அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை, நாம் அதை அப்படியே நம்பிடுறோம். அதே மாதிரி நம்மளுடைய உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய வகையில் நம்மளுடைய கோபமோ பயமோ மகிழ்ச்சியோ இந்த மாதிரி உணர்வுகளை தூண்டக்கூடிய விஷயங்களாக அந்த பொய்கள் அமைஞ்சிருச்சு அப்படின்னா அது நம்ம உண்மையாக பொய்யான்லாம் யோசிக்கிறது இல்லை, நம்ம அதை உடனே வந்து நம்பிடுறோம். இப்போ வந்து சில விஷயங்கள் சொல்லுவாங்க, இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடாதீங்க, இது உடம்புக்கு நல்லதில்லை, இது சாப்பிடுங்க, இது உங்களுக்கு ரொம்பவே நல்லது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அது உண்மையாக பொய்யா அப்படின்னா நம்ம ஆராய்ச்சி செய்கிறதில்லை, அது பொய்யாவே இருந்தாலும் கூட நம்ம அதை நம்பிட தான் செஞ்சிடறோம். இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏன் வந்து பொய்களை எழுதில நம்புகிறோம் வந்து பேசலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0462-2562-1132, அப்படி இல்லாட்டி 2561-1333 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியோட முதல் நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க.
1: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார் குறிச்சி பரமசிவானந்தம். நலம் நலமறியா அவன்.
0: நான் நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கமா.
0: சொல்லுங்க, நாம ஏன் பொய்ய நம்புறோம்?
1: பொய்களை நம்புறது காரணம் என்னன்னா, அந்த பொய்களை வந்து ரொம்ப ஒரு தத்ரூபமாவே சொல்லுவாங்க. அந்த பொய்களையே உண்மையா சொல்லுவாங்க.
0: ஆமா,
1: அதான் இதுல ஒரு கவனிக்கப்பட வேண்டியது. அந்த பொய்களை நம்ப முடிய ஒரு காரணம் தான் நம்மளுடைய சூழ்நிலைகள். சில விஷயங்கள் அது கிட்டதுன்னே தெரியும், இருந்தாலும் நமக்கு அந்த நேரம் அது தேவைப்படுற பொருளா இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலையில அந்த பொய்யை கூட நம்ம ஒரு உண்மையா நம்பி அதுல எத்தனையோ சீட்டு கம்பெனிகள் எத்தனையோ இது பொய்களை சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க, இருந்தாலும் அதுல நம்பி விழுந்துகிட்டே இருக்காங்க பாத்தீங்கன்னா.
0: ஆமா ஆமா ஆமா.
1: அது காரணம் என்ன? இந்த பொய்களை உண்மையா அவங்க நம்புற மாதிரி சொல்றதுதான். அதுவும் சிலவங்க பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைகளை விட கதைகளாகவும் இந்த காட்சிகளாகவும் சொல்லும் போது அது உண்மையாயி இந்த காட்சிகள் வந்து ஈஸியா மனசுல
0: பயன்படும்.
1: சில பொய்களை கூட சில திரைப்படங்கள்ல சொல்லும் போது அது
0: உண்மையாயிருக்கு.
1: அதனால ஈஸியா பதியக்கூடிய வகையில இந்த மக்கள் எப்படி இது பண்ணுவாங்க, அந்த பொய்களை தத்ரூபமா சொல்லும் போது அது உண்மையாயிருது. அதனால கண்டிப்பா நம்ம தான் அதை சுதாரிப்பா இருந்து இது ஒரு கதை தான், இது பொய் தான், இது வந்து ஒரு பொரளி தான் அப்படிங்கறத நம்ம தான் தீர்மானிக்கணுமா.
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நிறைய இடங்கள்ல நம்ம அந்த பொய்கள்னாலதான் நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம் இல்லையா? அருமையா சொல்லிருக்கீங்க ஐயா, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேர சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன் மேடம்.
0: மனோகரன், நீங்க என்ன நினைக்கிறீங்க, நாம ஏன் பொய்ய நம்புறோம்?
2: அது வந்து அவங்களோட முக பாவனை. அந்த முக பாவனைய பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து மனசு மாறிடுது. யாருக்கிட்டையும் நம்ம ஏமாறக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறேன். ஆனா அவங்க வந்து அந்த பாவனையோட அந்த முகத்தை வந்து மாத்தி அப்படியே ஒரு பரிதாபத்துக்குரிய முகமா மாத்தி நம்ம கிட்ட காட்டுறதுனாலதான் நம்ம மாறி
0: போயிடுறோம்.
2: குரல்லயே வந்து அந்த மாதிரி குரல்லயே அந்த இறக்கத்தை கொண்டு வந்துருவாங்க. வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, இந்த மாதிரி இதா ஆயிடுச்சுங்க, எனக்கு இது பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி வந்து சொல்றதுனாலதான் நம்ம மாறி போறோம். அதனால வந்து நம்ம வந்து எப்படி இருந்தாலும் சரி அதை முதல்ல ஆராய்ச்சி பாக்குறவங்க ஆராய்ச்சி பாக்கணும். ஆராய்ச்சி பார்த்துட்டு உண்மையா பொய்யாங்கிறத அவங்களோட சேர்ந்தவங்கள்ட்ட நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருங்க, ஒரு நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் நம்ம எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு சேர்ந்தவங்கள்ட்ட இது உண்மைதானாங்கிறத வந்து நம்ம ஊர்ஜிதம் படிச்சுக்கிட்டு உதவி செஞ்சோம்னா நல்லா இருக்கும். ஆனா எல்லாத்துலயும் அதுக்கு நம்ம வந்து நம்பாம இருக்கக்கூடாது. என்ன உண்மையா சொல்றவங்க சில பேர் இருப்பாங்க, அதையும் நம்ம வந்து எல்லாத்துலயும் ஒன்னா இருக்கக்கூடாது. அது எது உண்மை எது பொய்யுங்கிறத பார்த்து நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா நம்ம ஏமாறாம இருக்கலாங்கிறது நடக்கிறது.
0: நிச்சயமா அருமையா சொல்லியிருக்கீங்க, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அதாவது நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படிங்கிற அந்த சூழ்நிலை இருக்கும்போது அவங்க உதவி கேட்கும்போது நிறைய பேர் வந்து பொய் சொல்லுவாங்க. அந்த இடத்துல நம்ம வந்து பரிதாபப்பட்டு நம்ம வந்து அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருவோம். ஆனால் அது பொய்ன்னு நமக்கு தெரிய வரும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதுவும் அவங்க முகபாவனையில் ரொம்ப பரிதாபத்தோடு கேட்கும்போது நம்மளால் மறுக்கவே முடியாது. அப்போ நம்ம ஒரு அரை மணி நேரம் நின்று சுதாரிச்சுட்டு அது உண்மையா என்னன்னு யோசிச்சுட்டு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நேரம் என்ன சொல்கிறாங்க கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்மா, சங்கரங்கோயில இருந்து கோல்டிஃபன் பேசுறேன்.
0: வணக்கம் வணக்கம் சார், நீங்க சொல்லுங்க. நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கம்மா. எல்லாரும் கேட்டதை சொல்லுங்க.
0: கண்டிப்பா சொல்லுவோம். சரி சொல்லுங்க, நம்ம ஏன் பொய்ய நம்புறோம்?
3: அதுமா குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்னு சொல்லுவோம். அந்த குழந்தை எது சொன்னாலும் நமக்கு அது உண்மையாத்தான் தெரியும்.
0: ஆமா ஆமா.
3: அது பொய் சொல்லாது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு நம்ம மனசுல இருக்கும். அதே மாதிரி தெய்வம் வந்து குழந்தை எப்படி பேசுதோ அதே மாதிரி தான் தெய்வம் வந்து நமக்கு வழிகாட்டும். அதனால இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பொய் வந்து சில இடங்கள்ல உண்மையாயிருது. அதை வந்து நம்ம கொஞ்சம்

0: மனசு எடுத்து சிந்திச்சு செயல்பட்டோம்னா நம்ம வாழ்க்கையில சிறப்பா இருக்கலாமா. நன்றி நன்றி
1: நன்றி நன்றிங்க என் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. பொதுவாக குழந்தைங்க பொய் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்க பொய்யெல்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் நம்ம தங்க செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம், நாம் ஏன் பொய்களை எழுதில் நம்புகிறோம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இப்போ நம்ம பாடல் கேட்க போகிறோம். ரன் திரைப்படத்திலேருந்து வித்யாசாகர் இசையில் ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குரலில். தொடர்ந்து நினைஞ்சிருங்க எஃப்எம் ரெயின்போ 102.6.
2: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
3: மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16-20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின்

வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேரம் காலை 9:15 ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆனந்த பூங்காற்று. இன்னைக்கு நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், நாம ஏன் பொய்களை எளிதில் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொய்கள்னால நிறைய வதந்திகள்லாம் வரதான் செய்யுது, ஆனாலும் நம்ம அது உண்மையோ பொய்யோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இல்லை, நம்ம அதை உடனே நம்புகிறோம். இப்படி தான் வந்து வதந்திகள் உருவாகுது பொய்கள்னால. ஏன் நம்ம அந்த பொய்களை நம்புகிறோம், அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம். நேர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டுடலாம். வணக்கம்.
1: அன்பான காலை பணிவான வணக்கம் ரம்யா மேடம். ரவிக்கும்போது மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, நாம ஏன் பொய்களை நம்புகிறோம்?
1: அதாவது மேடம், அந்த ஒரு அதுக்கு ஒரு ரெண்டு கதையை சொல்லிடுற மேடம் சுருக்கமா. ராஜ்யசபையில வந்து விட்லர்னு ஒரு ஆள் இருந்தார், குடும்பத்துக்காக வந்து ஒரு கண்ட எளிதா பொய் சொல்லிட்டு இருந்தாங்க.
0: சரி,
1: ராஜ்யசபையில இருக்க அந்த 10 மந்திரியில ஒரு பொய் சொல்லிட்டே இருக்காரு, எதுக்கு அப்படின்னு மறுநாள் தீர்ப்பு கொடுக்காரு ராஜா. அப்ப ராஜா உட்காரும் போது ஒரு விட்லி பூச்சி பறக்கு, டக்குனு கையில பிடிச்சி மடக்கி வச்சிருக்காப்ல. அந்த அடிஞ்சா விட்லருக்கு தன் அறியாம பொய்னால பயப்படுதாரு. விட்லர் விட்லர்னு வகையா மாட்டிக்கிட்டா பிடிக்கும்போது உண்மையை சொல்லிட்டாரு, பரவாயில்ல இவருதான் நம்ம ராஜேஸ்வரர் உண்மையான, அது எளிமையா குடும்பத்துக்காக போயிட்டாப்ல. அதே இன்னொரு ஆளால் தான் தனி மனிதர் என்ன கேட்டா, ஊர்ல நல்ல ஒரு 12 மணிக்கு புலி வருதுன்னு இருக்காப்ல. அப்ப அடிஞ்சா ஊர் மக்கள் எல்லாம் ரெண்டு வாட்டி போய் பெய் போய் உதவி பண்ண, 3வது வாட்டி உண்மையிலேயே புலி வந்துட்டு அப்படிங்கும் போது என்ன அந்த பொய் இப்ப ஆனந்த பூங்காட்டுல ஒரு நிகழ்ச்சி கரெக்டா நான் பேசுறேன். அடுத்த ஒரு நேயர் வந்து பொய்யை சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சி நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருவீங்களா? பொய்மை என்று ஓங்குவதில்லை, உண்மை என்றும் தூங்குவதில்லை. விடைபெற்று வருகிறேன் ரம்யா மேடம், வணக்கம்.
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேயர் சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம், பாளையங்கோட்டையில இருந்து காமராஜ்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க, நாம ஏன் பொய்களை எளிதில் நம்புகிறோம்?
2: நடக்கூடியது எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க, யாரும் எதையும் நம்ப மாட்டாங்க. ஆனா பொய்ய வந்து டச்சு நம்புவாங்க.
0: ஆமா ஆமா,
2: இந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகள் காரணமாதான் பொய்ய டச்சுன்னு எல்லாத்துக்கும் வரக்கூடிய அளவுக்கு ஆகுது. அதுக்கு அடுத்தது அதையும் நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இத வந்து நம்ம வந்து தவிர்க்கணும்னாக்கி அது வந்து கொஞ்சம் தீவிரம் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா அதை தவிர்க்க
0: முடியும். கண்டிப்பா கண்டிப்பா,
2: இல்லைன்னா தவிர்க்க முடியாதுங்கிறது
0: என்னுடைய. அருமையா சொல்லிருக்கீங்க, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரைங்க இருந்து பேசுறீங்க?
3: மருந்து வருது உடனே குணமாயிரமா குணமாயிரதான்னு நம்ம நம்பி அந்த கஷாயத்தையும் போட்டு குடிச்சிருக்கோம்.
0: ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா,
3: எல்லாமே உலகமே பொய்யாகத்தான் ஓடிக்கொண்டு இருக்கிறது. நம்ம மனுஷனுடைய ஆசை எல்லாத்தையுமே அந்த மனுஷனுடைய ஆசை தான் நம்புது.
0: நிச்சயமா,
3: அது அவங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும்.
0: கண்டிப்பா,
3: ஏமாத்துறவங்க ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க.
0: நாம தான்
3: நீங்க ஏன் ஏமாத்தீங்க
0: அப்படின்னு கேப்பாங்க நம்மள தான்.
3: நிச்சயமா,
0: கண்டிப்பா.
3: எவ்வளவு பேசினாலும் எங்களுக்கு ஒரு ஆள் கல்யாணம்

0: வந்தாரு. 8 மணிக்கு வந்தவரு 10 மணி வரல. அதை கொடுத்து பிசினஸ் பண்ணுங்க, இதை கொடுத்து பிசினஸ் பண்ணுங்க. கடைசியில் என்ன சொன்னாருன்னா, வீட்டை கொடுத்தே உங்களுக்கு பிசினஸ் பண்ணலாம்னாரு. நாங்க தெருல வந்து இருக்கவா,
1: ஒரு அருமையான ஒரு விழிப்புணர்வோட நீங்க சொல்லிருக்கீங்க. சூப்பர்மா, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு.
0: நன்றி மேடம்.
1: நன்றி. சுல்தானியம்மா சொன்ன மாதிரிதான், நம்மளுடைய ஆசைய தூண்டி விட்டாலே போதுங்க, நம்ம அதனால நம்ம என்ன சொன்னாலும் நம்ம வந்து நம்பிடுவோம். நிறைய இடங்கள்ல நம்ம ஏமாறுறதுக்கு அதுதான் காரணமாகவும் இருக்கு. அதனால கொஞ்சம் உங்கள் ஆசையை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்படி இருந்தால் அப்படி கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம ஆசையை தூண்டுற மாதிரி நிறைய வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது பொய்யாக தான் இருக்கும், அதை நம்பி ஏமாந்துடாதீங்க அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு தகவலையும் சேர்த்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க சுல்தானி அம்மா. இளைஞர்களோட பேசுகிறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்க போகிறோம். திருட்டு பயலே திரைப்படத்திலிருந்து தான் பாடல். கேட்டே தொடர்ந்துருந்துருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் ஆனந்த பூங்காற்று.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: இணைந்திருக்கிறோம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோடு. இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்றைக்கே ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், நாம் ஏன் பொய்களை எழுதில் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் இணையறாங்க. நேயர் பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் கலில் ராமன் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: உற்சாகமா மகிழ்ச்சியா இருக்கிறம்மா.
0: நல்லது, சொல்லுங்க.
1: ஏன் பொய்களை நம்புகிறோம்?
0: ஆமா,
1: உண்மையிலேயே உண்மை வந்து மெதுவ ஆம வேகத்துல தாமா போகும், சூராசியம் இருக்காது. ஆனா பொய் வந்து ஜெட்டு வேகத்துல போகும், நல்ல சூராசியமா இருக்குமா?
0: ஆமா, நிச்சயமா.
1: ஆமா, அதுக்கு வந்து ரொம்ப மதிப்பு கூடுதல். காரணம் என்னன்னா, பொய் வந்து அமைதியா தான் போகுமா. அந்த பொய்யானது வந்து நம்ம நம்புறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா உண்மை வந்து சொல்லும் போது கஷ்டத்த மாதிரி இருக்கும். காரணம் என்ன கேட்டா, உண்மை பாத்தீங்களா?
0: ஆமா, ஆமா.
1: அந்த உண்மைக்கு வந்து என்னைக்குமே அழிவு கிடையாது. ஆனா உண்மைதான் என்னைக்கும் ஜெயிக்கும். ஆனா பொய் வந்து ரொம்ப வேகமா பரவி மக்கள் மத்தியில அப்படியே பரவிடுமா. அதனால இந்த உண்மையான விஷயங்கள் நம்ம பேசுவோம். மெதுவா போனாலும் பரவாயில்ல, உண்மையாவே இருப்போம் என்று கூறி என்னுடைய ஒரே நெல்லர் என்பது நிறைவு செய்ய வாய்ப்பளித்ததுக்கு நன்றி அம்மா.
0: நன்றி, நன்றி. பொய் தான் வேகமா பரவு, அதனாலதான் நம்ம ஈஸியா அதை நம்புறோம். அதுவும் சுவாரஸ்யமா வர இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நேரம் என்ன சொல்றாங்க கேட்டுலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: நாங்க பெத்தடாபேட்ல இருந்து சாந்தி பேசுறேன் மேடம்.
0: சாந்திமா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கோம். சரி சொல்லுங்க, நாம ஏன் பொய்ய நம்புறோம்?
2: பொய்ய நம்பதா? ஒரு வார்த்தையா 10 நேரம் சொன்னேனா பொய்ய நம்ம மெய்யா நம்பிடுறோம் மேடம்.
0: 10 தடவை சொன்னாலும் நமக்கு அது உண்மையே நம்பிடுறோம். சரி,
2: ஆமா, ஒரு பொய்ய வந்து ஒரு நேரம் 10 நேரம் சொன்னா அது உண்மையே நம்ம நம்பிடுறோம். அதுக்கு தெரியும், இவங்க நம்ம சொன்னேனா நம்பிடுறாங்கன்னு கூட ரெண்டு வார்த்தையா பொய்யா கூட ரெண்டு வார்த்தையா சொல்லி பொய்யான்னு சொல்லிடுறாங்க.
0: ஆமா, இது வெள்ளந்தியா இருக்கு.
2: நம்ம சொன்னேனா நம்ம யாமாலியா இருக்கு, நம்ம யாமாலியா இருக்கோம் அவங்க சொல்லுவாங்க.
0: ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.
2: நம்ம சுதாரிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க நம்மட சொல்லவே மாட்டாங்க.
0: நம்ம சுதாரிப்போட இருந்தா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கீங்க.
2: நம்ம சுதாரிப்பா இருந்தா நம்ம நம்மள வந்து ஏமாத்ததான் செய்வாங்க, நம்ம தான் சுதாரிக்கணும்.
0: ஆமா, நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா, அருமையா சொல்லிருக்கீங்க. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நன்றி, நன்றி. நம்ம ஏமாறோம்னு தெரிஞ்ச கூட ரெண்டு மூணு பொய் அடிக்கி சொல்லும் போது, திரும்ப திரும்ப சொல்லும் போது நம்ம அதை நம்பிடுறோங்க, வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
3: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் ஈரோடு சோர்மண்டிவரத்துல இருந்து பேசலாம்.
0: சொல்லுங்க ஐயா, நம்ம ஏன் பொய்ய நம்புறோம்?
3: பொய் வந்து சொல்ற விதம் இருக்குதுமா. ஒரு சில பாத்தீங்கன்னா அப்பாவியா இருப்பாங்கல்ல, அந்த சொல்லுவாங்கல்ல, நம்புற மாதிரியே சொல்லுவாங்கம்மா. அது உண்மைன்னு நமக்கு வந்து உண்மைதான், சொல்றதெல்லாம் உண்மைதான் நம்ம நம்பிடுவோம். அது மாதிரி எங்க மாப்பிள்ள, பெரிய மாப்பிள்ள மணிகண்டன் இருக்கிறாரு.

0: பொய்யும் சொல்லுவாரு, அப்படியே உண்மையாவ சொல்லுவாரு. அப்படி பாக்குறப்ப போன வாரம் ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்தாரு. வேற யாரோ ஊருக்கு வராங்க, எங்க வீட்டுக்கு எங்க பொண்ணை கூட்டிட்டு போறதுக்கு வராங்க அப்படின்னா, உங்க மாமா வராரு கார்ல வராருன்னு சொன்னாரு. அப்புறம் கடைசி நிமிஷம் பார்த்தா அவரு வந்து நிக்கிறாரு. உண்மை பேசுற மாதிரியே பொய்யா பேசுவான். எனக்கு அந்த ஞாபகம் தான் வச்சு. அதாவது நம்பர் விதமா நம்ம சொல்றாங்கல்ல,
1: அதே
0: மாதிரி நண்பர் தங்கவேல் இருக்கிறாரு அப்படிதான், அவரும் அப்படிதான். எனக்கு பொய் சொல்றீங்க நிறைய பேர் இருக்கிறாங்கம்மா, ஆனா நான் நம்பி அதை ஏமாத்துறேன்.
1: ஓகே சார், நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. சொல்ற விதத்துல சொல்லி நீ எல்லாரும் ஏமாத்திடுறாங்க, உண்மை மாதிரியே பொய்ய சொல்லும் போது நாங்கள் அதை நம்பிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம், நாம் ஏன் பொய்களை எழுதில் நம்புகிறோம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இப்போ நம்ம அடுத்த பாடல் கேட்க போகிறோம். யுவன் சங்கர் ராஜா இசையில் ஏப்ரல் மாதத்தில் திரைப்படத்தில் தான் பாடல் கேட்க போகிறோம். தொடர்ந்து அறிஞ்சிருங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ.
2: மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் காலை 9:36 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆனந்த பூங்காற்று. இன்னைக்கு ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். நாம் ஏன் பொய்களை எளிதில் நம்புகிறோம்? அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம். பொய்கள் சுவாரஸ்யமாக இருக்குது, சில பேர் நம்புகிற விதத்தில் அதை சொல்கிறாங்க, அதனால் நாம் அதை வந்து நம்புகிறோம். உண்மையை விட பொய் வேகமாக போகுது, போய் சேருது எல்லாருக்கிட்டையும், அதனாலேயும் நம்ம பொய்களை நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நேர்கள் வரக்கூடிய நேர்களாக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம்.
1: நலமா இருக்கிறேங்கய்யா. உங்க இணைப்பு கொஞ்சம் ஒரு மாதிரி கேக்குது. இப்ப தெளிவா கேக்குதுங்கய்யா, சொல்லுங்க.
2: அதே போல பொண்ணுன்னா இப்ப உலகமே இல்லை. அந்த அளவுக்கு பொண்ணு இப்ப வந்து சுத்தமானது பொய்தான். நம்ம நேர்மையா இருந்தாலும் பொய்தான் வச்சு
1: போட்டாங்க.
2: அப்படிங்கிற காலகட்டத்துல இப்ப
1: நன்றி நன்றி. பொய் இல்லாம இப்ப உலகமே இல்லீங்க, எல்லா இடத்துலயும் பொய் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சுமுத்து.
1: பேச்சுமுத்தையா, சொல்லுங்க. நீங்க நம்ம ஏன் வந்து பொய்ய நம்புறோம்?
3: அதுக்கு வந்து முக்கிய காரணம் மேடம், அறியாமையினுடைய வெளிப்பாடு. உண்மை எது அப்படிங்கிற பத்தி அனலைஸ் பண்றது கிடையாது. இன்னும் சொல்ல போனா அந்த பேராசை கூட நம்ம பொய்ய நம்பக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும். எப்படின்னா சில பேர் பாத்தீங்கன்னா நிதி நிறுவனங்கள் நடத்தி அதிக வட்டி தரன்னு சொல்லி ஏமாத்துவாங்க.
1: இந்த
3: அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு இருக்கிறதே இழந்துடுறோம்.
1: ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா.
3: ஆசையும் கூட பொய்களை நம்புவதற்கு ஒரு காரணம்.
1: நிச்சயமா நிச்சயம், நம்மளுடைய பேராசை தான் ஒரு காரணம், முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம் வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன். எங்க இருந்து பேசுறீங்க?
4: முத்தா சார் பேசுறேன், குமரி மாவட்டம்.
1: வணக்கம் ஐயா, சரி சொல்லுங்க.
4: நன்றி
1: நன்றி. இப்ப எல்லா இடங்கள்லயும் பொய் தாங்க இருக்குது, நாம தான் கொஞ்சம் சுதாரிப்போட இருக்கணும். சரி, நாம ஏன் பொய்யை நம்புகிறோம் அப்படின்னு தெரிஞ்ச நம்ம அதுலேருந்து சுதாரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதான் தொடர்ந்து பேசலாம். ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் நாம் ஏன் பொய்களை எளிதில் நம்புகிறோம் நிகழ்ச்சியில் இப்போ அடுத்த பாடல் நம்ம கேட்க போகிறோம். போடா போடி திரைப்படத்திலிருந்து.

நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM Rainbow 102.6 MHz

0: ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.
2: தேஷ் கே யுவாவோ நே தானா ஹை பாரத் கோ ஆயுஷ்மான் பனானா ஹை. ஆஜ் ஹி பாத்ர லாபார்த்தியோ கா ஆயுஷ்மான் கார்டு பன்வா கர் உன்ஹே தே நயே சால் கா உபஹார். 60 crore சே ஜாதா லாபார்த்தியோ கோ மிலா 5 lakh ருபே கே முஃப்த் உபசார் கா அதிகார். ஆஜ் ஹி ஆயுஷ்மான் ஆப் டவுன்லோட் கரே ஔர் பாத்ர லாபார்த்தி அப்னா ஆயுஷ்மான் கார்டு பன்வாயே. அதிக ஜானகாரி கே லியே 1-4-5-5-5 பர் கால் கரே.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேரம் காலை 9:46 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆனந்த பூங்காற்று. இன்றைக்கி ஆனந்த பூங்காட்ட நிகழ்ச்சியில் நாம் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், நாம் ஏன் பொய்களை எளிதில் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் நேராங்க. நேயர் வணக்கம். வணக்கம்.
1: திருச்சி மாவட்டம் லால்வந்து வெங்கடேசன்.
0: வெங்கடேசன் ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்க.
1: பொய்ங்கிறது மனமுடைய மனிதனுடைய நிலையை வந்து தீமை எதுவோ அதைதான் உடனடியா சென்று பற்றக்கூடிய மனநிலை தாமா உயிரினும் படைப்பு.
0: நிச்சயமா நிச்சயமா.
1: அதனால பொய் அப்படிங்கறத நம்ம எளிமையா வந்து எளிதான வகையில நம்பக்கூடிய நிலை. அப்புறம் வந்து புரிதல் இல்லாத நிலையும் இயலாமையும் ஒரு மனிதனோட மனநிலையில அதிகமா இருந்துச்சுன்னா இந்த பொய்யை நம்பக்கூடிய வாய்ப்புகள் நிறைய அமையும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.
1: தான் வாழ்க்கைனா புரிதல் இல்லாத சூழ்நிலைக்கு. அதனால வள்ளுவன் படைக்கும் போது வள்ளுவனோட மனிதனோட படைப்பை வள்ளுவன் சொல்ற கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றாம் நாமத்தேடும் நோய்ங்கிறாரு மனிதனோட படைப்பு. ஆசை காமம்ங்கிறது கோபம், காமம்ங்கிறது வந்து ஆசை பேராசை, கோவப்படுறது வெகுளியங்கிறது கோவப்படுறது, மயக்கம்ங்கிறது மனநிலையை ஒரு நிலையில வச்சுக்காம எதையாவது ஒரு சிந்தனைக்குள்ள இருக்கிறது. இது மாதிரி மனநிலையில தான் மனிதனோட படைப்பு இருக்கும் போது அந்த இடத்துல தீமையான செய்திகள் அனைத்துமே சென்று பட்டக்கூடிய நிகழ்வுல மனிதன் வந்துடுறான்.
0: நிச்சயமா நிச்சயமா.
1: இந்த இடத்துல வந்து தன்னோட அறிவை மேம்படுத்தி அறிவுல வந்து அறத்தையும் ஒழுக்கத்தையும் நேர்மை நல்ல சிந்தனைகள் யார் அந்த அறிவுல கொண்டு போய் விதைக்கிறாங்களோ அவங்கதான் இது உண்மை எது பொய் எதுன்னு ஆராய்ந்து பார்க்க முடியும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: உள்ளவங்கள்ட்ட வந்து இந்த உண்மை கொஞ்சம் மேலோங்க இருக்கும், பொய்மை நெருங்காம இருக்கும். அதனால வாழ்வே அறநெறி மெய் உணர்தல்ங்கிற நிலைக்குள்ள மனிதன் வாழ்ந்தாக்கா பொய் அந்த இடத்துல இல்லாம போங்கிற செய்தி சொல்லிவிட வாய்ப்பு.
0: நன்றி நன்றி ஐயா நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேர சந்திச்சலாம். வணக்கம்.
2: பெரிய ஆள் ஆயிரலாம், பெரிய மனுஷன் ஆயிரலாம், நாலு பேர்த்த மதிப்பு பணக்காரன் ஆயிரலாம் அப்படின்னு நம்ம குறுக்கோலில போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற பாத்தீங்களா?
0: ஆமா ஆமா ஆமா.
2: அதனாலதான் நம்ம வந்து ஏமாந்து போயிடுறோம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
2: நம்ம உழைச்சி சம்பாரிச்சு 5 வருஷம் இருந்தாலும் உழைச்சி சம்பாதிக்கிறது அது போதுமையா அப்படின்னு நினைச்சோம்னா எந்த போய் நம்ப மாட்டோம், நம்மளை யாரும் ஏமாத்த முடியாது அப்படிங்கிறது என்னோட கருத்துங்க.
0: நிச்சயமா நிச்சயமா. நம்மளுடைய ஆசைகள் அதை தூண்டி நம்ம வந்து எவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆசைகளை தூண்டுறதுனாலதான் நம்ம பொய்களை நம்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: யாரங்க இருந்து பேசுறீங்க?
3: கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறோம்.
0: சங்கரியா சொல்லுங்க. நாம ஏன் பொய்ய நம்புறோம்? நம்ம பொய் பேசுறோம் அதனாலதான் பொய்ய நம்புறோம்ங்கறீங்களா?
3: அப்ப அடுத்தவங்க எப்படி உண்மை பேசுவாங்கன்னு நம்ப முடியும்? முதல்ல அதை நினைக்கணும்.
0: சரி,
3: நம்ம கரெக்டா பேசுறோம்னா அவங்க கரெக்டா பேசுவாங்கறது எதிர்பார்க்கலாம். இவர் சுயநலத்துக்கா இவர் பொய்யா சொல்லும் போது அடுத்த ஒரு பொய் சொல்ல மாட்டாருங்கிறது என்ன விஷயம்? எப்படி நம்ப முடியும்? அப்படிங்கும் போது அவன் சொல்றது நம்ம நம்பித்தான் ஆக வேண்டியது இருக்கு. உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் அதை ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் நான் உளறி என்ன கதறி என்ன ஒன்றும் நடக்கவில்லை தோழா ரொம்ப நாளான்னா பட்டுக்கோட்டை கல்யாணம் சுத்திரம். அதாவது இது வந்து உப்புக்கல்ல வைரம்னு நம்ப கூடிய இதுதான். அந்த இடத்துல நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம எப்படி போகும்னு சொல்ல முடியாது.

0: நிச்சயமா நிச்சயமா, கண்டிப்பா கண்டிப்பா.
1: அதனால நம்ம வந்து உண்மையை சொல்லுவோமா, அவங்கிட்ட உண்மையை எதிர்பார்க்கலாம். நம்ம போய் சொன்னா அவன் தான் போயிட்டுவான், அவனு போய் சொல்லத்தான் செய்வான்.
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் இப்ப நம்ம பாடல் கேட்க போறோம் சுந்தர பாண்டியன் திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0444249648 0444-9864-58. விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com. நேரம் 9:54 கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. இணைந்திருக்கிறோம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோடு. இன்றைக்கி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், நாம் ஏன் பொய்களை எளிதில் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நேர்களெல்லாம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. பொய்கள் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது, உண்மையை விட வேகமாக அதுதான் பரவுது, அதனால் நாம் நம்புகிறோம். சில பேர் சொல்கிற விதத்தில் சொல்லுவாங்க, அவங்க முகபாவனைகளை நல்லா பரிதாபத்தோடு வச்சுட்டு இருக்கும்போது நாம் வந்து அதை நம்பித்தான் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய காரணங்கள் அடுக்குனாங்க.

ஆமாங்க, அப்புறம் நிறைய விஷயங்களில் நம்மளுடைய ஆசைகள் தான் அதுக்கு காரணமாக இருக்குது. அந்த பொய்களை மற்றவங்க சொல்கிறதுக்கும் நாம் அதை நம்புறதுக்கும் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. இந்த ஆசைகள், பயம், கோபம் இந்த மாதிரி உணர்ச்சிகள் வரும்போது நம்மளை வந்து சிந்திக்கவே விடாது. அப்போ அது வந்து நம்ம உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத நம்ம யோசிக்க மாட்டோம். நம்ம சாதாரண மனநிலையில் இருக்கும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை அது உண்மையாக பொய்யா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஆனால் இந்த மாதிரி நம்ம உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய விஷயங்களாக இருக்கும்போது நம்ம அந்த இடத்துல சிந்திக்கவே தோணாது. அதனால் எந்த ஒரு விஷயம் யாராவது ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல நீங்கள் ஒரு கொஞ்சம் நேரமாவது அது யோசிச்சு பாருங்கள். இது நம்ம வந்து சரிப்பட்டு வருமா, இது உண்மையாக பொய்யா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொய்களில் நீங்கள் ஏமாறாமல் தப்பிக்கலாம், நிறைய வதந்திகளையும் தடுக்கலாம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு பேசின எல்லா நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் ஆர்ஜி ரம்யா. நிறைவான பாடல் கேட்கலாம். ஜோடி திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து 10 மணிக்கு செய்திச்சிருக்கோம். அதனைத் தொடர்ந்து 10:02 மனம் விரும்புதே நிகழ்ச்சி இருக்கு. தொலைபேசி வழியாக உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு பெறலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நியூயார்க்கில் ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸுடன் மேற்காசியா உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சியை மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. நீட் மறு தேர்வு எழுதியவர்களின் ஓஎம்ஆர் விடைத்தாள்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புழல் ஏரியின் தூய்மையை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயில் விடுதியில் உயர்த்தப்பட்டுள்ள கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் தாராபுரம் தாலுகாவில் நாளையும் நாளை மறுநாளும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் திரு மணீஷ் நரவனே பொதுமக்களின் குறைகளை கேட்டு தீர்வு காண உள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழில்பேட்டையில் தனியார் தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து ஒருவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த 7 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,05,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று பிலிப்பைன்ஸை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பின் அலைவரிசை அறிவின் ஊடகம் பண்பின் பண்பலை கேட்டுட்டு எல்லாருக்குமே ஒரு மிகச்சிறப்பான காலை வணக்கம். நேரம் காலையில 10:03 ஆகிட்டு இருக்கு. ஸோ எப்போதுமே வந்து வாழ்க்கையில் ரெண்டு வரிகளை மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கங்க. என்ன தான் பிரச்சனை வந்தாலும் நோ ப்ராப்ளம், டேக் இட் ஈஸி பாலிசி, விரும்பி வந்தால் டேக் கேர், விலகி போனால் டோன்ட் கேர் அப்படின்ற இந்த வாசகங்களை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை எல்லாம் சுமையாக தெரியாமல் சவாலாக தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லா பிரச்சனைகளையும் மறந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக உங்களுக்கு பிடிச்ச பாடலை மட்டுமே கேட்டு ரசிக்க போகிறீங்க. நம்ம நிலை பண்புலை 102.6 மனம் விரும்புதே. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலும் இடம்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அழைக்கலாம். 0462-256-1133 மற்றும் 2561-1322 எண்களில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை வழங்க ரொம்பவே ஆர்வமாக காத்துட்ருக்கிறேன். நானுகள் அன்பிற்கினிய வசந்தி பாலமுருகன். 10:04 நம்ம நிகழ்ச்சியில் பேசக்கூடிய முதல் நேயர் என்ன பாடல் கேட்க போகிறாங்கன்னு கேட்டுடலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுகிறீங்க? என்ன பாட்டு வேணும்?
2: கண்டிப்பா
1: பாடல் கொடுத்துடலாமா? நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
2: நன்றி
1: நன்றி.

திருச்செந்தூரில் இருந்து பேசின சூடாமணி அவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. மோனிகா பாட்டு தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க கூலி திரைப்படத்திலிருந்து. ஸோ அவங்களுக்காக அந்த பாடல் கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம பொது அறிவு கேள்விகள் வந்து இடம்பெறும் இல்லையா? ஸோ அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியோட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி மையம் எங்குள்ளது? மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி மையம் எங்குள்ளது? இதுதான் முதல் கேள்வி. ஆப்ஷன் 1 வேலூர், ஆப்ஷன் 2 காரைக்குடி. இதுக்கான பதிலை யோசிச்சே பாடலையும் கிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6 மன விரும்புதே நிகழ்ச்சி.

0: என்றென்றும் இசையின் ஒரே முகவரி நிலைப்பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விருமதே நிகழ்ச்சி. மனம் விருமதே நிகழ்ச்சியில் முதல் பாடல் கூலி திரைப்படத்திலிருந்து இடம்பெற்று நேரம் காலையில 10:09 ஆகிட்டு இருக்கு. மனம் விருமதே நிகழ்ச்சியில நம்ம கூட பேசக்கூடிய இடத்து நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் விக்கியால்பட்டியிலிருந்து ரேணுகா தேவி மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, நம்ம நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு நான் அடிமையில்

0: இடத்துல இருந்து ஒரு ஜீவன் தான் அந்த பாட்டு பாடுங்க.
1: பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாமா? பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தோம், மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி மையம் எங்குள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 வேலூர், ஆப்ஷன் 2 காரைக்குடி.
0: காரைக்குடி மேடம்.
1: காரைக்குடி, சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள்.
0: நன்றி மேடம்.
1: நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. ஸோ மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி மையம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி நகரில் அமைஞ்சிருக்குது இந்த மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி மையம். அறிவியல் மற்றும் தொழிலக ஆய்வு மன்றத்தோட மன்றத்தின் கீழே இயங்குகிற இந்த நிறுவனம் தெற்காசியாவோட மிகப்பெரிய

மாவட்டத்தில் இருக்கிற சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி நகரில் அமைஞ்சிருக்குது இந்த மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி மையம். அறிவியல் மற்றும் தொழிலக ஆய்வு மன்றத்தோட மன்றத்தின் கீழே இயங்குகிற இந்த நிறுவனம் தெற்காசியாவோட மிகப்பெரிய மின் வேதியியல் ஆராய்ச்சி நிலையமாக அமைஞ்சிருக்குது. நேரம் காலையில் 10:10 ஆகிட்டு இருக்குது. நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். நான் அடிமை இல்லை திரைப்படத்திலிருந்து பாடல் நமக்காக வந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த பாடல் கேட்குறதுக்கு முன்னாடி நேர்களாகி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்தியாவில் பாபா அணு ஆராய்ச்சி மையம் உள்ள இடம் எது? ஆப்ஷன் 1 டெல்லி, ஆப்ஷன் 2 மும்பை. ஸோ இந்த கேள்விக்கான பதிலை எஸ்டே பாடலையும் கிட்டத்தை தொடர்ந்து நினைச்சிடுங்க. நிலைப்பான்மலை 102.6 மனம் விரும்புதே.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்களை நேரம் காலையில் 10:17 ஆகிட்டு இருக்குது. நிலை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டு ரசிச்சிருக்கிறீங்க. மனம் விரும்பிய நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துடலாம். ஹலோ வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் பசுவந்தனை டீ கடை மாடசாமி. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில் என்ன பாட்டு வேணும்?
1: பாடல் வந்து வாரிசு படத்துல வந்து ரஞ்சிதம்னு ஒரு புலலிசை பாடல்.
0: கண்டிப்பாக வழங்கிடலாம் சார். இந்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தேன். இந்தியாவில் பாபா அணு ஆராய்ச்சி மையம் உள்ள இடம் எது? ஆப்ஷன் 1 டெல்லி, ஆப்ஷன் 2 மும்பை.
1: அணு ஆராய்ச்சி இடம் ஒரு கெஸ்ட்லாம் சொல்றேன், மும்பையா தான் இருக்கணும்.
0: மும்பை சரியான பதில் தான் சொல்லியிருக்கிறீங்க சார். வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. அவங்களுக்காக பாடல் காத்துக்கிட்டே இருக்குது இந்த திரைப்படத்திலேருந்து. அப்படின்னா வாரிசு திரைப்படத்திலேருந்து ரஞ்சிதமே பாடல் தான் வந்து ஒலிபரப்ப இருக்கிறோம். ஸோ இந்தியாவில் பாபா அணு ஆராய்ச்சி மையம் எங்குள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இதுக்கு சரியான பதில் மும்பை தான். இந்தியாவோட முதன்மையான அணு ஆராய்ச்சி நிலையமான பாபா அணு ஆராய்ச்சி மையம் மகாராஷ்டிரா மாநிலத்தின் தலைநகரான மும்பையில் இருக்கிற டிராம்பே அப்படின்ற பகுதியில் வந்து அமைஞ்சிருக்குது. 1954 நிறுவப்பட்ட இந்த மையம் அணு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் நாட்டோட முக்கிய ஆராய்ச்சி நிறுவனமாக அமைஞ்சிருக்குது. 10:18 ஆகிட்டு இருக்குது. நெல்லை பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கிறோம். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலும் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அழைக்கலாம். 0462-256-1132 மற்றும் 256-1133 எண்கள். வாரிசு திரைப்படத்திலேருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க. நெல்லை பண்பலை 102.6 இங்கெல்லாமே எப்போதுமே சம ஜோறு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்லி நேரம் காலையில் 10:23 ஆகிட்டு இருக்குது. நிலை பண்பலை 102.6 கேட்டு ரசிட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. பாடல்கள் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பாடல்கள் இருக்குதுங்க. மெல்லிசை பாடலாக இருக்கட்டும், அதிரடி பாடலாக இருக்கட்டும், இல்லை தன்னம்பிக்கை தர பாடல்கள், காதல் பாடல்கள், ஒருதலை காதல் பாடல்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அப்படி இப்போ உங்களுக்கு என்ன பாட்டு கேட்க பிடிக்குதோ நம்ம நெல்லை பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். கால் பண்ணலாம் 04-22-25-61-32 மற்றும் 25-61-33 என்ற எண்களில். 10:24 நம்ம நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாட்டு கேட்க போறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் சுதா பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: எனக்கு வந்து இரட்டை வாழ்க்கை படத்துல கண்ணன் வந்து பாடுகின்றான் அந்த சாங்.
1: பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாமா? உங்களுக்கு கேள்வி சொல்லிடவா? இப்பதான் கேள்வியை வந்து நான் சொல்ல போறேன். இந்தியாவில் அஞ்சல் அலுவலகங்கள் அதிகம் உள்ள மாநிலம் எது?
2: ஆப்ஷன் மட்டும் சொல்லுங்க மேம்.
1: ஆப்ஷன் 1 டெல்லி, ஆப்ஷன் 2 உத்தரப்பிரதேசம்.
2: டெல்லி.
1: டெல்லியிலேயே இருந்தாலும் முயற்சி செஞ்சீங்க. உத்தரப்பிரதேசம் தான் சரியான பதில்மா.
2: சரிங்க,
1: நன்றி. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
2: நன்றி.

அதாவது இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான அஞ்சல் அலுவலகங்களை கொண்ட மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசம். இதுக்கு அடுத்தபடியாக மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாடு இந்த மாநிலங்கள் அதிக அஞ்சல் அலுவலகங்களை கொண்டிருக்கிறதா அமைஞ்சிருக்குது. நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். இரட்டைவால் குருவி திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த பாடலுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். இந்திய தபால் தலைகளில் முதன் முதலில் இடம்பெற்ற தேசிய தலைவர் யார்? இந்திய தபால் தலைகளில் முதன் முதலில் இடம்பெற்ற தேசிய தலைவர். இந்த கேள்விக்கான முதலியோஸ்டே பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலை பண்புலை 102.6 மனம் விரும்புதே.

0: நேர்களை நேரம் காலையில் 10:31 ஆகிட்டு நிலைப்பான்மலை 102.6 நேர்கள் கேட்டு வச்சுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்பி நிகழ்ச்சி. ஸோ வந்து தொடக்கமும் பாட்டு முடிப்பதும் பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இல்லையா இப்போ ஒரு இதில். ஸோ அதே மாதிரியே வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பாட்டு கேட்போம் அப்படின்னா அந்த பாட்டை கேட்கும்போது சில பாட்டை கேட்க வைக்கும்போது அப்படியே அசைய வைக்கும் நம்ம, சில பாட்டை கேட்கும்போது அப்படியே ஆட வச்சிடும், சில பாட்டை கேட்கும்போது கிறங்க வச்சிடும். ஸோ சந்தோஷமான நேரத்தில் நல்லா குஷியாக குத்தாட்டம் போட வைக்கிறமான பாட்டெலாம் இருக்கட்டும், இல்லை மனசு உடைஞ்சு போன தருணங்களில் தாயோட மடியில் படுத்து தலையை வருடி கொடுக்குற மாதிரியான பாடல்கள் அப்படின்ட்டு பாடல்கள் பல விதம் இருக்குதுங்க. விருப்பமான பாடலாக இருக்கலாம், இல்லை பாடகராக இருக்கலாம், பாடகிகள், விருப்பமான இசையமைப்பாளர், பாடலாசிரியர்னு சொல்லிட்டே போலாம். ஸோ உங்கள் மனசுக்கு நெருக்கமான பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் இன்னைக்கு? இந்திய தபால் தலைகளில் முதன் முதலில் இடம்பெற்ற தேசிய தலைவர் யார்? ஆப்ஷன் 1 மகாத்மா காந்தி, ஆப்ஷன் 2 நேரு.
1: மகாத்மா காந்தி.
0: சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க சார், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இந்திய தபால் தலைகளில் முதன் முதல்ல இடம்பெற்ற தேசிய தலைவர் மகாத்மா காந்தி அவர்கள் தான். சுதந்திரத்திற்கு பிறகு 1948 ஆகஸ்ட் 15 அன்று தியாகி மற்றும் தேச தந்தை மகாத்மா காந்தியோட நினைவாக இந்த சிறப்பு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டுச்சு. சுதந்திர இந்தியாவில் முதல் தபால் தலை 1947 நவம்பர் 21 இந்திய தேசிய கொடியோட வெளியிடப்பட்டுச்சு. 10:33 ஆகிட்டு இருக்குது நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டு இருக்கு. மாசிலாமணி திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம். ஸோ இந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்தியாவின் முதல் நவீன பல்கலைக்கழகம் எந்த இடத்தில் தொடங்கப்பட்டது? இந்தியாவில் முதல் நவீன பல்கலைக்கழகம் எந்த இடத்தில் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் 1 சென்னை, ஆப்ஷன் 2 கொல்கத்தா. இந்த கேள்விக்கான பதிலை ஸ்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதியில்.

0: என்றென்றும் இசையின் இனிய முகவரி நிலை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதை நிகழ்ச்சி நேரம் காலையில 10:39. மனம் விரும்புதை நிகழ்ச்சியில நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேர் என்ன பாட்டு கேட்க போறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், குப்புடி ஆலந்தலை சிண்டோ மேடம்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு பாபா படத்துல சந்தோஷி சந்தோஷி அந்த சாங் போடுங்க.
0: பாடல் கண்டிப்பாக கொடுத்துடலாம் சார். பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தேன், இந்தியாவில் முதல் நவீன பல்கலைக்கழகம் எந்த இடத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 வந்து சென்னை, ஆப்ஷன் 2 கொல்கத்தா. கொல்கத்தா தான் சரியான பதில். வாழ்த்துக்கள் சார். நன்றி, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. ஸோ இந்தியாவோட முதல் நவீன பல்கலைக்கழகம் கொல்கத்தாவில் 1857 தோற்றுவிக்கப்பட்டது. அதே ஆண்டில் பம்பாய் மற்றும் சென்னை ஆகிய இடங்கள்லையும் பல்கலைக்கழகங்கள் தொடங்கப்பட்டுச்சு. பழங்கால வரலாற்றில் இந்தியாவோட முதல் பல்கலைக்கழகமாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பீகார் மாநிலத்தில் இருக்கிற நாலந்தா பல்கலைக்கழகத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலும் இடம்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 0462 625 1113 மற்றும் 2561 1

ஒன்றே டென்களுக்கு நம்ம நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்கு. பாபா திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்க போறோம். ஸோ இந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். உலகின் முதல் முதலாக விமானம் மூலம் கடித போக்குவரத்து தொடங்கிய நாடு எது? உலகில் முதன் முதலாக விமானம் மூலம் கடித போக்குவரத்து தொடங்கிய நாடு எது? ஆப்ஷன் 1 இந்தியா, ஆப்ஷன் 2 சீனா. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரில் நேரம் காலையில் 10:47 ஆகிட்டு இருக்குது. நிலை பண்பலை 102.6 நேரில் கேட்டிருக்கிறீங்க. மனம் விரும்பதி நிகழ்ச்சி கண்கள் அறியா காட்சியின் ஆசை நுகரா நறுமணம் இதழறியா சுவை செவிக்கு மட்டும் வரும் அது இசையே. இசைக்கு அவ்வளோ இனிமே இருக்குதுங்க. பாடல் கேட்கறதுனால எல்லாருக்கும் பிடித்த விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் நமக்கு பிடிச்ச பாடலை கேட்கறது ஒரு அலாதியான பிரியம் அப்படின்னே சொல்லலாம். நான் உங்களுக்கு பிடிச்ச பாடலை மட்டுமே கேட்டு ரசிச்சுட்டுக்கிறீங்க நம்ம மனம் விரும்பி நிகழ்ச்சியில். நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேர் என்ன பாட்டு கேட்க போறாங்கன்னு கேட்டுலாம்.
1: வணக்கம், நாகர்கோவில் புன்னைநகர் ஜே ஜெயக்குமார்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: படம் மைண்டில் மாட்டாண்டன் பாடல் வாரி பல்வேறு வாரி இளையராஜா வாரி பாத்தீங்கன்னா பாடல்
0: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தோம், உலகின் முதன் முதலாக விமானம் மூலம் கடித போக்குவரத்து தொடங்கிய நாடு எது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 இந்தியா, ஆப்ஷன் 2 சீனா. இந்தியா சரியான பதில் சார். வாழ்த்துக்கள், நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. உலகின் முதன் முதலாக விமானம் மூலம் கடித போக்குவரத்து அதிகாரப்பூர்வமாக தொடங்கிய நாடு இந்தியா தான். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு 15 February 1911 அன்று நடைபெற்றுச்சு. பிரெஞ்சு விமானியான ஹென்ரி பெகுவட் அப்படின்றவர் அம்பர் சம்பர் அப்படின்ற இரண்டு விமானத்தில் அலகாபாத்தில் இருந்து நைனி பகுதிக்கு சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் கடிதங்களை எடுத்து சென்றிருக்கிறாரு. இந்த முதல் விமான அஞ்சல் சேவையோடன் மூலமாக சுமார் 6500 கடிதங்கள் வெற்றிகரமாக கொண்டு செல்லப்பட்டுச்சு. இந்த நிகழ்வு தான் உலக அளவில் விமான அஞ்சல் சேவைக்கு அடித்தளமாக அமைஞ்சிச்சு. 10:49 ஆகிட்டு இருக்குது. நிலை பண்பலை 102.6 நம்ம பாடல் கேட்க போறோம். மைடியர் மத்தாண்டம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு எஸ்பிபி அவர்களுடைய குரல்ல. ஸோ இந்த பாடல் கேட்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவில் முதன் முதலாக பின்கோட் முறை அமல்படுத்தப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் முதன் முதலாக பின்கோடு முறை அமல்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் 1 1952, ஆப்ஷன் 2 1972. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சே பாடலின் கிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதே.

0: நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்பிய நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நேரம் காலையில் 10:54 நிமிடமும் ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நிறைவான நேயர் யாரு அப்படின்னு பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம் சார், சொல்லுங்க.
1: தென்காசி மேலத்திலிருந்து ஜெயக்குமார் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா சொல்லிடலாம் சார். நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: ஒரே வானம் ஒரே பூமி படத்துல இருந்து மலைராணி முந்தானை சரிய சரிய அந்த பாட்டு மேடம்.
0: பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தேன். இந்தியாவின் முதல் முதலாக பின்கோடு முறை அமல்படுத்தப்பட்ட ஆண்டு இது அப்படின்னு
1: கேட்டிருந்தேன்.
0: ஆப்ஷன் 1 1952 அல்லது 1972.
1: 1972
0: சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க.

0: சார், வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. இந்தியாவில் முதன் முதலாக பின்கோடு முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 1972 அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. August 15, 1972 அன்னைக்கு இந்திய அஞ்சல் துறையால் இதை அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. மனம் விரும்புதை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேசின நேயர்களுக்கும் பேச முயற்சி செஞ்ச நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்ட எல்லாருக்குமே நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்கள் கூட பேசிட்டு இருந்தேன் நான் உங்கள் அன்பிற்கினிய வசந்தி பாலமுருகன். ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து 11 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனை தொடர்ந்து 11:02 மணி திருநாடு நிகழ்ச்சியில சலார் ஜங் அருங்காட்சியகத்தை பத்தி தான் வந்து தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. தொடர்ந்து நெஞ்சிருங்க நிலை பண்பலை 102.6 உடன்.

0: மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சியை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் திரு விஜய் சென்னை மாநில கல்லூரியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுகாதார பணியாளர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அரசு மருத்துவமனைகளில் தரமான அடிப்படை வசதிகளை
1: ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தமிழக அரசை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் தனியார் தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து ஒருவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த 7 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,05,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு பகுதிகளில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரூ கபிலா டானிஷா கிராஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் மாலை 3:30 தொடங்குகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று பிலிப்பைன்ஸை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணியின் திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது நம் பாரதத்தின் சிறப்புகளை பட்டியலிடும் மணித்திரு நாடு நிகழ்ச்சிக்காக காற்றலில் உங்களுடன் நான் ஆர்ஜே ரம்யா. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அருங்காட்சியகங்களில் ஒன்று தான் சலார்ஜங் அருங்காட்சியகம். இது ஹைதராபாத்தில் இருக்குது. ஒரு தனிப்பட்ட மனிதர் ஒருவர் சேகரித்த பொருட்களெல்லாம் வச்சு இவ்வளோ பெரிய ஒரு அருங்காட்சியகத்தையே உருவாக்கியிருக்கிறாங்க. இது நிச்சயமாக ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் இல்லையா? அதுவும் இது ஹைதராபாத் நகரின் மூசி ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கு. இந்த சலார்ஜங் அருங்காட்சியகத்தில் தான் அப்படி என்னென்ன பொருட்கள்லாம் காட்சிக்கு வச்சுருக்கிறாங்க, அதனுடைய சிறப்புகள் என்ன தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் இப்போ பாடல் நம்ம கேட்க போகிறோம். ஜானகி அவங்களுடைய குரலில் மௌனராகம் திரைப்படத்துலேருந்து பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: கேட்டுட்டு இருக்கிறீங்க மணித்திருநாடு, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து. இன்றைக்கி மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சலார்ஜங் அருங்காட்சியகம் இதை பற்றி தான் சொல்லிட்டுருக்கிறேன். தனிப்பட்ட ஒரு மனிதர் அவ்வளோ நிறைய பொருட்களை சேகரித்து வச்சு ஒரு அருங்காட்சியகமாக உருவாகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்காரு. அது யார் அப்படின்னா, 3rd Nawab மிர் யூசுஃப் அலிகான் சலார்ஜங் அப்படிங்கிறவர் தான். இவர் 7th Nizam பிரதம மந்திரியாக இருந்திருக்கிறாரு. இவருடைய வருமானத்தின் பெரும் பகுதியை இந்த மாதிரி அரிய பொருட்களை சேகரிக்கிறதுக்காகவே அவர் வந்து சேர்த்து வச்சுருந்துருக்கிறாரு. உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கலைநுட்பமான பொருட்கள் எல்லாம் தேடி தேடி வாங்கி வச்சிருக்கிறாரு. அப்படி அவர் சேகரித்து வச்ச பொருட்கள் கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலமாக அவர் சேர்த்து வச்சிருக்கிறாரு. அந்த பொக்கிஷங்கள் தான் இன்றைக்கி இந்த சலார்ஜங் அருங்காட்சியகத்தில் வச்சிருக்கிறாங்க. முதலாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பொருட்கள்லேருந்து அவர் வாழ்ந்த காலம் வரைக்குமே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே அவர் வந்து நல்லா வாங்கி சேகரித்து வச்சுருக்கிறாரு. ஜப்பான், சீனா, மியான்மர், நேபாள், பாரசீகம், எகிப்து, வட அமெரிக்கா, ஐரோப்பியா நாடுகளுக்கெல்லாம் பயணம் செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் அவர் கொண்டுட்டு வந்து சேகரித்து வச்சுருக்கிறாரு. அந்த

0: பொருட்களெல்லாம் நாம் இந்த சலாஜங் அருங்காட்சியகத்தில் பார்க்கலாம். சரி, அப்படி அங்கே என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது தெரிஞ்சுக்கலாம். பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நாம் கேட்க போகிறோம். மரகத வீணை திரைப்படத்திலிருந்து ஜானகி குழுவினர் பாடியிருக்கிறாங்க பாடல். கேட்டே தொடர்ந்து இருந்துருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.6.
1: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
2: மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16-20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
3: மாமா, என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
7: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைர

0: மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசி கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

எஃப்எம் ரெயின்போ 102.6 மணித்திருநாடு நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கி மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சலார் ஜங் அருங்காட்சியகத்தை பற்றி தான் சொல்லிட்டுருக்கிறேன். மூன்றாம் நவாப் மிர் யூசுப் அலிகான் சலார் ஜங் அப்படிங்கிறவர் சேகரித்த அத்தனை பொருட்களையும் வச்சு இந்த அருங்காட்சியகம் வந்து தொடங்கியிருக்கிறாங்க. அப்படிங்க என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலோக சிற்பங்கள், சலவைக்கல் சிற்பங்கள், ஓவியங்கள், தந்தத்தில் செதுக்கப்பட்ட நுணுக்கமான கலைப்பொருட்கள், விதவிதமான துணிகள், பீங்கான் ஜாடிகள், விரிப்புகள், கடிகாரங்கள், இருக்கைகள், கையெழுத்து பிரதிகள், புத்தகங்கள், அப்படி 42,000 பொருட்கள், 60,000 நூல்கள், 950 கையெழுத்து பிரதிகள் எல்லாமே வச்சுருக்கிறாங்களாம். சரி, இது எப்போ திறந்திருக்கிறாங்க இந்த அருங்காட்சியகத்தை அப்படின்னா, 1951 அப்போதைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் இந்த அருங்காட்சியகத்தை திறந்து வச்சுருக்கிறாங்க. இரண்டடுக்கு கட்டடத்தில் 38 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அவ்வளோ நிறைய பொருட்களையும் வந்து பார்க்கறதுக்கு வசதியாக வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இது போக இந்த அருங்காட்சியகத்தில் ஒரு பெரிய நூலகம், படிக்கும் அறை, பதிப்பகம், அப்புறம் ரசாயன முறையில் அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு ஆய்வகம், விற்பனையகம், இப்படி பல வசதிகளும் இந்த சலார்ஜங் அருங்காட்சியகத்தில் இருக்குது. சரிங்க, இப்போ நிகழ்ச்சியில் நாம் பாடல் கேட்கலாம். மனித ஜாதி திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளில் இளையராஜா இசையில் பாடல் கேட்கலாம்.

0: மணித்திரு நாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்த இன்னைக்கு மணித்திரு நாடு நிகழ்ச்சியில் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சலார் ஜங் அருங்காட்சியகத்தை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். தனி மனிதரான நவாப் மிர் யூசுப் அலிகான் சலார் ஜங் அப்படிங்கிறவர் சேகரித்த பொருட்கள், நிறைய ஆயிரக்கணக்கான பொருட்களை இந்த அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வச்சிருக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய சிறப்பான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, ராஜா ரவிவர்மா அவர் வரைந்த ஓவியங்கள், அப்புறம் அவுரங்கசீப், ஜஹாங்கீர், நூர்ஜஹான் அவங்க அந்த காலத்தில் அவங்களாம் பயன்படுத்தின அந்த வாள்கள், அப்புறம் திப்பு சுல்தான் அவருடைய அங்கி, தலைப்பாகை, நாற்காலிகள் அப்படின்னு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பல பொருட்களை இங்கே நாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய சிலைகளில் ரொம்ப முக்கியமான ஒரு சிலை என்ன அப்படின்னா, முக்காடு போடப்பட்ட ரபேகா சிலை. இது வந்து ஒரு மார்பிளில் செஞ்சுருப்பாங்க. நம்ம ஒரு தலையில் ஒரு முக்காடு போட்டிருந்தா எப்படி இருக்கும், ஒரு மெல்லிய துணி நம்ம தலையில் முக்காடு மாதிரி போட்டிருந்தோம்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த மார்பிள் கல்லிலேயே அழகாக செதுக்கியிருப்பாங்க. 1876 பென்சானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இத்தாலிய சிற்பி இந்த சிற்பத்தை வந்து செதுக்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு ஒரு சிலையும் ரொம்பவே பிரபலம், ஒரு மர சிலையில் முன்னாடி பார்த்தா ஆண் உருவம் இருக்கும், பின்னாடி பார்த்தா பெண் உருவம் இருக்கும். அது யாருன்னா மெஃபிஸ்டோஃபிலஸ், அப்புறம் மார்கரெட்டா அப்படிங்கிறவங்களுடைய ஒரு சிற்பங்களை வந்து பார்க்கலாம். அது முன்னாடி நம்ம பார்க்கும்போது ஆண் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும், பின்னாடி அதுக்காகவே ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்க. அந்த கண்ணாடி மூலமாக பார்க்கும்போது அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பெண் சிற்பம் வந்து அழகாக வெளியே தெரியும். அதுவும் மரத்தில் செஞ்சுருப்பாங்க. இந்த மாதிரி நுட்பமான வேலைப்பாடுகள் இருக்கக்கூடிய பொருட்கள் அங்கே நம்ம பார்க்கலாம். தங்கம் வெள்ளி தகடுகளில் எழுதப்பட்ட குரான், மிக சிறிய குரான், இந்த மாதிரி பல நாடுகளிலிருந்து பெறப்பட்ட குரான் நூல்கள், விதவிதமான அளவுகளில், விதவிதமான வடிவங்களில் நம்ம இங்கே இருக்கிறத பார்க்கலாம். இன்னும் நிறைய பொருட்கள்லாம் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் கேட்க தொடர்ந்து அழிஞ்சிருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.6 மணித்திரு நாடு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நாம் கேட்க போகிறோம். முரட்டு காலை திரைப்படத்தில் தான் கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.6.
1: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ.
2: மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோவின் 49th ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16-20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைந்திருக்கிறோம் மணித்திருநாடு நிகழ்ச்சியோடு. இன்றைக்கி மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சலார் ஜங் அருங்காட்சியகத்தை பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். அதில் இருக்கக்கூடிய பொருட்களை பார்க்கும்போது அதில் வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இங்கே நிறைய வந்து கடிகாரங்கள் வந்து சேகரித்து வச்சுருக்கிறாங்களாம். அந்த காலத்துலேருந்து இப்போ இருக்கக்கூடிய நவீன காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய கடிகாரங்கள்லாம் சேகரித்து வச்சுருக்காங்களாம். அதுக்குன்னு ஒரு தனி அறையே வச்சுருக்கிறாங்க. பழங்காலத்தில் வந்து இந்த சோலார் கிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க, சூரிய

கடிகாரம். ஸோ அதிலிருந்து இப்போ 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பயன்படுத்தப்பட்ட எல்லா கடிகாரங்களும் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பூத கண்ணாடி வச்சு பார்க்குற அளவுக்கு ரொம்ப சின்ன ஒரு கடிகாரம் கூட அங்கே இருக்குது தான். இங்கே இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னா வந்து இசைக்கும் கடிகாரம், மியூசிக்கல் கிளாக் அப்படின்னு. இது 200 வருட பழைய கடிகாரம். நீங்கள் நம்ம டிவிலலாம் பார்த்துருந்தா ஒரு கிளாக் இருக்கும், அதுலேருந்து குக்கு குக்குன்னு அந்த கரெக்டாக அந்த டயத்துக்கு மட்டும் அந்த ஒரு குருவி வெளியில் வந்து கத்தும் இல்லையா, அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த கடிகாரமும். ஆனால் இதில் வந்து ஒரு மனித பொம்மை வரும், அது சுற்றியலால் டக்கு டங்குன்னு மணி அடிக்கிற மாதிரி இருக்குமா. இது வந்து 200 வருட பழமையான கடிகாரம். 350க்கும் மேற்பட்ட உலோக பாகங்களால் இது வந்து செஞ்சிருக்காங்களா. இன்ன வரைக்குமே ஒரு நாள் கூட இது வந்து பழுதாகாமல் ஓடிட்டு இருக்குதான். அதுவும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மாதிரி அது மணி அடிக்கிறத பார்க்கறதுக்காகவே அத்தனை மக்கள் அங்கே வருவாங்க. அதனால இருக்கை வசதிகளோடு போட்டு வச்சிருக்காங்க. நீங்கள் காத்திருந்து மணி அடிக்கிறத பார்த்துட்டு போங்கம்மா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அற்புதமான நிறைய கலை படைப்புகளை நம்ம பார்க்கலாம் ஒரே இடத்துல, சலார்ஜங் அருங்காட்சியகத்தில். சரிங்க, இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நாம் கேட்க போகிறோம். ஜானகி குழுவினர் பாடியிருக்கிறாங்க, தலைவாசல் திரைப்படத்தில் தான் பாடல்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49th ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16-20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இது மணித்திருநாடு. மனிதநாடு நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சலார் ஜங் அருங்காட்சியகத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் நம்ம உள்ளூர் தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்காகவே இணைஞ்சிருக்கிறாங்க நம்ம கூட.
1: நான் உங்கள் அன்பிற்கினேன் வசந்தி பாலமுருகன்.
0: ஆ, சொல்லுங்கள் வசந்தி.
1: முதல் தகவலாக வந்து நேயர்களுக்காக என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, நம்ம குற்றாலத்தில், தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற குற்றாலத்தில் தினந்தோறும் வந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து வருகை தந்துட்டே இருக்கிறாங்க. மீனருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் அப்படின்னு சொல்லிட்டு அருவிகளில் எல்லாருமே வந்து தினமும் வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வந்துட்டுருக்குறாங்க. ஸோ இந்த சுற்றுலா பயணிகளோட வசதிக்காக மாவட்ட போலீஸ் துறை சார்பில் கியூஆர் கோடு ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த கியூஆர் கோடு மூலமாக வந்து கோடை காலத்தில், அதாவது இந்த கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா போலீஸ் துறையோட அவசர உதவி எண்ணும் தீயணைப்புத்துறை ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற கார் பார்க்கிங் முக்கிய சுற்றுலாத்தலங்களோட தகவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமுமே இந்த ஒரு கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணாங்க அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது மூலமாக குற்றாலத்துக்கு வர சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் எல்லாருமே சிரமமின்றி அவசர கால தொடர்புக்கு இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் செஞ்சு பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நிச்சயமாக அது மக்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயம்தான். அடுத்ததான் என்ன அப்படின்னா, விளையாட்டு வீரர்களுக்கான ஒரு தகவல் தான். பழைய பேட்டையில் வர ஜூலை 19 பூப்பந்து வீரர் வீராங்கனைகளுக்கான தேர்வு நடக்கும்போது பேட்மிட்டன் பிளேயர்ஸுக்கான செலெக்ஷன் வந்து நடக்க போகுது. எங்கே வச்சு நடக்க போகுது அப்படின்னா, வீரர்கள் ஆண்களுக்கு வந்து தேர்வுக்கான போட்டிகள் பழையப்பேட்டை காந்தி நகர் பூப்பந்தாட்ட கழக மைதானத்தில் வச்சு நடக்குமா. வீராங்கனைகள் பெண்களுக்கு வந்து ராணி அண்ணா கல்லூரி வளாகத்தில் வச்சு 19 காலை 8 முதல் 11 வரைக்கும் நடைபெற இருக்குது. இப்போ வந்து தமிழக பூப்பந்தாட்ட கழகம் சார்பில் மாவட்டங்களுக்கு இடையான போட்டிகள்லாம் வந்து நடத்த போகிறாங்க. அதனால் நம்ம திருநெல்வேலி மாவட்டம் சார்பில் தேர்வு செய்யக்கூடிய பூப்பந்தாட்ட வீரர் வீராங்கனைகளுக்கான தேர்வு தான் இப்போ நடக்க போகுது, ஜூலை 19. ஸோ நீங்கள் ஒரு பேட்மிண்டன் பிளேயராக இருந்தீங்கன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இப்போ நிகழ்ச்சியில் நம்ம பாடல் கேட்கலாம். ஜானகியின் குரலில் ரயில் பயணங்களில் திரைப்படத்தில் இருந்தால் பாடல்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: கேட்டுட்டு இருக்கிறீங்க மணித்திருநாடு நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 உள்ளூர் தகவல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க. அடுத்த தகவல் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா,
1: அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவங்களுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் கூட்டம் மற்றும் தொழில் முனைவோர் கருத்தரங்கு இந்த மாதம் 22 மாலை 4:30 அளவில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வச்சு நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதில் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்கள் உங்களோட நீண்ட நாள் கோரிக்கைகளை உரிய விண்ணப்பங்களாக 2 பிரதிநிதிகளில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள்கிட்ட நேரில் சமர்ப்பித்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முன்னாள் படைவீரர் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் இந்த மாதம் 22 நடக்க போகுது.
0: அதே மாதிரி அடுத்ததான் என்னென்னா, மாற்றுத்திறன் மாணவர்கள் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து 1 முதல் 5 வரைக்கும் 2,000 வழங்குவாங்க ஆண்டுக்கு ஒரு தடவை. அதே மாதிரி 6 முதல் 8 வரைக்கும் 6,000, 9 முதல் 12 வரை, அப்புறம் ஐடிஐ டிப்ளமோ இதுக்கெலாம் 8,000, இளநிலை படிப்புக்குனா 12,000, முதுநிலை படிப்பு பொறியியல் மருத்துவம் இதுக்குனா 14,000. இப்படி கல்வி உதவித்தொகை மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறாங்க. தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு அங்கீகார கல்வி நிறுவனங்களில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் தாராளமாக இ சேவை மையங்களில் போய் விண்ணப்பிக்கலாம். இதற்கான கடைசி தேதி அக்டோபர் 31 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பற்றிய மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தென்காசி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை நீங்கள் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் அப்படிங்கிற தகவலையும் தெரிவிச்சிருக்கிறாங்க.
1: ஸோ இந்த தகவல் கூட அடுத்ததான் வந்து, தென்காசி மாவட்டம் நிலத்துறை மற்றும் குத்துக்கல் வலசை பகுதியில் இருக்கிற தென்காசி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வந்து நடக்க போகுது. எப்போ அப்படின்னா, இந்த மாதம் 17 காலை 10 மதியம் 2 வரைக்கும் இந்த தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடக்க இருக்குது. 20 மேற்பட்ட பல்வேறு தனியார் துறை நிறுவனங்கள் வந்து கலந்துக்க இருக்கிறாங்க. ஸோ வந்து ஐடிஐ படித்தவங்க, பட்டப்படிப்பு 8, 10 மற்றும் 12 படித்த எல்லாருமே வந்து இந்த தனியார் துறை முகாமில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் இதை பற்றின விவரங்களுக்கு 04633213179 அப்படின்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம்.
0: அடுத்ததான் என்ன அப்படின்னா, ஆதார், நிறைய பேர் வந்து ஆதாரில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த சேவை மையங்களுக்கு போய் நேரடியாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து ஆன்லைனில் வெப்சைட்லேயே நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தது. முன்னாடி வந்து எம் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாருக்கு ஆப் இருந்தது. இப்போ அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்பை கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஆப்லேயே நம்ம எல்லா விவரங்கள், சில விவரங்கள்லாம் நம்மளால் மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து நம்மளுடைய நம்ம வீட்டு அட்ரெஸ்ஸு, மொபைல் ஃபோன் நம்பரு, அப்புறம் வந்து இமெயில் ஐடி, இந்த மாதிரி சில விவரங்களை மட்டும் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், நம்ம அந்த ஆப் மூலமாகவே நம்மளால் மாற்றிக்க முடியும். உள்ளே வந்து லாகின் பண்ணுறதுக்கு நம்ம ஆதாரில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோமோ அதை வச்சு நம்ம உள்ளே லாகின் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாம் க்ரியேட் பண்ணி உள்ளே போய் நம்ம பண்ணிக்கலாம். பொதுவாக அந்த மாதிரி ஆதாரில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா 75 கட்டணம் வந்து வசூலிப்பாங்க. இப்போ வந்து இந்த ஆப், ஆதார் ஆப் மூலமாக நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. டிசம்பர் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவல்களோட அடுத்த பாடல் நம்ம கேட்க போகிறோம். புது நெல் புதுநாது திரைப்படத்தில் இருந்து கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.6.
2: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 வரை எஃப்எம் ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைந்திருக்கிறோம். அணித்திருநாள் நிகழ்ச்சியோடு உள்ளூர் தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கிறீங்க. அடுத்ததாக என்ன தகவல் அப்படின்னா, நம்ம நெல்லையில் நாளைக்கு தமிழ்நாடு நாள் விழாக்கான போட்டிகள் வந்து நடக்க போகுது. மாத்திதா இந்து ஸ்கூலில் தான் நடக்க போகுது. இதில் நாளைக்கு காலை 15 9:30 மணிக்கு நடக்குது. கட்டுரை போட்டியும் பேச்சு போட்டியும் நடக்க போகுது பள்ளி மாணவர்களுக்காக. இதில் வந்து பரிசு தொகை சான்றிதழ் எல்லாமே கொடுக்க போகிறாங்க. கட்டுரை போட்டிக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, தமிழ்நாடு நாள் உருவானது கருவானது முதல் உருவானது வரை. அப்புறம் பேச்சு போட்டிக்கான தலைப்புகள் வந்து, நான் விரும்பும் தமிழ்நாடு, அன்றைய மெட்ராஸ் மாகாணம், இன்றைய நவீன தமிழ்நாடு, அப்புறம் இளைஞர்களின் பார்வையில் தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, வீரம் செறிந்த தமிழ்நாடு, இந்த தலைப்புகளில் பங்கெடுத்துக்கலாம். ஸோ ஸ்கூல்லேருந்து பள்ளி மாணவர்கள் போகும்போது பள்ளி தலைமை ஆசிரியர்கிட்டேருந்து பரிந்துரை கடிதம் வாங்கிட்டு போகணும். மேலும் விவரங்களுக்கு கலெக்டர் வளாகத்தில் இருக்கக்கூடிய, கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மண்டல தமிழ் வளர்ச்சி துணை இயக்குனர் அலுவலகத்தில் நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த தகவல் என்ன அப்படிங்கன்னா,
1: அரசு சட்ட பல்கலைக்கழகத்தோட சீர்மிகு சட்டப்பள்ளியில் வழங்கப்படுற முதுகலை சட்டப்படிப்புக்கு

0: மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கு ஜூலை 13 தான் வந்து கடைசி தேதியாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஸோ இந்த நிலையில் மாணவர்களோட நலனை கருத்தில் கொண்டு இந்த மாதம் 17 மாலை 5:45 வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. www.tndalu.ac.in அப்படின்ற இணையதளத்தில் இதை பற்றின விவரங்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
1: அடுத்ததாக வந்து உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிற திட்ட முகாம் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் அந்தந்த கலெக்டர்கள் வந்து நடத்துவாங்க. அதில் வர கடையநல்லூரில் வந்து வர ஜூலை 15, 16 இந்த ரெண்டு தேதி அந்த உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் வந்து நடக்க இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. 15 காலை 9 மணிக்கு, அப்புறம் 16 காலை 9 மணிக்கு, மாலை 4:30 வரைக்குமே நடக்கும். இதில் வந்து 15 மாலை 4:30 முதல் 6 வரைக்கும் கடையநல்லூர் வட்டம் கம்பனேரி பகுதி கிராமத்தில் வச்சு நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இதில் வந்து எல்லா துறை அலுவலர்களும் வந்து சந்திச்சுப்பாங்க. அதை நம்ம கொடுக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள்லாம் எந்த அளவுக்கு செயல்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விவரங்களை இந்த கூட்டத்தில் வந்து அவங்க வந்து ஆய்வு செய்வாங்க.
0: ஸோ அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா, வேளாண்மை பொறியியல் துறை மூலமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் சிறு குறு மற்றும் இதர விவசாயிகள் பழைய திறன் குறைந்த பம்பு செட்டை மாற்றி புதிதாக பம்ப் செட் வாங்குறதற்கு, புதிதாக மின் இணைப்பு பெறப்பட்ட கிணறுகளுக்கு புதிய பம்பு செட் வாங்குறதுக்கும் மானியம் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்புகிற சிறு குறு விவசாயிகள் உங்களோட விண்ணப்பத்தை நுண்ணீர் பாசன இணையதளத்தில் பதிவு செஞ்சுக்கு பயன்பெறலாம்னு சொல்லியிருக்காங்க. பாளையங்கோட்டை மானூர் வட்டார விவசாயிகள் 9659521175 என்ற தொலைபேசி எண்ணையும், அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி களக்காடு முக்குடல் நாங்குநேரி ராதாபுரம் வள்ளியூர் வட்டார விவசாயிகள் 9488794875 அதிலையும் தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: நாங்கள் சொன்ன இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம். இதுவரைக்கும் மணித்திருநாடு நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கினோம். நான் ஆர்ஜே ரம்யா.
0: நான் ஆர்ஜே வசந்தி பாலமுருகன்.
1: நிறைவான பாடல் கேட்கலாம் மறுபடியும் திரைப்படத்திலிருந்து.

வணக்கம் நேர்களே, நேரம் 12 மணி. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி நமது வானொலியில் வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகள். 12:10 மற்றும் 12:50 சிநேகிதி நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் அதிகம் அறிவுரை சொல்பவர் யார்? 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், பின்தங்கிய மாவட்டங்களை மாற்றுவதற்கான முதன்மை திட்டம். 1:10 நலந்தனாவில் 40 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள்

கவனிக்க வேண்டியவை. 1:55 நலம் தனாவில் தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹரிஹர மகாதேவன் அவர்கள். பிற்பகல் 2:15 திரையரவி, 3:02 கூக்கு நேர் விருப்ப பாடல்கள், 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரத்தார் நிகழ்ச்சி NCRT. 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும் 2015. 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. இரவு 7:00 திரை இசை, 7:10 சேலம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி விஜயகுமார். 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள், 2026 தினசரி நிலவரம், 7:32 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள், 9:15 திரை இசை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் சங்ககால திருவிழாக்கள், 10:00 சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்களை நம்ம நிகழ்ச்சிகளை கேட்க மறவாதீர்கள்.

0: ஸ்நேகிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த்.

0: நேரம் 12:11 கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் ஸ்நேகிதியே. நிகழ்ச்சி வழங்குறதுக்காக ரெடியா இருக்கிறோம். நான் உங்கள் ஆர்ஜி சந்தியா ஜெகன் மற்றும்
1: நான் ஆர்ஜி ரம்யா.
0: ரம்யா, இன்னைக்கு என்ன தலைப்புன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு தலைப்பு.
1: பிடிக்கவே பிடிக்காத ஒரு தலைப்புனா
0: தலைப்பு பிடிக்காதுன்ட்டுல அந்த தலைப்புல இருக்க விஷயம், அதாவது நம்ம வீட்டில் வந்து பொதுவாகவே வந்து எல்லாருமே ஐயோ என்னடா இது அப்படின்னு ஒரு முகம் சொல்லிப்பாங்க. ஆனால் நல்லதுக்காக தான் இருக்கும், நம்ம தான் கேட்க மாட்டோமே.
1: ஆமா, எல்லாரும் சொல்லிட்டே இருப்பாங்க, நின்னா குத்தம் நடந்தா குத்தம்.
0: அதே தான், அது எதுவுமே இல்லை. அட்வைஸ் அட்வைஸ்ங்கிறது யாருக்குமே பிடிக்காது, ஆனால் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்மளே அதை வந்து புரிஞ்சுப்போம், ஓகே நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உங்கள் வீட்டில் யார் உங்களுக்கு அதிகமாக அட்வைஸ் பண்ணுவா அப்படிங்கிறதான் இன்னைக்கான தலைப்பு. கேட்டுருவோம் நம்ம ஸ்நேகிதிகள்கிட்ட, அதாவது தாத்தா பாட்டிலேருந்து அம்மா அப்பா வீட்டுக்கு வர்றவங்க போகிறவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே பண்ணுவாங்க இதை.
1: ஆமாம், அறிவுரை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, நாமளும் அதை கேட்டு பழகிட்டோம். சரி, நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க.
0: 0462251132 மற்றும் 0462251133 என்ற எங்களுக்கு ஸ்நேகிதிகள் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
2: சிவகாமி சேரமகாதேவில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, யார் உங்க வீட்டுல அதிகமா அட்வைஸ் பண்ணுவா?
2: என்னோட கணவர் தான் மேடம்.
0: உங்களுடைய கணவர், ஐயோ. சரி, என்ன சொல்லுவாங்க, என்ன அட்வைஸ் வந்து அதிகமா ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும்? சரி, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் உங்களுக்கு, என்னடா இது, மாத்திப்பீங்களா இல்ல பழகிட்டீங்களா? அப்படியே பழகி போச்சு, அவர் பாட்டு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கட்டும்.
2: 24 வருஷம் ஆயிட்டு.
0: ஆ, மாத்திக்க முடியாதுமா, அவர் பேசுறத பேசிட்டே தான் இருப்பாரு. சரி, ஃப்ரிட்ஜ்ல இப்படி வைக்காதன்னா
2: வேஸ்ட் பண்ணுறேன், வாடிடுச்சு அந்த பொருள்.
0: சரி, என்னைக்கா கேட்கணும்னு உங்களுக்கு தோணி இருக்கா? அவர் சொல்றது என்னைக்கா ஒரு நாள் ஃபாலோ பண்ணுவோமே, கேட்போமே அப்படின்ட்டு.
2: நன்றி,
0: உங்க சிரிப்புக்கு ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில வந்ததுல சிரிச்சிட்டே இருக்கீங்க, ரொம்ப நன்றி. சரியா? நன்றி, நன்றி. வணக்கம்.
1: ஓகே, உங்களுடைய இணைப்பு கிடைக்கல. அதாவது பொதுவாக வந்து அந்த எந்த ஒரு பொருளையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க.
0: அது நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க.
1: நம்ம எங்கள் வீட்லேயும் உண்டு, அதாவது காய்கறியில் வந்து தோல் சீவுறது இருக்கும். நம்ம வந்து பீலரில் சீவும் போது நிறைய தோல் வந்து போகும். நீ காய்கறியே வேஸ்ட் பண்ணுற, இவ்வளோ தோல் நம்ம சீவோம்னா இவ்வளோ காய்கறி.
0: ஆனால் நம்ம சோம்பேறித்தனம் பட்டு என்ன பண்ணுவோம், அதை தான் பண்ணுவோம். ஓகே, நேர்மட்டாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம். என்னையவே ஒரு அட்வைஸ் பண்ண வச்சுருவாங்க போலியே இப்போ. வணக்கம்.
3: வணக்கம். சந்தியாமா எப்படி இருக்கீங்க? ரம்யாமா எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம்மா. சாந்திமா சொல்லுங்க, உங்க வீட்டுல வந்து உங்களுக்கு யாரு அதிகமா அட்வைஸ் பண்ணுவா?
3: எங்க அத்தை சொல்லுவா.
0: அத்தை மீன்ஸ் மாமியார், வீட்டுக்காரருடைய அம்மா. சரி, ஓகே, என்ன சொல்லுவாங்க?
3: எங்க அத்தை, நான் தெருவுக்கு பீடித்த போவேன். எந்த பீடித்த போது எவ்வளவு வேலை கிடக்கு தடத்துக்கிட்டு தெருவுக்கு போயிட்டா, வேலையில புடிச்சிட்டு போனானே அப்படின்னு.
0: சரி, அது நீங்க வேலையெல்லாம் போட்டுட்டு தான் போவீங்களா இல்ல எப்படி? உங்க வேலையா தானே வெளியே போவீங்க? சரி, இல்ல நீங்க ஒரு வேலை விஷயமா தானே வெளியே போவீங்க இல்லையா?
3: ஆமா, பீடிச்சு தான். எங்க வீட்டு முன்னதான்.
0: சரி,
3: அந்த முன்ன இருக்கிறதுக்குதான்.
0: அது கூட போக கூடாது.
3: அது கூட வீட்டுல இருந்து அழுகாமலா சின்ன போய் அப்படின்னு.
0: சரி, அப்ப நீங்க என்ன பண்ணிரணும், அடுத்த வாட்டி அத்தை கையில கொடுத்து அத்தை நீங்க குடுத்துருங்க அது அப்படின்னு சொல்லிடுறோம். சரி சரிம்மா, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி, நன்றி. ஓகே, ஒரு பாடல் கேட்டு வந்துருமா?
1: கேட்டலாம். ரம்யா, பாடல் என்ன பாடல்?
0: ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கீங்க இல்லையா, ஐயா திரைப்படத்துல இருந்து பரத்வாஜன் இசையில் பாடல்.

இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49 ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.

0: நேரம் பகல் 12:21 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி ஸ்நேகிதே. இன்றைக்கி ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் என்ன பேசிகிட்ருக்குறோம் அப்படின்னா, உங்கள் வீட்டில் அதிகமாக யார் அறிவுரை சொல்வாங்க, அப்படி என்ன தான் அறிவுரை கொடுப்பாங்க அப்படிங்கிறதான் கேட்டுட்ருக்குறோம். தோழிகளோட பேசிகிட்ருக்குறோம் ஜாலியாக. அடுத்த தோழி, வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் சந்தியா மேடம், ரம்யா மேடம், வணக்கம். நான் வாசுதேவன்லேருந்து ஆனந்தி பேசுகிறேன்.
1: நலமா இருக்கோம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப ஆனந்தமா இருக்கேன்.
1: ஆனந்தமா இருக்கீங்களா ஆனந்தி? ஓகே, சொல்லுங்க ஆனந்தி.
2: சந்தியா மேடம், உங்க பேர்ல ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அந்த பிரம்ம முகூர்த்துக்கு இணையானது வந்து சந்தியா கால பூஜை, சாயந்தரம் 5:00
1: ஓகே. அதாவது எங்க சார் ஒருத்தவங்க இருப்பாங்க, என்னை பார்த்தேன் எப்பவும் சந்தியா வந்தனம், சந்தியா வந்தனம் அப்படிம்பாங்க. எனக்கு அது புரியவே இல்லை. அதாவது அதுக்கு அது சம்மந்தப்பட்டதுதானா?
2: அப்பெல்லாம் வந்து லேசா கொஞ்சமா தான் தேவைப்படும் அட்வைஸ் வந்து, அடமள மாதிரி பொழியும் நம்ம கேட்டுக்குவோம். இப்ப வந்து சாரலா கூட தூர முடியல, இப்ப ரொம்ப தேவைப்படும்.
1: நீங்க அந்த மாதிரி சாரலா தூங்கினா கூட நாங்க அடமலையா மாறிடுவோம், என்னடா இது அப்படின்ட்டு.
2: வீட்டுக்குறீங்களா,
1: அவங்க கூட அட்வைஸ் பண்ணிட்டு போவாங்க. அம்மா பேச்ச கேட்கணும், அப்பா பேச்ச கேட்கணும்,
2: நாம வந்து அதை கேட்டுக்குவோம், ஏத்துக்குவோம். அப்படி இருந்தோம், இப்ப வந்து
0: இப்ப நாம அறிவுரை சொல்ற இடத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறீங்களா?
2: ஆமா ஆமா.
1: கேக்குறாங்களா உங்க பசங்க? கேக்குறாங்களா? சொன்னா எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க ரம்யா, இப்ப பார்த்தாலும் தூங்குற அதிகமா, காலையில எந்திக்கணும், காலையில எந்திக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா அது முடியல. என்ன பண்றது,
0: தூக்கம் வந்து உடம்புக்கு ரொம்ப முக்கியம். அதாவது நமக்கு தானாவே
1: உடம்புக்கு ரொம்ப முக்கியம், எப்பவுமே தூங்கினா எப்படி? நேர் வந்துட்டாங்க போய் சொல்ல. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்கம்மா, உங்க வீட்டுல யாரு
3: அட்வைஸ் பண்ணுவாங்க? அட்வைஸ் பண்ண மாட்டாங்க.
1: இல்ல இல்ல, நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது?
3: சின்ன பிள்ளையா இருக்கும் போது நான் எங்க அப்பா தான்,
1: அப்பா தான் பண்ணுவாங்க.
3: ஆமா, படிக்கிறதுக்கு காலையில எந்திரிச்சு பட்டு மனசுல படியணும்,
1: கேட்டுட்டே இருக்கும் போது ஒரு மாதிரி ஒரு சலிப்பு வரும்.
0: அதே நேரத்துல பாத்தீங்கன்னா
1: அட்வைஸும் கொஞ்சம் அப்பப்போ கொடுத்துருவாங்க. ஆனா கொஞ்சம் கேட்க முடியாது, கஷ்டமா இருக்கும் சில நேரத்துல. அதனால என்ன பண்ணுவாங்க, எங்க பாட்டிலாம் எங்க அப்பாட்ட போட்டு விட்டுறது, சொல்றதே கேட்கறது கிடையாது, வீட்டுக்கு கூட்டிட்டு
0: போயிரு அப்படின்ட்டு. சரி, தோழிகளோட பேசுறதுக்கு முன்னாடி அடுத்து நம்ம பாடல் கேட்கலாம்.
1: பழனி திரைப்படத்துல இருந்து சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. நேர்களே, ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில் பாடல்.

0: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்து செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்து செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்து செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.
3: ஸ்நேகிதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து நேரம் பிற்பகல் 12:31 ஆயிட்டுருக்கு.

0: ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். உங்கள் வீட்டில் அதிகம் அறிவுரை சொல்கிறவங்க யார் அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியில் நேராங்க தோழி, வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஹலோ, லலிதா பேசுகிறேம்மா.
0: தாளையத்துலேருந்து லலிதா,
1: சொல்லுங்கம்மா, உங்கள் வீட்டில் யார் அதிகமாக அட்வைஸ் பண்ணுவாங்க?
2: அம்மா அட்வைஸ் பண்ணா சின்ன பிள்ளையில.
1: இப்போ நீங்க அட்வைஸ் பண்றீங்க.
2: நம்ம இப்ப கஷ்டத்துல நமக்கு முன்னேறி வர முடிஞ்சதுமா.
1: ஓகே, இப்போ நீங்க அட்வைஸ் பண்ற இடத்துல இருக்கீங்க அப்படிதானே?
2: ஆமா, புள்ளையிலும் கேட்டு போய் இப்ப புள்ள அவளுக்கும் பேரமைப்புல வளர்ந்துட்டாவல
1: இப்பெல்லாம் வந்து எனக்கு யார் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் வைக்கல. ஏன் அப்படின்னா நானே எனக்கு பண்ணிக்கிருவேன். கண்ணாடியை பார்த்து சந்தியா இப்படி இருக்கக்கூடாது, சந்தியா அப்படி இருக்கணும், சந்தியா இதை மாற்றிக்கிறணும், சந்தியா அதை மாற்றிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய நானே எனக்கு நானே அட்வைஸ் பண்ணிக்கிருவேன். உங்களுக்கு எப்படி?
0: சொல்லுவாங்க, சொல்ற மாதிரி தான் நம்ம வச்சுக்கிடுவோம். இல்ல, அதாவது யாராவது ஒருத்தர் வந்து பின்னாடி சொல்லிக்கிட்டே இருக்கணும், அது நமக்கு ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி நான் எடுத்துக்கிடுவேன்.
1: நான் வந்து மாத்திக்கிட்டேன், ஏன் அவங்க ஏன் சொல்லணும், நம்மளே நம்ம சொல்லிக்கிருவோம் அப்படின்ட்டு.
0: ஓ, சரி சரி சரி.
1: சரி, ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா ரம்யா?
0: கேட்டலாமா? எந்த படத்துலேருந்து பாடல்?
1: வரலாறு திரைப்படத்துலேருந்து சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு நேர்களே. ஏஆர் ரஹ்மான் இசையில் பாடல்.

0: ஸ்நேஹிதியே நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
2: நேர்களை தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. பாங்காக்கில் மதுபான விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லி போர் நினைவுச் சின்னத்தில் கார்கில் போரில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் தியாகத்தை நினைவுகூரும் வகையிலான இருசக்கர வாகன பேரணியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். நாட்டு மக்கள் மனதில் இவர்களது தியாகம் என்றும் நிலைத்து நிற்கும் என்றும் அவர் தெரிவித்தார். போர் நினைவுச் சின்னத்தில்

இருந்து தொடங்கிய இந்த பேரணி அடுத்த 13 நாட்களில் சண்டிகர், பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம் வழியாக கார்கில் போர் நினைவிடத்தில் நிறைவடையும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இதனை தொடங்கி வைத்து பேசிய அவர், ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு இந்த கண்காட்சி கூடுதல் உத்வேகம் அளிக்கும் என்றும் தெரிவித்தார். நெசவாளர்கள் மற்றும் கைவினை கலைஞர்களின் முன்னேற்றத்திற்கு இந்த கண்காட்சி உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். ஜவுளி பொருட்களை சர்வதேச அளவில் கொண்டு சேர்ப்பதில் இந்த கண்காட்சி முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு கிரிராஜ் சிங் குறிப்பிட்டார். கத்தாரின் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல்தானியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு இன்று தோஹா புறப்பட்டுச் சென்றார். இதுதொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியா கத்தார் இடையேயான உறவுகளை மேம்படுத்துவதில் அல்தானியின் பங்களிப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடையும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், ரொபாட்டிக்ஸ், டிஜிட்டல் சுகாதாரம், உயிரி தொழில்நுட்பம் உள்பட நவீன தொழில்நுட்பங்களின் உதவியுடன் இந்த இலக்கை அடைவதில் முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் அந்த அமைச்சகத்தின் சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசநோய், புற்றுநோய், தாய்சேய் நல மருத்துவம், மனநல மருத்துவம், பெருந்தொற்று போன்றவற்றுக்கான சிகிச்சையில் இந்த தொழில்நுட்பங்கள் உதவிகரமாக உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஆராய்ச்சி, புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பங்கள் வாயிலாக சுகாதாரத்துறையை மேலும் வலுப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பிரிட்டன் இடையேயான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் நாளை முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இதன் மூலம் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு பிரிட்டனில் 99% வரி சலுகை கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு வலுப்பெற இந்த ஒப்பந்தம் வகை செய்கிறது. உணவுப் பொருட்கள் மீதான 70% இறக்குமதி வரி, கடல்சார் உணவுப் பொருட்கள் மீதான 21% வரி, பொறியியல் சாதனங்கள் மீதான 18% வரி நாளை முதல் முற்றிலும் ரத்து செய்யப்பட உள்ளன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. வியட்நாமின் ஹோச்சிமின் நகரிலிருந்து 15 இந்தியர்களின் உடல்கள் நேற்றிரவு மும்பை கொண்டுவரப்பட்டன. திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 2 பேரின் உடல்கள் இன்று சென்னை வந்து சேர்ந்தன. பின்னர் அரசு ஏற்பாடு செய்த சிறப்பு வாகனத்தின் மூலம் அவர்களது உடல்கள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. 8 பேரின் உடல்கள் மும்பையிலிருந்து விமானம் மூலம் கோவை கொண்டுவரப்பட உள்ளன. ஆந்திராவைச் சேர்ந்த 3 பேரின் உடல்கள் இன்று காலை ஹைதராபாத் கொண்டு செல்லப்பட்டன. இந்த உடல்கள் சொந்த ஊர்களான மச்சிலிப்பட்டினம், ஹிந்துப்பூர், கடப்பாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. கேரளாவைச் சேர்ந்த 2 பேரின் உடல்கள் இன்று திருவனந்தபுரம் கொண்டுவரப்பட்டன. அங்கிருந்து சொந்த ஊரான கொட்டாரகாராவுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. பாலஸ்தீன மக்களுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய வெளியுறவு அமைச்சக செயலர் ஸ்ரீபிரியா ரங்கநாதன், பாலஸ்தீனத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு இந்தியா தொடர்ந்து உதவியளித்து வருவதாக தெரிவித்தார். அந்நாட்டின் சுகாதாரம், கல்வி, தொழிற்பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா நிதி உதவியுடன் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். ஐநா உதவியுடன் பாலஸ்தீன அகதிகளின் மறுவாழ்விற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றும் ஸ்ரீபிரியா ரங்கநாதன் தெரிவித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் லட்டேகர் மாவட்டத்தில் காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையின் போது

மாவோயிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். இவரை பற்றி தகவல் தருவோருக்கு 20 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த 2019 நவம்பர் 22 சந்த்வா அருகே காவல்துறையினர் மீது இவர் நடத்திய தாக்குதலில் 4 காவலர்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து இவரை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வந்தனர். தாய்லாந்தின் பாங்காக்கில் மதுபான விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது. இந்த தீ விபத்தில் காயமடைந்த 70 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 24 பேர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக பாங்காக் மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். அமெரிக்கா தொடர்ந்து 3வது நாளாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் அபு மூசா, பண்டார் அபாஸ், சஹபர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலடியாக பஹ்ரைன் மற்றும் ஜோர்டனில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் 2 எண்ணெய் கப்பல்கள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்நிலையில் ஈரானின் பிகேக்ஸ் மலைப்பகுதியில் உள்ள அணு உலை மீது தாக்குதல் நடத்தப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். சவுதி அரேபியாவின் அபா சர்வதேச விமான நிலையத்தின் மீது ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஏமனின் சனா சர்வதேச விமான நிலையத்தின் மீது சவுதி அரேபியா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சவுதி வான்வெளியில் விமானங்கள் பறக்க வேண்டாம் என்று பயணியர் விமான நிறுவனங்களுக்கு ஹவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யஹ்யா சரி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-11 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் வாங் லிங் சிங்கை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் த்ரோ கபிலா, டானிஷா கிராஸ்டோ இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 11-5, 8-11, 11-8 என்ற செட்கணக்கில் இந்தியாவின் உன்னதி திரிபாதியை வென்றார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. டல்லாஸ் மைதானத்தில் இப்போட்டி நள்ளிரவு 12:30 நடைபெறவுள்ளது. அட்லாண்டாவில் நாளை நள்ளிரவு 12:30 நடைபெறவுள்ள 2வது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக்ஸ் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. பாங்காக்கில் மதுபான விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.
4: தேஷ் கே யுவாவோ நே தானா ஹை, பாரத் கோ ஆயுஷ்மான் பனானா ஹை.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: நேரம் 12:52 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. மீண்டும் இணைகிறோம் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியோட. இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் கேட்டிருந்தோம், உங்கள் வீட்டில் அதிகமாக அறிவுரை சொல்கிறவங்க யார், அப்படி என்ன தான் அறிவுரை கொடுப்பாங்கன்னு கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியில் இணைகிறாங்க தோழி. வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம். இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாமா? வணக்கம்.
4: என்னாச்சு? இங்கே ரேடியோ சவுண்டை குறைச்சி வச்சாதான் நாங்கள் பேசுகிறது கேட்கும் தெளிவாக. ஃபோனில் மட்டும் பேசுங்க, ரேடியோ தூரம் வச்சுருங்க. சரி, ஓகே. அதுதான் அறிவுரை கொடுக்கணும். இப்போ நான் சொல்ல போகிறேன், நீங்கள் வந்து நேர்களே, நீங்கள் வந்து தெளிவாக பேசுகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து பேசுகிறத ரேடியோவில் கேட்டு பேசாதீங்க, ஃபோனில் மட்டும் கேட்டு பேசுங்க. ரேடியோ சிக்னல் ஃபோன் சிக்னல் ரெண்டும் இதாச்சுன்னா சேர்ந்துச்சுன்னா பேச முடியாது.
5: எவ்வளோ நாளாக அந்த ஆசை ரம்யா உங்களுக்கு இப்படி அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு.
4: நம்ம தெளிவாக பேசணும்னா இந்த மாதிரி அப்பப்போ அறிவுரைகளாக கொடுக்க தான் வேண்டியிருக்கு.
5: ஓகே. வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா, உங்க வீட்டுல யார் அதிகமா அட்வைஸ் கொடுப்பாங்க?
6: எங்க
5: அண்ணன் தான் உங்க
6: அண்ணன்.
5: இப்ப
6: இப்போ நாங்க பேரம்பேட்டி எடுத்தாச்சு, ஆனா நாங்க சொல்லி கேட்க மாட்டோம், ஆனா போயிருவோம்.
5: அதாவது ஒரு வயசு வரைக்கும் அட்வைஸ் பண்ணலாங்க, ஆனா இப்படி பேரம்பேத்தி எடுத்ததுக்கு அப்புறம் அட்வைஸ்னா சரி. சரிம்மா, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. கண்டிப்பா நன்றிமா. நன்றி நன்றி. வணக்கம்.
7: ஹலோ. வணக்கம்.
5: வணக்கம். யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க?
7: அடிக்கடி நினைக்கிறது
5: உண்டு, ஒரு நேர் பேசுவாங்களே ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவங்க கிட்ட பேசி அப்படின்ட்டு. ஒரு மாதிரி தமிழ்லயே பேசுவீங்கல்ல, அதனால எங்க மைண்ட்ல உண்டு. நீங்க சரி, ஓகே, நீங்க வந்துட்டீங்க, நினைச்சனால வந்துட்டீங்களோ நம்ம தெரியல. சரி சொல்லுங்க. ஓகே ஓகே. உங்க வீட்டுல ரொம்ப அட்வைஸ் பண்றது யாரு?
7: வீட்டுல என்னோட வீட்டுக்காரர் தான்.
5: ஓகே. அதுக்கு முன்னாடி அம்மா அப்பா வீட்டுல இருக்கும்போது?
7: அங்க வந்து அப்பா பண்ணுவாரு.
5: அப்பா. ஓகே. உங்களுக்கு எப்படி இருக்கும் ரெண்டு இடத்துல, அங்கேயே அட்வைஸ் பண்றாங்களே இங்கேயே அட்வைஸ் பண்றாங்களே அப்படின்ற ஏதாவது இருக்குமா? எப்படி?
7: ஆனா அப்பா விட இவரு அதிகமா அட்வைஸ் பண்ணுவாரு தான் கொஞ்சம்
5: எனக்கு தாங்க முடியலையோ. சரி, அட்வைஸ் கேட்டிருக்கீங்களா என்னைக்காவது?
7: அதுல வந்து எனக்கு எது பிடிக்குமோ அதை கேட்டிருக்கேன்.
5: சரி, பிடிக்காத கேட்க மாட்டீங்க.
7: கேக்கமாட்டாமா.
5: ரொம்ப நன்றி.

0: முக்கியமான ஒண்ணு
1: ஆமா,
0: தான்.
1: அது ரொம்ப கரெக்ட். இப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த அட்வைஸ் வந்து.
0: சரி.
1: இங்க வந்து இவர் எப்படின்னா, நம்ம வீட்டுல எப்படி இருந்தோம் அதே மாதிரி இரு, அதாவது எங்க வீட்டுல அம்மா வீட்டுல எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இருக்க சொல்லுவாரு இவரு.
0: ஓ, ஆனா நீங்க வந்து
1: அங்க
0: எப்படி இஷ்டத்துக்கு, நம்ம
1: கஷ்டப்பட்டு
0: இஷ்டத்துக்கு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா?
1: இல்ல இல்ல, அங்க வந்து எங்க அம்மா வீட்டுல கஷ்டப்பட்டோம்
0: ஆ,
1: அதே மாதிரி இங்க கஷ்டப்படணும் அப்படிங்கிறாரு. அதை கொஞ்சம் சிரிச்சோம்னா, உங்க வீட்டுல எப்படி சிரிச்சியா அப்படின்னு
0: ஐயோ, ரொம்ப கஷ்டம்தாங்க
1: கேப்பாரு.
0: புனிதா.
1: அம்மா
0: சரி,
1: வீடு குடிசை
0: இப்ப யாரு
1: இருந்தா அதே
0: இருக்காங்களா?
1: மாதிரி
0: சிரிச்சிட்டு
1: இருக்க முடியும்?
0: இருக்கீங்களே, வீட்டுல யாரு இருக்காங்களா?
1: யாருமே இல்ல.
0: யாரு இல்ல. சரி, ஓகே,
1: இப்ப
0: சரிங்க,
1: அம்மா
0: நீங்க
1: வீடு
0: பாட்டுக்கு
1: குடிசை
0: சரிங்க,
1: வீடு,
0: நம்ம வாயி. ஆ,
1: அம்மா வீடு குடிசை வீடுனா அதே மாதிரி நான் சூழ்நிலையோட நீ இருக்கணுமா? அதாவது அதையும் ஏறி மிதிச்சு தாண்டி நிறைய பெண்கள் சாதிக்கிறாங்க.
0: ஆமா, நிச்சயமா.
1: அதை சொன்னோம்னா நம்ம வந்து இல்ல பாரதி கண்ட புதுமை பெண் அப்படிம்பாரு.
0: ஆமா அப்படின்னு சொல்லுங்க. சரியா? சரி
1: சரி,
0: புனிதா, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி,
1: நன்றி, நன்றி.
0: நன்றி. நேரம் 12:57 ஆயாச்சு. ஸ்நேகிதே நிகழ்ச்சியில நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு ஸ்நேகிதே நிகழ்ச்சியில உங்களுக்கு அறிவுரை சொல்றவங்க யாரு அதிகமா அப்படிங்கறத பத்தி தான் தொழிலோட பேசணும். இப்ப நாமளே அறிவுரை சொல்ற இடத்துல தான் இருக்கிறோம் இல்லையா? கண்டிப்பா. நிகழ்ச்சியில கலந்துகிட்ட எல்லா தோழிகளுக்கும், கேட்டு ரசிச்ச
1: தோழிகள்
0: எல்லாருக்கும்,
1: வந்துட்டே இருக்காங்க சொல்றதுக்காக யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் நேரம் பத்தவில்லை இல்லையா, நமக்கு அடுத்த நிகழ்ச்சிக்கு நம்ம போகணும். அதனால நேரிலே ஸ்நேகித நிகழ்ச்சியில இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தது நான் உங்கள் ஆர்ஜே சந்தியா ஜெகன், மற்றும்
0: நான் ஆர்ஜே ரம்யா.

0: முப்பது நொடி ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் புரோகிராம், முன்னேற்றத்தை நாடும் மாவட்டங்கள் என்ற திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். 2018 ஆண்டு முக்கியமான சமூக விவகாரங்களில் ஒப்பீட்டு அடிப்படையில் குறைந்த முன்னேற்றத்தை மட்டுமே கண்டுள்ள மாவட்டங்களை மாற்ற வேண்டும் என்ற நோக்கில் கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் முன்னேற்றத்தை நாடும் மாவட்டங்கள் திட்டம். இந்தியாவில் சமூக பொருளாதார குறியீடுகளில் போதுமான வகையில் செயல்படாத மாவட்டங்கள் கண்டறியப்படுகின்றன. இந்த திட்டத்தின்படி மாநில மற்றும் மத்திய அரசின் நல்வாழ்வு திட்டங்கள் ஒரு சேர

0: மக்களிடம் கொண்டு செல்லப்படுகின்றன. இதனை மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்துதான் செயல்படுத்த முடியும். இதில் சிறப்பாக செயல்படும் மாவட்டங்களுக்கு டெல்டா ரேங்கிங் வழங்கப்படுகிறது. மாவட்டங்களில் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை அடைவதற்கு தரவுகளை திறம்பட பயன்படுத்தி நடைமுறைக்கு சாத்தியமான நிர்வாகத்தினை அளிக்கும் மாவட்டங்கள் இந்த டெல்டா ரேங்கிங்கில் இடம்பெறுகின்றன. மாதந்தோறும் மாவட்டங்கள் ஆராயப்படுகின்றன. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்தின் பலம் என்ன என்று கணக்கில் கொள்ளப்படுகிறது. முதலில் தங்கள் மாநிலத்தில் முதல் மாவட்டமாக தரம் உயர ஊக்கமளிக்கப்படுகிறது. பின்னர் அதே அடிப்படையில் முன்னேறி நாட்டில் முதல் மாவட்டமாக உத்வேகம் அளிக்கப்படுகிறது. நாம் அதிக சாத்தியங்கள் இருக்கும் காலகட்டத்தில் வாழ்கிறோம். அது மாறாக நமக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகின்றன. எந்த துறைகளில் முன்னேற்றத்தை மாவட்டங்கள் நாடுகின்றன என்பதை முதலில் அடையாளம் காண வேண்டும். பின்னர் அதிர்வலைகள் போல அதனை கொண்டு முன்னேற்றத்தை நாடும் மாவட்டங்களுக்கான பட்டியலில் அவற்றை இணைத்து மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். சமூக நீதி என்ற நமது இலக்கிற்கு இந்த மாவட்டங்களின் மேம்பாடு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது என பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த வளர்ச்சி உயர்ந்திருந்த போதிலும் மக்களின் வாழ்க்கை தரம் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது அது ஈடாகவில்லை. தரவுகளை உன்னிப்பாக கவனிக்கும் போது வாழ்க்கை தரம் உயர்வு என்பது ஆங்காங்கே பலவகைப்பட்டதாக இருப்பது தெரிய வந்துள்ளது. குறைவான வளர்ச்சியை எட்டும் மாவட்டங்களுக்கு உதவி செய்து அவற்றையும் பிற மாவட்டங்களுக்கு நிகராக ஆக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம். இதன்படி வளர்ச்சி என்பது ஒரே சீராகவும் ஒருங்கிணைந்ததாகவும் இருக்கும். கடந்த 2018 28 மாநிலங்களில் உள்ள 112 மிகவும் பின்தங்கியுள்ள மாவட்டங்கள் கண்டறியப்பட்டன. அந்தந்த மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு இது போன்ற மாவட்டங்களை கண்டறிந்துள்ளது. சமூக பொருளாதார குறியீடுகளின் அடிப்படையில் இந்த மாவட்டங்களின் முன்னேற்றம் கணக்கிடப்படுகிறது. அனைவருடனும் அனைவருக்குமான வளர்ச்சி என்பதே மத்திய அரசின் குறிக்கோள். மக்களின் திறன்களை மேம்படுத்தி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பங்கு கொள்ள செய்ய வேண்டும். சுகாதாரம் மற்றும் சத்துணவு, கல்வி, விவசாயம் மற்றும் நீர் ஆதாரங்கள், நிதி ஒருங்கிணைப்பு, திறன் மேம்பாடு மற்றும் அடிப்படை கட்டமைப்பு போன்றவை முக்கிய அம்சங்களாக கருதப்படுகின்றன. பல்வேறு துறைகளின் தரவுகளின் அடிப்படையில் நிதி ஆயோக் அமைப்பு வளர்ச்சி தரத்தை நிர்ணயம் செய்கிறது. இந்த திட்டத்தின் வாயிலாக கிடைக்கப்பெற்ற தகவல்களை பொறுத்து வளர்ச்சி திட்டங்கள் திட்டமிடப்படுகின்றன. உத்தரப்பிரதேசத்தின் பல்ராம்பூரில் 5 நதிகளின் இணைப்பு திட்டத்தை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் செயல்படுத்தினார்கள். அதேபோல் புந்தல்கண்ட் பகுதியில் சித்ரகூட்டில் குழாய் மூலம் குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தினார். ஃபத்தேபூரில் மருத்துவக் கல்லூரி, புதிய ரயில்வே வழித்தடங்கள் என ஒவ்வொரு திட்டமும் அத்தியாவசிய தேவை இருக்கும் மாவட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து கொண்டுவரப்படுகிறது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ப்ரோக்ராம், முன்னேற்றத்தை நாடும் மாவட்டங்கள் என்ற திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Valsa Williams. The Comprehensive Economic and Trade Agreement between India and the United Kingdom will come into force from tomorrow. The landmark deal grants Indian exports zero duty access to 99% of tariff lines in the UK market. It reflects the shared commitment of India and the United Kingdom to deepen their strategic partnership and deliver prosperity for their people. The groundwork for this historic agreement was laid in May 2021 through the Enhanced Trade Partnership and the adoption of the India-UK Roadmap 2030, which set the goal of doubling trade to $100 billion by 2030. India's largest global textile event, Bharat Tex 2026, began at Bharat Mandapam in New Delhi today. Union Textiles Minister Giriraj Singh today inaugurated the event. Speaking to media, Mr. Singh said Bharat Tex is the vision of the Prime Minister Narendra Modi. He said it is now an international event and every year there has been an increase of exhibitors, buyers, sellers and visitors. He said this year over 60,000 buyers and exhibitors from 130 countries.

நேரம் 1:11. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம் தானா. நிகழ்ச்சி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நான் உங்கள் அஜய் சந்தியாஜ்.

இன்றைக்கி நிகழ்ச்சி எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் 40 வயசுக்கு அப்புறம் கவனிக்க வேண்டியவைகள் பற்றி தான் பேச போகிறோம். 40 வயசை கடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெண்களோட உடலில் வந்து பல இயற்கையான மாற்றங்கள் ஏற்படுதுங்க. குறிப்பாக ஹார்மோன் மாற்றங்கள், இதன் காரணமாக உடல், மனம், தூக்கம், எலும்புகள், இதய ஆரோக்கியங்களில் பல மாற்றங்களை நம்ம பார்க்க முடியும். இது வயசு காரணமாக வரக்கூடியது தானே அப்படின்னு, ஒரு இயல்பான மாற்றம் தானேன்னு சொல்லிட்டு அலட்சியமாக இருந்துடக்கூடாது. தேவையான நேரத்தில் மருத்துவர் அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் முதலாவதாக பார்த்து

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நலம் தானா. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிகிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் 40 வயசுக்கு அப்புறம் கவனிக்க வேண்டியதை பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உடல் எடையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு மாற்றம் வரும். அதாவது உணவு பழக்கத்தில் வந்து பெரிய மாற்றம் எதுவுமே இல்லாமலே வெயிட் வந்து அதிகமாகும், அப்புறம் வெயிட்டு குறையும். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோன் மாற்றங்கள் இல்லைன்னா தைராய்டு இதனுடைய அறிகுறிகளாக தான் இருக்கும். அடுத்ததாக தூக்கமின்மை. பல பெண்களுக்கு வந்து இந்த வயசில் வரக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை தான் இது. போதிய தூக்கம் இல்லை அப்படின்னா என்னாகும்னா, நினைவாற்றல் குறைவுபடும், மன அழுத்தம் வரும், இரத்த அழுத்தம் வரும், நீரழிவு வரும், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருங்க. அடுத்தது மறதி அல்லது கவனம் செலுத்துறதுல சிரமம் ஏற்பட்டாலும் அதை வந்து ரொம்ப அலட்சியப்படுத்தக்கூடாது, உடனே மருத்துவரை போய் பார்த்துடணும். இதய ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாரடைப்பு வந்து, மாரடைப்பு அறிகுறிகள் வந்து ஆண்களுக்கு வர்ற மாதிரி ரொம்ப கடுமையாக இருக்காது. இந்த நெஞ்சு வலி வந்து அதுக்கு பதிலாக எப்படி இருக்கும்னா, ஒரு மாதிரி சோர்வாக இருப்பாங்க, மூச்சு திணறல் இருக்கும், முதுகு வலி, குமட்டல், தலை சுற்றல், இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கலாம். அப்படி இருந்தால் உடனே நீங்கள் மருத்துவரை அணுகணும். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கிறீர்களே, 1000 வாசல் இதயம் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் பி. ஜெயச்சந்திரன், எஸ். ஜானகியின் குரல்களில் பாடல்.

நேர்களே கேட்டுட்ருக்கீங்க நலம் தானா நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் கவனிக்க வேண்டியதை பற்றி தான் பேசிகிட்ருக்குறோங்க. அடுத்தது என்ன எதை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மாதவிடாய் மாற்றங்கள். 40 வயதுக்கு பிறகு இயல்பாக இருக்கலாம், ஆனால் பார்த்தீங்கன்னா அதிக இரத்தப்போக்கு அல்லது மாதவிடாய் இடைப்பட்ட நாட்களில் வரக்கூடிய இரத்தப்போக்கு அல்லது மாதவிடாய் நின்ற பிறகு மீண்டும் வரக்கூடிய இரத்தப்போக்கு ஏற்பட்டால் நீங்கள் உடனே மருத்துவரை அணுகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எலும்பு மற்றும் மூட்டு ஆரோக்கியம் அப்படிங்கிறது இந்த வயசில் ரொம்ப ரொம்ப அவசியமானது. கால்சியம் மற்றும் வைட்டமின் டி குறைபாடு வந்து எலும்புகளை வந்து பலவீனமாக்கும். அதனால் பால், தயிர், கீரை மாதிரியான சத்தான உணவுகள் எடுத்துக்கிறணும். சூரிய ஒளி நமக்கு ரொம்பவே அவசியமானது. உடற்பயிற்சியும் தவறாமல் மேற்கொள்ளணும் நீங்கள். அடுத்தது செரிமான கோளாறுகள்ங்க. நீண்ட நாட்களாக அந்த செரிமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். அடிக்கடி வயிறு உப்பசம், மலச்சி

கல் செரிமானத்தில் சிரமம் வந்துட்டு அப்படின்னாலே மருத்துவரை போய் நீங்கள் பரிசோதிச்சு பார்த்துருங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. நீயா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியன் மற்றும் பி சுசிலாவின் குரல்களில் பாடல்.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: நேர்களே கேட்டுட்ருக்கீங்க நலம் தானா நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் 40 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பற்றி பேசிகிட்ருக்கோம். இந்த 40 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்கள் செய்ய வேண்டிய சில நல்ல பழக்கங்கள் கூட இருக்குது. அது அப்போ தான் செய்யணுன்ட்டில் இப்போமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பட் இருந்தாலும் இவ்வளோ நாள் பண்ணலை, 40 வயசு ஆயிடுச்சு, இனிமேலாவது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். வருஷந்தோறும் பார்த்தீங்கன்னா உடல் நல பரிசோதனை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுக்கிறணும். அதுலேயும் குறிப்பாக ரத்த அழுத்தம், ரத்த சர்க்கரை, கொலஸ்ட்ரால் இந்த மாதிரியான விஷயங்களை பரிசோதிச்சு பார்த்தே ஆகணும். தினமும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 30 நிமிஷம் நடைப்பயிற்சியோ அல்லது உடற்பயிற்சியோ ஏதாவது உங்கள் உடம்புக்கு எது ஒத்து வருமோ அதை நீங்கள் செய்யுங்க. அப்புறம் காய்கறிகள், பழங்கள், முழு தானியம், அப்புறம் புரோட்டீன் நிறையா புரதம் நிறைஞ்ச உணவுகளை சாப்பிடணும். போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும். அப்புறம் 7 மணி 7 to 8 மணி நேரம் வந்து கண்டிப்பாக தூங்கணும். தூக்கம் வரலனாலும் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மன அழுத்தமாக இருக்குது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு தியானம், யோகா அல்லது உங்களுக்கு பிடிச்ச பொழுதுபோக்கில் நீங்கள் ஈடுபடலாம். நம்மளை இன்னொருத்தங்க தான் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது இல்லை, நம்மளை நாமளே சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதை நம்ம தேடிக்கணும். நிறைவாக பார்த்தீங்கன்னா 40 வயசு அப்படிங்கிறது உடல் நலம் வந்து குறையக்கூட வயசு கிடையாது. உடல் நலத்தில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய வயசு இது. சின்ன அறிகுறிகளையுமே அலட்சியப்படுத்தாமல் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றினாலே நீண்ட காலம் நம்ம ஆரோக்கியமாகவும் உற்சாகமும் வாழ முடியும். நேர்களே விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில பாடல் இடம்பெறும்.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: देश के युवाओं ने ठाना है भारत को आयुष्मान बनाना है. आज ही पात्र लाभार्थियों का आयुष्मान कार्ड बनवाकर उन्हें दे नए साल का उपहार. 60 करोड़ से ज्यादा लाभार्थियों को मिला 5,00,000 रुपए के मुफ्त उपचार का अधिकार. आज ही आयुष्मान ऐप डाउनलोड करें और पात्र लाभार्थी अपना आयुष्मान कार्ड बनवाएं. अधिक जानकारी के लिए 1-4555 पर कॉल करें.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 1393 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். சாலை விபத்துகளை தடுக்க 10 ஆண்டு செயல் திட்டத்திற்கு மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. உப்பூர் அனல்மின் நிலையத்தை மீண்டும் செயல்படுத்துவதற்கான ஆய்வு விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து காளிங்கராயன் வாய்க்கால் பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 751 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் 1393 சுகாதார ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். 140 கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவ கட்டிடங்கள் மற்றும் நவீன உபகரணங்களின் செயல்பாட்டை துவக்கி வைத்த முதலமைச்சர் நலம் டிஎன் இணையதளத்தையும் அறிமுகம் செய்தார். இதற்கான இலச்சினையையும் அவர் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ், பொதுமக்கள் தமிழ்நாடு அரசு மருத்துவமனை மேம்பாட்டிற்காக நிதி வழங்கும் வகையில் நலம் டிஎன் இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அரசு மருத்துவமனைகளின் கட்டமைப்புகளை மேம்படுத்த மக்கள் கொடுக்கும் நிதி வெளிப்படை தன்மையுடன் பயன்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார்.
1: பொதுமக்களும் இனி உங்கள் வீட்டில் ஒரு திருமணமோ அல்லது பிறந்தநாள் விழாவாகவோ எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சிறு பங்கை அதை அரசு மருத்துவமனைகளின் மேம்பாட்டிற்காக வழங்க முன்வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். நீங்கள் எந்த மருத்துவமனைக்கு உங்கள் நன்கொடை செல்ல வேண்டும் என்பதையும் நீங்களே தேர்ந்தெடுக்க முடியும். ஒன்று மட்டும் நிச்சயம், நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் 100% முறையான வெளிப்படை தன்மை இருக்கும்.
0: தமிழகத்தில் சாலை விபத்துகளை

0: தடுக்க 10 ஆண்டுக்கான தனி செயல் திட்டத்தை மேற்கொள்ள முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற நெடுஞ்சாலைத்துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் மாநிலத்தில் அதிவிரைவு சாலைகளை அமைக்கும் திட்டத்தை விரைவில் தீட்டவும் அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். நகர்ப்புற வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு சாலை உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தவும் முதலமைச்சர் ஆணை பிறப்பித்துள்ளார். கால்நடை மற்றும் பால் வளத்துறையினருடனும் பட்ஜெட் தொடர்பான ஆலோசனைகளை முதலமைச்சர் இன்று மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஆவின் பால் கொள்முதல், பால் விநியோகம் உள்ளிட்ட தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கமலி, பால்வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். சரக்கு ரயில்களில் இனி உரம் கொண்டு செல்லலாம் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலக்கரி தூள் கொண்டு செல்வதற்காக தனி பெட்டகம் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். தற்போது ஆண்டொன்றுக்கு 340 மில்லியன் மெட்ரிக் டன் நிலக்கரி தூள் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். ரயில்வே கட்டமைப்பு துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், நிலம் கையகப்படுத்தும் நடைமுறைகளுக்காக ரயில் பூமி இணையதளம் விரைவில் அறிமுகம் செய்யப்படும் என்றார். உணவு தானிய போக்குவரத்தில் சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டதை அடுத்து பருப்பு வகைகளிலும் தானியங்களிலும் பூஞ்சை தொற்று இன்றி அவற்றை கொண்டு செல்ல வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிரதமரின் தொலைநோக்கு கனவே பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சி என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் இந்த கண்காட்சியை இன்று துவக்கி வைத்து பேசிய அமைச்சர், சர்வதேச நிகழ்வாக இது உருவெடுத்துள்ளதோடு வாங்குவோர், விற்பனையாளர்கள், நுகர்வோர், பார்வையாளர்கள், அரங்குகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்த ஆண்டு 130 நாடுகளைச் சேர்ந்த வர்த்தகர்கள் இதில் பங்கேற்றிருப்பதாக அமைச்சர் எடுத்துரைத்தார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களும் தொழில் முனைவோரும் இந்நிகழ்வில் தற்போது பங்கேற்பதாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களால் ஜவுளித்துறை பெரிதும் பயனடைந்து வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ராமநாதபுரம் மாவட்டம் உப்பூர் அனல்மின் நிலையத்தை மீண்டும் செயல்படுத்துவது குறித்து இன்னும் 1 வாரத்தில் ஆய்வு செய்யப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழ்நாட்டில் மின் தட்டுப்பாடு இல்லை என்றும் கடந்த 1 வாரத்தில் வெப்பநிலை அதிகரித்ததால் மின் தேவை அதிகரித்ததாக கூறினார். மின்வாரியம் தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். எண்ணூர் வடசென்னை அனல்மின் நிலையத்தால் அப்பகுதி மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் இருமொழி கொள்கை தொடரும் என்றும் அதில் எந்த மாற்றமும் இருக்காது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் ஒரு சில பகுதிகளில் மட்டும் நிலுவையில் இருப்பதாக குறிப்பிட்டார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களில் திருச்சியை சேர்ந்த 3 பேரின் உடல்கள் இன்று கோவை விமான நிலையம் வந்தடைந்தது. சாலை மார்க்கமாக இந்த உடல்கள் திருச்சிக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. மேலும் 3 பேரின் உடல்கள் இன்று மாலை கோவை விமான நிலையம் கொண்டுவரப்படுகிறது. சென்னையிலிருந்து வேலூரை சேர்ந்த ஒருவரின் உடலும் இன்று சாலை மார்க்கமாக கொண்டு செல்லப்பட்டது. வியட்நாம் விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்களும் சென்னை விமான நிலையத்தை இன்று வந்தடைந்த நிலையில் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து காளிங்கராயன் வாய்க்கால் பகுதி பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள காளிங்கராயன் அணைக்கட்டியிலிருந்து கால்வாய் பாசன பகுதியில் உள்ள பயிர்களை காப்பாற்றவும் கால்நடைகளுக்கு குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்யவும் சிறப்பு நனைப்பிற்காக இன்று முதல் 28ஆம் தேதி வரை 15 நாட்களுக்கு திறக்கப்பட்ட தண்ணீரானது 648 மில்லியன் கனஅடிக்கு மிகாமல் அணையின் நீர் இருப்பு மற்றும் நீர்வரத்தினை பொறுத்து தேவைக்கேற்ப தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. இதன் மூலம் 15,743 ஏக்கர் பாசன நிலங்கள் நிலுவையில் உள்ள பயிர்களுக்கு உயிர் தண்ணீர் கிடைக்கும். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027ஆம் ஆண்டிற்கான பணிகள் 2 கட்டங்களாக

0: வருவதையொட்டி ரோவர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் இது தொடர்பான விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா ஹரி இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். சேலத்தில் மத்திய அரசின் தனித்துவ ஆணையத்தின் கீழ் செயல்படும் ஆதார் சேவை மைய தொடக்க விழா மெய்யனூர் சாலையில் அதன் இயக்குநர் தலைமையில் இன்று தொடங்கியது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஆதார் பதிவு சேவைகள் தொடர்பாக பொதுமக்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட இ சேவை மையத்தின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணாக்கருக்கான கட்டுரை பேச்சு போட்டிகள் நாளை நடைபெறுகின்றன. அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்க உள்ளதால் கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு முழு ஒத்துழைப்பை வழங்க ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டத்திலும் திருப்பூர் தாராபுரத்திலும் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் நாளை பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை வழங்கலாம் என்று ஆட்சித்தலைவர்கள் கூறியுள்ளனர். உதகை மற்றும் சுற்றுப்புற 11 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இன்று ஈடுபட்டனர். தும்மநட்டி, கப்பச்சி, கேந்துரை, மைனலை, மடித்துறை உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த தேயிலை மற்றும் காய்கறி விவசாயிகள் 300க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றனர். தஞ்சை அருள்மிகு பெருவுடையார் திருக்கோவிலில் நடைபெறும் ஆஷாட நவராத்திரி 10 நாள் திருவிழாவையொட்டி வாராகி அம்மனுக்கு இன்று மாலை மஞ்சள் அலங்காரம் நடைபெறவுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் அருள்மிகு பெருவுடையார் திருக்கோவிலில் 10 நாட்கள் நடைபெறும் ஆஷாட நவராத்திரி விழாவில் நாள்தோறும் அம்மனுக்கு மாதுளை, வெண்ணெய், குங்குமம், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அலங்காரங்கள் நடைபெற உள்ளன. இன்று மாலை அம்மனுக்கு மஞ்சள் அலங்காரம் நடைபெற உள்ளது. விழாவின் இறுதி நாளான ஜூலை 23ஆம் தேதி வராகி அம்மனுக்கு புஷ்ப அலங்காரம் நடைபெற உள்ளது. தஞ்சாவூரிலிருந்து ஆர் நந்தகோபால்.
0: இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி பர்மிங்ஹாமில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்குகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு பிவி சிந்து முன்னேறினார். அமெரிக்க ஆர்லிங்டனில் ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினை 12:30 மணிக்கு இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 2144 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று வழங்கினார். சாலை விபத்துகளை தடுக்க 10 ஆண்டு செயல் திட்டத்திற்கு மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. உப்பூர் அனல்மின் நிலையத்தை மீண்டும் செயல்படுத்துவதற்கான ஆய்வு விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து காளிங்கராயன் வாய்க்கால் பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: நேர்களை தொடர்வது.
1: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹரிஹர மகாதேவன் அவர்கள்.
3: முகத்தில் பரு வர்றது அப்படின்னா அது இளம் பருவத்தினருக்கு வர்றதுக்கான காரணம் என்னென்னா அந்த ஒரு ஹார்மோனல் சேஞ்ச். குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து ஹார்மோன் உற்பத்தி அதிகமாகும் போது உடம்பில் அந்த முடியோட வேர்களில் இருக்கக்கூடிய அந்த சீபம்னு சொல்லுவாங்க, அதை வந்து அதிகமாக வந்து செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வந்து நமக்கு ஆயில் செக்ரீஷன் அதிகமாக இருக்கும்போது டஸ்ட்டில் எக்ஸ்போசர் ஆகிறோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னா சின்ன குழிகளை வந்து அந்த டஸ்ட்டு போய் அடைச்சிக்கும். நமக்கு வந்து அந்த சீபம் வந்து வெளியேறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் அது உள்ளே தங்கியிருந்து அதில் இன்ஃபெக்ஷன் ஆகி வரும். இதுதான் இப்படி தான் முகப்பரு வர்றது அப்படிங்கிறது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சாயங்காலம் ஒரு வேலையை முடிச்சுட்டோ ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே நல்லா குளிர்ந்த நீரில் முகத்தை கழுவணும். இதுக்கு வந்து கண்டிப்பாக நல்லா சோப் போட்டு கழுவணும். சில இதில் சோப் யூஸ் பண்ணக்கூடாது, சில இதில் சோப் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து இந்த டயத்தில் வந்து நீங்கள் சோப்பு யூஸ் பண்ணி நல்லா முகத்தை கழுவுறதன் மூலமாக அதில் உள்ள அந்த கிரீஸி இது, அதாவது அந்த ஆயில் சப்ஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அதில் போகும். அதுக்கு பிறகு வந்து முகப்பருவுக்கு சில

0: களிம்புகள் உண்டு, அது மருத்துவரை சந்தித்து நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம். வீட்டிலே பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சீரகம் கரிஞ்சீரகம் இது ரெண்டையும் பாலில் அரைச்சி அந்த முகப்பொறி இருக்கிற இடத்துல போடலாம். இது ஒரு இது. இன்னொன்று முல்தான் மட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முல்தான் மட்டியை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, முல்தான் மட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு ஆக்சுவலாக அது ஒரு மூலிகை கிடையாது, அது வந்து ஒரு மண், அவ்வளோதான். களிமண்ங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். அதை முல்தான் பாகிஸ்தான்லேருந்து வந்ததுனால அதை முல்தான் மட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் அது பேர். அது என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு அந்த ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி முகத்தில் அப்ளை பண்ணும்போது முகத்தில் உள்ள அந்த கிரீசி சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் அது எடுத்துரும். அந்த சின்ன சின்ன கிளாகாக இருக்கக்கூடிய, அடைபட்டிருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ஓட்டைகள் எல்லாத்தையும் அது வந்து ரிமூவ் பண்ணிடும். பட் இதை வந்து நம்ம தொடர்ச்சியை யூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ யூஸ் பண்ணலாம். ஏன்னா தொடர்ச்சியை யூஸ் பண்ணால் ரொம்ப ட்ரைனஸ் ஆகும். பழக்கமாக எதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இந்த முல்தான் மட்டிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, தோலை பதப்படுத்துகிற தொழிற்சாலைகளை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது போக இப்போவும் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வருஷத்துக்கோ 10 வருஷத்துக்கோ முன்னாடி தாஜ்மஹாலில் நிறைய புகையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருக்குது அப்படின்ட்டு அதை முழுக்க சுத்தப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுறது முல்தான் மட்டி தான். அதை வந்து நம்ம முகத்துக்கும் யூஸ் பண்ணலாம், ஆனால் அதை வந்து நம்ம கட்டுப்பாடோட வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆனால் அதை யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணி முடித்த உடனே பாதாம் எண்ணெய் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். என்னென்னா இது வந்து ஒரு ட்ரைனஸை ஏற்படுத்தும், அவ்வளவு ட்ரைனஸும் முகத்தில் உள்ள தோலுக்கு வந்து பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனால் முல்தான் மட்டி யூஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து கொஞ்சம் பாதாம் எண்ணெயை போட்டு மசாஜ் பண்ணால் நல்லது.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹரிகர மகாதேவன் அவர்கள்.

0: நீங்களும் கேட்டு ரசிக்கலாம் நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6
1: நேர்களை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் பிற்பகல் 2:16 நிமிடமாயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.6 இணை கேட்க இருக்கிறோம் திரையருவி. இன்றைக்கி எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய நினைவு தினம். அது மட்டும் இல்லாமல் நடிகை சரோஜா தேவி அவங்களுடைய நினைவு தினமும் கூட. அதனால் இன்றைக்கி திரையறிவி நிகழ்ச்சியில் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் சரோஜா தேவி அவங்க பாடி நடித்த திரைப்படத்திலேருந்து பாடல்களை கேள்விகளாக நான் கொடுக்க போகிறேன். இல்லை, நீங்கள் அதை கண்டுபிடிக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1132, அப்படி இல்லைனா 256-1133 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர் யார், இங்கிருந்து கிடைக்கும்
2: பாடல்
1: இதோ கேளுங்க.

0: ஆமா
1: சூப்பர் சூப்பர் சூப்பர். அதில் பாட்டு வந்ததுனால கண்டுபிடிச்சிங்களா இல்லை நீங்களே கண்டுபிடிச்சிட்டிங்களா?
0: இல்ல ஆக்சுவலி நான் கண்டுபிடிச்சேன்.
1: அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டிங்களா? சூப்பர் சூப்பர் விஜயா, வாழ்த்துக்கள் விஜயா. ஓகே, நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ஸோ விஜயா சூப்பராக முதல் நேராக கலந்துக்கிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம், சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: கேடிசி நகர், லக்ஷ்மி.
1: கேடிசி நகர்லேருந்து லக்ஷ்மி. ஓகே, நீங்களும் நிறைய பழைய பாடல்கள்லாம் கேட்டிருக்கிறீங்களா?
2: பழைய பாடலே தான் கேட்பேன்.
1: பழைய பாடலே தான் கேட்பீங்களா? சரி ஓகே, உங்களுக்கான பாடல் ஏதோ கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம்.

0: கண்டுபிடிச்சிங்களா என்ன பாடல்னு தெரிஞ்சதா?
1: ஆகாசத்தில் ராஜாதி
0: அதே
1: ஓ
0: தான்.
1: மனசுக்கோ காப்பாத்தி, பெற்றால்
0: அடடா,
1: தான் பிள்ளையா.
0: ஆ பெற்றால் தான் பிள்ளையா. சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமையாக கண்டுபிடிச்சிங்கம்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ஸோ பழைய பாடல்கள்னே நான் கண்டுபிடிக்கிறேன் மேடம், எனக்கு தெரியும்னு சொல்லி ஆர்வமாக நேர்களும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் இருக்க போகுது. எம் எஸ் விஸ்வநாதன் கம்போசிஷனில், இல்லாட்டி விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்களுடைய இசையில், சரோஜா தேவி அவங்க நடித்த படத்துல இருந்தால் பாடல்கள் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் நம்ம கேட்க போகிறோம், மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்துலேருந்து. எல்லாருக்குமே தெரியும் இது இளையராஜா அப்புறம் எம் எஸ் விஸ்வநாதன் சேர்ந்து கம்போசிஷனில் உருவான ஒரு படம். அதில் தான் பாடல் வந்துட்டு இருக்க போகுது, வா வெண்ணிலா அப்படிங்கிற பாடல். தொடர்ந்து நினைஞ்சிருங்க, எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையருவி.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை எஃப்எம் ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேரம் பிற்பகல் 2:25 ஆயிற்றுக்கு கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. இது திரையருவி. திரையருவி நிகழ்ச்சியில நேராங்க நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: தென்காசி மாவட்டம் பூரா.
0: நல்லா இருக்கிறேன். நீங்க நிறைய பழைய பாடல்கள் கேட்டிருக்கிறீங்களா?
1: கேட்டுங்க மேடம்.
0: சரி ஓகே. உங்களுக்கான பாடல் இதோ கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிங்களா? ஆ சரி, பட பேரு? வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. திரையரவை நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம், யாரெங்கிருந்து பேசுறீங்க?
1: குமரேசன்.
0: குமரேசன், ஓகே. உங்களுக்கான பாடல் இதோ.

கண்டுபிடிச்சிங்களா? சொல்லுங்க பாப்போம். சரி, படம் கரெக்டு, பாட்டு அதேதான். காற்று வாங்க போனேன், கவிதை வாங்கி வந்தேன். ஸோ அருமையாக சொன்னீங்க, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ஸோ நேர்கள்லாம் பழைய பாடல்கள் கொடுத்தோன்னே ஆர்வமாக கண்டுபிடிச்சிட்ருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி சரோஜா தேவி அவங்களுடைய நினைவு தினம், அது மட்டும் இல்லாமல் எம்எஸ் விஸ்வநாதன் அவங்களுடைய நினைவு தினம் தான். அதனால் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் சரோஜா தேவி நடித்த படங்கள்ல தான் பாடல்களை கேள்விகளாக கொடுத்துட்ருக்கிறேன் நேர்களும்.

வித்தியாசமாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. சரி, இளையராஜா, எம் எஸ் விஸ்வநாதன் அவங்க ரெண்டு பேரோட சேர்ந்து பண்ண கம்போசிஷனில் வெளிவந்த அடுத்த ஒரு பாடல் தான் கேட்க போகிறோம். செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து.

0: நெஞ்சில் பொங்கும் பாடல் என்ன சின்ன சின்ன.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: இணைந்திருக்கிறோம் திரையறிவு நிகழ்ச்சியோடு. இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்றைக்கி எம்எஸ் விஸ்வநாதன் அப்புறம் சரோஜா தேவி அவங்களுடைய நினைவு தினம் அப்படிங்கிறதுனால எம்எஸ் விஸ்வநாதன் இசையில், எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்களுடைய இசையில், சரோஜா தேவி அவங்க நடித்த படங்கள்லேருந்து பாடல்களை கேள்விகளாக கொடுத்துட்ருக்குறோம். நீர்களும் அட்டகாசமாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியிலே நேராங்க நேயர் வணக்கம். ஓகே, உங்களுடைய நினைப்பு கிடைக்கல. அடுத்து நேயர் வணக்கம். வணக்கம். ம்,
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஜோதி,
0: கருங்குளத்துல இருந்து. ஜோதி, ஓகே. ஜோதி, கரம்பனூர். ஆ, சரி, ஓகே. சொல்லுங்க ஜோதி, நீங்க நிறைய பழைய பாடல்கள் எல்லாம் கேட்டிருக்கீங்களா?
1: கேட்டிருக்கேன் மேடம்.
0: சரி, ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ.

0: சொல்லுங்க பாப்போம்.
1: படம் பேரு புதிய பறவை,
0: ஆ
1: பாட்டு வந்து உன்னை ஒன்று கேட்பு.
0: அதேதான் அதேதான் அதேதான் அதேதான். சூப்பர் சூப்பர், அருமையாக கண்டுபிடிச்சிங்க ஜோதி. சூப்பர் சூப்பர். உங்களுக்கு யாரும் பக்கத்தில் ஹெல்ப் பண்ணாங்களா?
1: என் வீட்டுக்காரு.
0: ஆ சரி, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லிடுங்க சரிங்களா?
1: சரிங்க
0: ஓகே
1: மேடம்.
0: சூப்பர் சூப்பர். ஸோ அருமையாக கண்டுபிடிச்சாங்க ஜோதி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? உடையாம்புலிருந்து பழனி. ஓகே, இப்போ தான் முதல் தடவை பேசுகிறீங்களா? சரி ஓகே, கொஞ்சம் ரேடியோ விட்டு தள்ளி வரீங்களா? ஏன்னா நான் பேசுறது எனக்கே கேட்குது. தள்ளி வந்துட்டீங்களா?
2: போடுங்க.
0: ஆ சரி, உங்களுக்கான பாட்டு.

0: வந்துருச்சு, பாட்டி வந்துருச்சு, கண்டுபிடிங்க பார்ப்போம், சொல்லுங்கள் பார்ப்போம்.
1: மேடம் எங்க வீட்டு பிள்ளை.
0: அதே தான், சூப்பர்.
1: அது வந்து குமரி பெண்ணின் உள்ளத்திலே.
0: அதே தான், அதே தான், அதே தான். உங்களுக்கு பக்கத்தில் யாரோ ஹெல்ப் பண்ண மாதிரி இருந்தது, யார்கிட்டயோ படம் என்ன அப்படின்னு கேட்ட மாதிரி இருந்தது.
1: வீட்டை மாட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன்.
0: ஓ சரி, அப்போ அவங்க வீட்டை தான் உங்களுக்கு பதில் சொல்லி கொடுத்துருக்காங்க.
1: இல்லை எனக்கு தெரியும், கேட்டேன்.
0: சரி, இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு கேட்டுக்கிறது அப்படிதானே. சரி சரி சரி, சூப்பர் சூப்பர், சூப்பராக கண்டுபிடிச்சிங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், உங்கள் வீட்டம்மாவுக்கும் வாழ்த்துக்கள், சரிங்களா? சூப்பர் சார். பழைய பாட்டுன்னு எல்லோரும் கண்டுபிடிக்க திணறுவாங்கன்னு நினச்சேன், நான் நேர்களெலாம் சூப்பராக கண்டுபிடிச்சிட்ருக்குறாங்க. சரி, இப்போ அதே மாதிரி இளையராஜா, எம்எஸ் விஸ்வநாதன் அவங்க ரெண்டு பேரோட கம்போசிஷனில் ஒரு பாடல் கேட்க போகிறோம், செந்தமிழ் செல்வன் திரைப்படத்திலிருந்து.

0: கேட்டுட்ருக்கிறீங்க திரையறிவி நம்ம எஃப்எம் ரெயின்போ 106.6. இன்றைக்கி திரையறிவி நிகழ்ச்சியில் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் சரோஜா தேவி அவங்க நடித்த படங்கள்ல தான் பாடல்கள் கொடுத்துட்ருக்குறோம். நிகழ்ச்சியில் நேரங்க நேயர் வணக்கம்.
1: வணக்கம். நான் வீரராஜ புலிக்கத்திலிருந்து முருகன் பேசுகிறேன். நல்லா இருக்கலாம் மேடம்?
0: நல்லா இருக்கிறேன் சார். ஓகே, பாட்டு கேட்க தயாராக இருக்கீங்களா?

0: இன்று காதல் ஏக்கம் தந்தாள் சென்றாள் நாளையும் செய்வாளோ.
1: சொல்லுங்க, என்ன பாடல், என்ன திரைப்படம், கண்டுபிடிச்சிங்களா?
2: இது எமிச்சாரு பாட்டுதான் வாய்க்கு வர முடியும்.
1: சரி, அந்த பாட்டு முடிவுலே வந்து ஒன்னு கண்டுபிடிச்சாங்க, அது ஒரு பெண் அப்படின்னு வந்துச்சு. அப்ப சொல்லுங்க.
2: ஒரு பெண்ணே ஒருத்தியாக?
1: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல
2: தெரியலையா மேடம்.
1: தெரியலையா? சரி சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? சரி, ஓகே, நன்றி நன்றி. கேட்டிருக்கேன்ப்பா, டக்குன்னு ஞாபகம் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: மல்லிகா பேசுறேன் மேடம்.
1: மல்லிகா, என்ன ஊர் சொன்னீங்க?
3: தெற்கு கரும்பனூர்.
1: தெற்கு கரும்பனூர், ஓகே. மல்லிகா, நீங்க அந்த பாட்டு கண்டுபிடிச்சிங்களா? சொல்லுங்களேன், என்ன
3: பாட்டுன்னு.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமையாக கண்டுபிடிச்சிங்க. நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இருந்ததற்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஸோ சூப்பராக கண்டுபிடிச்சாங்க மல்லிகா. தெய்வத்தாய் திரைப்படத்திலேருந்து ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தே நிலவில் குளிரில்லை அப்படிங்கிற பாடல் தான் அருமையாக கண்டுபிடிச்சாங்க. இப்போது நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். எம்எஸ் விஸ்வநாதன் குரல்லே அவர் பாடின ஒரு பாடல் தான். இந்த படத்துக்கு வந்து பரத்வாஜ் இசையமைச்சிருந்தாங்க, ஆனால் இந்த ஒரு பாடலை மட்டும் எம்எஸ் விஸ்வநாதன் கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. கேட்கலாம் பாடல், காதல் மன்னன் திரைப்படம்.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் 2:50 நெருங்கி போயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. இது திரை அருவி. இன்றைக்கி திரையரவி நிகழ்ச்சியில் எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்களுடைய இசையில் சரோஜாதேவி அவங்க நடித்த பாடல்களை கொடுத்துட்ருக்குறோம். ஏன்னா இன்றைக்கி எம்எஸ் விஸ்வநாதன் அவங்களுடைய நினைவு தினம், சரோஜாதேவி அவங்களுடைய நினைவு தினமும் கூட. ஸோ பாடல்களை கண்டுபிடிக்கிறாங்களா நேர்கள் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் வைகுண்டராஜன்.
0: ஆலங்குளம். பேர் சொல்லுங்க, தெளிவாக சொல்லுங்க. ஒரு இதுவ
1: வைகுண்டராஜன்.
0: வைகுண்டராஜன், ஓகே சூப்பர். நீங்கள் பழைய பாடல்கள் நிறைய கேட்டிருக்கிறீங்களா?
1: கேட்டிருக்கேன்.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ.

0: ஆ, பாதி பாட்டே வந்துருச்சு, சொல்லுங்க பாப்போம்.
1: தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான்
0: அடடா
1: மலர்ந்தேன்.
0: அடடா.
1: புத்தால் பொன் சிவக்கும்,
0: சூப்பர் சூப்பர், அழகா பாடி காமிச்சிட்டீங்க. சரி, என்ன திரைப்படம் அப்படின்னு தெரியுமா?
1: இது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சரோஜா தேவி அவர்கள் நடித்த படம், படகோட்டி.
0: படகோட்டி, சூப்பர் சூப்பர், அருமை அருமையா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி.
0: நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: ஆதிமலை பேசுறேன்.
0: ஒரு தடவை ஸ்லோவா சொல்லுங்க சார். பேர் சொல்லுங்க.
2: குறுக்குத்திலிருந்து ஆதி மூலம் பேசுகிறேன்.
0: ஆதி மூலம், ஐயா. ஓகே, தயாரா இருக்கிறீங்களா? ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ.

0: கண்டுபிடிச்சிட்டேன் சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி.
1: ஒரு மாசமா லைனுக்கு ட்ரை பண்ணி கிடைச்சிருக்கு.
0: ஆமா அவங்க

0: பேரை ரொம்ப நாள் கழிச்சு கேட்டோடனே தான் எனக்கு தெரியல, அதனால தான் மெல்ல சொல்லுங்க அப்படின்னேன். சரி சரி, மகிழ்ச்சி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார், நன்றி. நிகழ்ச்சியில் இருந்தது ஒரு மாதம் ட்ரை பண்ணி எனக்கு இப்போ தான்ப்பா லைன் கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேரம் பிற்பகல் 2:53 ஆயாச்சு. நம்ம திரை அறிவி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு MS விஸ்வநாதன் அவங்களுடைய நினைவு தினம், அது மட்டும் இல்லாமல் சரோஜா தேவி அவங்களுடைய நினைவு தினமும் கூட. அதனால இன்னைக்கு MS விஸ்வநாதன் அப்படி இல்லைனா MS விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்களுடைய இசையில் சரோஜா தேவி அவங்க நடித்த பாடல்கள் கேட்டோம். கேள்விகளை அதை நேர்களும் அட்டகாசமாக கண்டுபிடிச்சாங்க. ஸோ நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் MS விஸ்வநாதன் அவங்களுடைய கம்போசிஷனில் லாஸ்ட்டாக வெளிவந்த ஒரு சில படங்களில் உள்ள ஒரு படம் தான் விஸ்வ துளசி அப்படின்னு ஒரு படம். இதுவும் இளையராஜா MS விஸ்வநாதன் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த திரைப்படத்துலேருந்து தான் பாடல் கேட்க போகிறோம் நம்ம திரையரவி நிகழ்ச்சியோட நிறைவான பாடலாக. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட கேட்டு ரசித்த எல்லா நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் RJ ரம்யா. தொடர்ந்து இணைஞ்சிருங்கள். இது உங்கள் FM ரெயின்போ 102.6.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். கொலம்பியாவில் நடைபெற்ற 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலம் கையகப்படுத்தும் பணிகளை நிர்வகிக்க ரயில் பூமி என்று பிரத்யேக இணையதளம் தொடங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக்ஸ் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் சாலை விபத்துகளை குறைக்க நகர்ப்புற வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு சாலை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழக மின்வாரியம் தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சிக் காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பணிகளை தற்போதைய அரசும் தொடர்ந்து மேற்கொண்டு தமிழர் வரலாற்று தடங்களை உலகறிய செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் தரமான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தமிழக அரசை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. மத்திய அரசின் தனித்துவ அடையாள ஆணையத்தின் சார்பில் சேலத்தில் ஆதார் சேவை மையம் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை பெருநகரில் கடந்த 7 நாட்களில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்த 105 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை விக்கெட் இழப்பின்றி 47 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 3:03. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு நேர்விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி. நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் நான் உங்கள் ஆர்ஜி சந்தியா ஜெகன். நேரிலே நம்ம குக்கு நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9443-60794. திரும்பவும் சொல்கிறேன், 9443-60794. இந்த நம்பருக்கு உங்களுடைய விருப்ப பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர் பேர் எல்லாத்தையும் நீங்கள் எங்களுக்கு டைப் பண்ணி அனுப்பலாம். இப்போ முதல் பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அனந்தபுரம் பிந்து சைலஜா இவங்களுடைய விருப்ப பாடல் வந்துட்டே இருக்குது, பிதாமகன் திரைப்படத்திலிருந்து.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 குக்கு நேர்விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீரபாண்டி புலிக்குளம், மகிமைதாஸ், கார்த்திக் ராஜா, பூவரசி, சதீஷ்குமார் இவங்களுடைய விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. 16 வயது நிலை திரைப்படத்திலிருந்து.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பை கேன் ராஜன் அவங்களுடைய விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்குது. தேடினேன் வந்து திரைப்படத்திலிருந்து.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆழ்வார் குறிச்சி மீனாட்சி கண்ணன் அவங்களுடைய விருப்ப பாடல் வந்துட்டே இருக்குது திருமலை திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, குக்கு நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைய நேர்களை உங்களுடைய விருப்பப்பாடல்களை கேட்டு அனுப்பியிருக்காங்க. அது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, ராஜபாளையம் ராக்கப்பன், பிச்சமால் ராஜேஸ்வரி, ஹர்ஷவர்தன், நாசரித் ராஜேஸ்வரன், கரும்பனூர் யாழ்னி வைகுண்டராஜன், தேனி கார்மேகிக்கண்ணன், விஜயா ரவிமுருகன், கழுகுமலை செல்வராணி, வீரவநல்லூர் கருணாநிதி, தேவேந்திரன் தமிழ்ச்செல்வன், மூளைக்கருப்பட்டி ரவிக்குமுதா, கழுகுமலை ஜான்சி மேரி, வெங்கடேஸ்வரபுரம் மகேஸ்வரி, சுரண்டை முகமது அன்வர், முன்னீர்பலம் பிரதீக்ஷா, ஹரிணி, ரெட்டைக்குளம் லோகேஸ்வரன், பொன்னுத்தாய், கோவில்பட்டி ஆறுமுகராஜ், ராஜ் மாஸ்டர், கணேசன், உடையாம்புள்ளி அருள்ராஜ், அபிஷேக், அனீஸ், ஆகாஷ், திண்டுக்கல் சுந்தர், தென்காசி குத்தாலிங்கம், ஆரியங்காவூர் வேதிகா, சுவிசேஷன், சுரேஷ், மங்கை, ஆதேஷ், பவீனா, ராகவ், அக்ஷயா, சிவநாடனூர் மாரி, வீரவநல்லூர் மணிகண்டன், ஆரியங்காவூர் இந்திரா, பாக்கியலட்சுமி, லக்ஷ்மி, கனகசபாபதி, சரஸ்வதி, சரவணகுமார், மந்திரகுமார், குருவன்கோட்டை முருகன், தீபக். நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவங்களுடைய விருப்ப பாடல் வந்துட்டே இருக்குது, சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலம் கையகப்படுத்தும் பணிகளை நிர்வகிக்க ரயில் பூமி என்ற பிரத்யேக இணையதளம் தொடங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக்ஸ் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் சாலை விபத்துகளை குறைக்க நகர்ப்புற வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு சாலை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழக மின்வாரியம் தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் நாளை முதல் இம்மாதம் 24ஆம் தேதி வரை பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். பழனி கோவில் நிலம் தனியாருக்கு வழங்கப்பட்டதில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சிக் காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பணிகளை தற்போதைய அரசும் தொடர்ந்து மேற்கொண்டு தமிழர் வரலாற்று தடங்களை உலகறிய செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை விக்கெட் இழப்பின்றி 98 ரன் எடுத்துள்ளது. தில்லியில் வரும் 27ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டிக்கான லட்சினை இன்று வெளியிடப்பட்டது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மாலை வணக்கம் நேர்களே. நேரம் 4:03. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதிகை தும்பி. நிகழ்ச்சி வழங்குறதுக்காக ரெடியா இருக்கிறோம். நான் உங்கள் அஜி சந்தியா ஜெகன் மற்றும்
1: எல் சுப்பிரமணியன்.
0: அண்ணே
1: என்னம்மா,
0: எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கம்மா.
0: இப்போ பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கு. முன்னாடிலாம் அந்த தாயமெல்லாம் உருட்டுவோம், அதெல்லாம் இப்போ கிடையாது. அதுக்கு பதிலாக நேர் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நம்மளும் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்போம். அது அதாவது என்கிட்ட வருவாங்க ஃபர்ஸ்ட்டு, அப்புறம் உங்ககிட்ட. அப்படி
1: சரி அப்படியே வச்சுக்கலாமா?
0: இல்லை அப்படி வச்சுக்கலாம், உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்டாலும் ஓகே
1: தான்.
0: நேர்லேயே பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா அலைகளாம் 0462251316 மற்றும் 0462251313 என்ற எங்களுக்கு நேர்கள் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
2: அம்மா வணக்கம். செந்தரங்கோயிலிருந்து கோட்டி பேசுறேன்.
0: எப்படி சார் இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நாங்களும் நல்லா இருக்கோம் சார். கேளுங்க, கேள்வி கேளுங்க.
2: ஐயா
1: வணக்கம். ஐயா வணக்கம்.
2: நல்லா இருக்கீங்களா?
1: ஆமா ஆமா ஆமா. இப்ப வந்து கேள்வி கேட்க போறீங்க,
0: யார்கிட்ட கேட்க போறீங்க சொல்லுங்க. யார்கிட்ட கேட்க போறீங்க? கோவில்பட்டி, துப்பாஸ்பட்டி, அது எங்க ஊர்கிட்ட இருக்கு உங்களுக்கு தெரியாது. அப்புறம் நிறைய பட்டி உண்டு, இந்த நேரம் தான் ஒண்ணு ஞாபகம் வரும். இந்த ரெண்டு
2: பட்டி
0: தீப்பட்டி, அத்திப்பட்டி, தீப்பட்டி இல்ல அத்திப்பட்டி.
1: ஓ சரி,
2: அத்திப்பட்டி
0: அத்திப்பட்டி அதான் சொல்லி கொடுத்தீங்களா? டைம் முடிஞ்சிருச்சு.
2: ரைட்மா ரைட்மா.
0: ஓகே.
1: ஆண்டிப்பட்டி, செவல்பட்டி.
0: ஆண்டிப்பட்டி அந்த நீங்க ரெண்டா சொன்னது தெரியல, ஆனா ஆண்டிப்பட்டி தெரியும். சரி ஓகே, நான் கேக்கட்டுமா இப்போ?
2: ம் கேளுங்கமா.
0: ஓகே, நீங்க ஒரு பாட்டு பாடுங்க, சிம்பிளாவே இருக்கட்டும். எனக்கு ஈஸியா தான கேட்டிங்க.
2: பாட்டு பாடணுமா?
0: டைமர் ஆன்
2: பண்ணலாமா?
0: சரி, ஏதோ பாடுறாங்க நீங்க வேற. ரொம்ப நன்றி நிகழ்ச்சி கலந்துகிட்டதுக்கு. நன்றி
1: சொல்லுங்க. மார்க் யாரு குடுக்க போறியா, யாருக்கு வாங்க போறியா?
0: அதுதானே தெரியல.
1: கேள்விக்கு மார்க்
0: சாருக்கு தான்,
1: ரெண்டாவது கேள்வி மார்க் அவருக்கு தான், அப்படித்தானே?
0: அவங்களுக்கு தான், சாருக்கு தான்.
1: சரி
0: நன்றி சார், நிகழ்ச்சிய கலந்துகிட்டதுக்கு நன்றி.
2: ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி
2: ரொம்ப நன்றி.
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: மாயமான்குறிச்சியிலிருந்து மகேஷ்.
0: எங்க இருந்து சார்?
3: மாயமான்குறிச்சியிலிருந்து மகேஷ்.
0: மகேஷா? ஆ ஓகே, கேளுங்க சார் கிட்ட கேள்வி. என்னாச்சு சார்?
3: ஹலோ.
1: ஆ கேளுங்க, என்கிட்ட தான் கேட்கணும், கேளுங்க.
3: ஆ உருட்டிட்டீங்களா?
1: பேனா பென்சில் எடுக்கணுமே?
0: அதானே, வெறும் பியானா தான் இருக்கு கையில.
1: எடுக்கலாமா?
3: எடுத்துக்கலாம் சார்.
0: டைமர் ஆன் பண்ணியாச்சு.
1: பெருக்கல் வாய்ப்பாடு 16 வரை தான் தெரியும். டைமர் ஆன் பண்ணினா சத்தம்.
0: ஆன் பண்ணிட்டேன். இந்த
1: ஓகேமா?
0: போய்கிட்டு இருக்கே.
1: அப்படியா?
0: ம்.
1: சரி நான் சொல்லட்டுமா சார்?
3: சொல்லுங்க சார்.
1: சரி 888
3: 88
1: அது ஒரு 88
3: ஆ
1: அடுத்து ஒரு 8
3: ஆ ஓகே சார்.
1: 1000 வந்துட்டா?

0: சார், கால்குலேட்டர் உதவியில தான் நான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா ஆமாம், மனசாரெல்லாம் மனசுக்குள்ள எல்லாம் போட்டு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நமக்கு 16வது வாய்ப்பாடு வரைய தான் தெரியும். நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஓரளவுக்கு, ஏதோ கணினி கணிப்பொறி உதவியோட. என்ன சரியா? சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா எளிமையா? இந்த ரோஜா அப்படின்னு வர்ற மாதிரி ஒரு 5 பாட்டு, 5 பாட்டு. ஆமா, முதல்ல வரணும், அது ரொம்ப முக்கியம்.
1: ரோஜா ரோஜா அப்படிங்கிற காதலர்
0: தினம், வெரி குட். ஒண்ணு,
1: ரோஜா பூந்தோட்டம் காதல் வாசம்.
0: சபாஷ். ரெண்டு,
1: ரோஜா பூவே பிரசாந்த் பட்டில் ஒரு பாடல்.
0: ரோஜா பூவேன்னு வாடுமா?
2: ரோஜா பூ தான் தெரியும்.
1: சரி, ரோசா பூ சொன்ன, ரோசா பூ.
0: ஆ, வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆ, அப்புறம்
1: மூணு கண்டுபிடிச்சிருக்கேன் சார்.
0: ஆ, இன்னும் ரெண்டு. வயசு என்னது உங்களுக்கு?
2: டைம் முடிஞ்சிருச்சு.
1: சரி, ஓகே, பரவாயில்ல.
0: ஆ சார், வயசு என்னது? கேட்ட கேள்வி பதில்.
2: அதான் போறாங்க, வயசு கேட்டது சார்.
1: சொல்லுங்க,
0: உங்களுக்கு வயசு என்ன ஆகுதுன்னு கேட்டேன் சார். அருமையாக சொன்னார் தெரியுமா? அவர் ஊர் பேர் என்ன சொன்னார் பத்தியாமா? மாயமான் குறிச்சி.
2: அப்படியா?
0: மாயமான், ராமாயணத்தில் வரும் இல்லையா, அந்த மாயமான் குறிச்சி. வெரி குட்.
2: ஒரு பாடல் கேட்டு வந்துருவோம். இப்போ நேர்களே, சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. ஹலோ பிரதர் திரைப்படத்திலிருந்து SB பாலசுப்ரமணியம் மற்றும் KS சித்ராவின் குரல்களில் பாடல்.

0: நேர்களே சூப்பரான பாடல் கேட்டு ரசிச்சோம். நம்ம நிகழ்ச்சி பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: உங்களுக்கும் இளைய தரணிவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம்.
0: யாரு?
1: இருந்து கணேசன் என்ற புருஷோத்தம்.
0: ஓகே ஓகே ஓகே சார், கேளுங்க சார் கேள்வி.
1: எழுதி
0: வச்சிருக்கீங்க ரெடியாதான் வந்திருக்கீங்க. சரி ஓகே, நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் சரியா? ஓகே, நானே நானா அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு தெரியுமா? ஓகேவா? அப்புறம் நானே வருவேன். ஓகேவா? அப்புறம் நானும் ரவுடி தான். ஓகேவா? அடுத்தது டைம் வேற முடிப்பது, என்ன அமைதியாக இருக்கீங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்லண்ணே?
2: அதாவது
0: நீயே சொல்லுவோம் கேள்வியே.
2: இல்லைம்மா, ஒரு ஒரு நாலு பாட்டு அஞ்சு பாட்டுனா நம்ம சொல்லலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொல்லுன்னா அப்புறம் நம்ம எப்படி சொல்றது? அது
0: சரி, இருந்தாலும் மூணு சொல்லிட்டேன், ஏதாவது பண்ணுவார். ஓகே. ஆ,
1: 50 இருக்கு மேடம்.
0: எத்தனை? 50ஆ?
1: 50 இருக்கு.
0: எப்படி சார் ரெடி பண்ணிட்டு வந்தீங்களோ நிகழ்ச்சிக்காக கேட்கணும்.
1: ஆமா மேடம், ஆமா மேடம்.
0: ஓகே ஓகே, நல்ல முயற்சி. ஆனா வந்து நீங்க கேட்ட உடனே டக்குன்னு வரல, நீங்க காலை கட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓ, அந்த பாட்டு இருக்கே, இந்த பாட்டு இருக்கே அப்படின்ட்டு.
2: குழந்தை
0: அந்த பாட்டுல தெரியல எனக்கு.
2: நான் இல்லை தாயே.

0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு தான். மூணு பாட்டு சொல்லிருக்கேனே, ஏதாவது சொல்றீங்களா எனக்கு? சரி, மூணு பாட்டு கண்டுபிடிச்சிட்டியம்மா. சரி, ஓகே, சரி. சரி, நான் கேக்கட்டுமா? நான் கேக்கட்டுமா உங்ககிட்ட? இப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு இல்ல, இப்போ அதனால மாலை அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மூன்று பாடல்கள் சொல்லுங்க. உங்களை மாதிரி நிறைய கேட்க
1: மாட்டேன். மாலை
0: பொண்ணுலாம் இல்ல, மாலைன்னு ஸ்டார்ட் ஆகணும்.
1: அப்படின்னு ஒரு பாட்டு வருமா?
0: மாலை
1: மாலை கர் மாலை கர் அப்படின்னு ஒரு பாட்டு வரும்.
0: பாட்டு உண்டு, ஆனா நீங்க அது வேற மாதிரி பாடுறீங்களே.
1: ஆமா, அது ராகம் சரியா எனக்கு.
0: சரி, சொல்லுங்க என்னாச்சு பாத்தீங்களா? மூணு டைம் முடிந்து விட்டது. சரி, நீங்க பாத்தீங்களா நிறைய கேட்டீங்க என்கிட்ட. நான் மூணே மூணு தான் கேட்டேன், வந்துச்சா
1: டக்குன்னு
0: வந்துருச்சீங்க. மூணு பாட்டு எப்படி சொன்னீங்க? ரெண்டு பாட்டு தானே
1: சொன்னீங்க?
0: அது பாடின பாடினாதான் தெரியும்.
1: இப்ப தெரியுதா மேடம்?
0: இப்ப ஏதோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. சரி, ஓகே, ரொம்ப சொல்லுங்க சொல்லுங்க சார், ஏதோ சொல்ல வந்தீங்களே. தெரியுது தெரியுது, என்ன பாடு தெரியுது தெரியுது. கரெக்ட் தான். சரி சார், ரொம்ப நன்றி நன்றி, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. ஓகே, அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க சார், ஊர் சொல்லுங்க சார்.
2: அழகிய நம்பி, திருநெல்வேலி.
0: ஓகே, கேளுங்க கேள்வி.
2: நான் கேட்கவா? நெல்லை திருநெல்வேலி ஜங்ஷன் வழியாகவோ ஜங்ஷன்ல இருந்து புறப்பட்டு போகக்கூடிய ட்ரெயின்கள், ஒரு ஏழு ட்ரெயின் சொல்லலாம்.
3: அப்படியா? திருநெல்வேலி செங்கோட்டை.
2: வெரி குட்.
3: திருநெல்வேலி நாகர்கோவில்.
2: சரி, யாரு? கன்னியாகுமரி.
3: ஆமா, கன்னியாகுமரி பேசஞ்சர். அந்தியோதயா. அந்தியோதயா,
2: வெரி குட்.
3: அப்புறம் இன்டர்சிட்டி திருச்சிராப்பள்ளி திருவனந்தபுரம். அப்புறம் வந்து திருநெல்வேலி திருச்செந்தூர்.
2: வெரி குட்.
3: திருநெல்வேலி தூத்துக்குடி.
2: வெரி குட்.
3: அப்புறம் நெல்லை எக்ஸ்பிரஸ்.
2: வெரி குட்.
3: ஏ அப்பா, ஏழை தாண்டிட்டேன்.
2: ஏழை சொல்லிட்டீங்க, ஒன்னே ஒன்னு மட்டும் தூரத்து ரயில சொல்லிட்டீங்க.
3: அப்படியா?
2: மத்த எல்லாம் திருநெல்வேலி சுத்தி உள்ள ஊர்ல சொல்லிட்டீங்க.
3: ஆமா, நம்ம ஊருக்குள்ளதான்.
2: ரொம்ப அன்பு இருக்கு போல உங்களுக்கு.
3: கண்டிப்பா உண்மை. நான் கேள்வி கேட்கட்டுமா?
2: வெரி குட், வெரி குட். ஆ, கேளுங்க சார்.
3: அதாவது வரலாற்று திரைப்படங்களின் பெயர் ஐந்து. மன்னர் காலம், அரசர், வரலாற்று, வரலாறு, ஹிஸ்டரி.
2: வரலாற்று, வரலாற்று திரைப்படங்களா?
3: ஆமா.
2: என்னங்க
3: சொல்லுங்க?
2: தேசிங்க ராஜா.
3: சரி.
2: ராஜராஜ சோழன்.
3: சரி.
2: காத்தவராயன்.
3: சரி.
2: அலிபாபாவும் 40 திருடர்கள்.
3: அது வரலாறுன்னு சொல்லாமா?
2: வரலாறு தானே, அலிபாபாவும் 40 திருடர்கள்.
3: மதிப்பெண்களை அள்ளி விட்டீர்கள். வாழ்த்துக்கள்.
0: நன்றி சார், நன்றி நன்றி நன்றி நன்றி.
2: கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி.
3: அவருக்கு ஒரு மார்க், எனக்கு ஒரு மார்க்.
0: ஓகே, சூப்பர்.
3: அவரும் ஈஸியா கேட்டாரு, நானும் பதிலுக்கு ஈஸியா கேட்டேன்.
0: ஓகே,
3: யாராவது என்ன கஷ்டமா கேட்டா,
0: கஷ்டமா
3: கேட்டா ரொம்ப கஷ்டமா கேட்பேன்.
0: சரி, ஒரு பாடல் கேட்டு வந்துருமானே?
3: சரிமா.
0: நேர்லேயே நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. ஜென்டல்மேன் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியின் குரல்களில் பாடல்.

0: நேர்களை கேட்டுட்ருக்கீங்க பொதிகை தும்பி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பேச போகிற அடுத்த அன்பு நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம், சிவராசந்தி தேவிக்கு பேசுகிறேன்.
0: வந்து விட்டீர்களா? ஓகே, கேளுங்க.
1: அனைவருக்கும் மாலை வணக்கம்.
0: வணக்கம் சொல்லிருக்கனே, உங்களுக்கு தான் சொல்றாங்க. இங்க நம்ம தானே இருக்கோம்
1: பேசுறாங்கல்ல, அதனால
2: எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து சொன்னா பரவாயில்ல, ரொம்ப பெரிய சத்தமாயிரும்.
0: சரி கேளுங்கம்மா.
1: கேட்கணும்,
0: நீங்க தான் ஏதாவது கேட்கணும் எங்க கிட்ட, நாங்க உங்ககிட்ட ஏதாவது கேட்போம்.
2: சாப்பிட்டியாமா? மத்தியானம் சாப்பிட்டியா?
1: வெளிநாட்டுல வச்சு படம் எடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பாட்டு ஒரு அஞ்சு சொல்லுங்க.
2: சூப்பர்.
0: பாட்டா படமா? கரெக்டா சொல்லணும்.
1: பாட்டு பாட்டு படிங்க.
0: பாட்டா?
2: வெளிநாட்டு பாட்டா பாடணும். சைனா?
1: ஆமா, வெளிநாட்டுல
2: எடுத்து
1: பாட்டு.
2: ஓ, வெளிநாட்டுல ஷூட்டிங்.
1: அத ஈஸியா நிறைய சொல்லிருவீங்க.
0: எத்தனை பாட்டு?
1: அஞ்சு.
0: அஞ்சா?
2: ஒன்லி ஃபைவ்.
0: சரி. பூக்களே சற்று ஓய்விடுங்கள், அந்த பாட்டு. அப்புறம் பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம். அதுக்கப்புறம் இது இருங்க, தாஜ்மஹால் ஓவிய காதல். அதுக்கப்புறம் இல்ல இல்ல இல்ல, வெளிநாட்டுலதான் இருக்கும் அது. நீங்க ஊடில அந்த ஒரு பாட்டுக்கு கிடையாதுன்னு
2: சொன்னீங்கல்ல,
0: அடிப்படையான
2: பாட்டு சொர்க்கமே என்றாலும் அந்த பாட்டுல வந்திருக்கணும். முதல்ல
0: தெரியாமதான் ஊன் சொன்னீங்களா நான் சொன்னதுக்கு அப்போ. சரி, ஒரு நேரத்தை வந்து மாலை தொடங்கக்கூடிய பாடல்கள் கேட்டேன், இப்ப உங்ககிட்ட காலை தொடங்கக்கூடிய பாடல்கள். டைமர் ஆன் பண்ணியாச்சு.
1: என்னது
0: வரும்? சரி,
1: காலையில வரும்.
0: காலையும்
1: கண் விழித்தால் கைதொழும் தேவதை அம்மா.
0: ஓகே அம்மா, அடுத்து.
1: காலையும் நீயே மாலையும் நீயே.
0: ஸ்டார்டிங் இப்படிதான் வருமானு?
2: வணக்கம்.
3: அன்பு சௌரிய வணக்கம், அன்பு தகவல் வணக்கம், மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சார்.
3: குற்றாலம்பலம் வணக்கம்.
2: சரி, நான் முதல்ல கேட்டுறேன்.
3: குற்றாலம்பலம் வணக்கம்.
2: சரிங்க சார், முதல்லயே நான் கேட்டுறேன்.
3: நீங்க முதல்ல கேட்டீங்களா?
2: ஆமா.
3: அப்ப நான் மார்க் உங்களுக்கு கிடைக்கும்னா?
2: இல்ல, அப்படி இல்ல, ஒரு விடுகதை சின்ன. மூன்று கால் உள்ள அக்கா.
3: மூன்று கால் உள்ள அக்காவா?
2: ஆமா, மூன்று கால் உள்ள அக்கா. பாரம் பாரம் தாங்கி நெருப்பை சுமப்பாள்.
3: நெருப்பை சுமப்பாள். அடுப்பு? அடுப்பு.
2: வெரி குட், சூப்பர், அருமை.
3: குற்றாலம் ஆரம்பிக்கிறாப்ல, ஒரு அஞ்சு பாட்டு படிங்க.
2: குற்றால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா?
3: குத்தாலம்
2: குயிலே உட்கார்ந்து பேசலாமா?
3: அது வந்து குத்தாலம்.

0: குத்தால
1: அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா, குத்தால மலையிலே குளித்து வந்த தமிழிலே வட்டாத பேரழகே நீ ஆடுன பாத்து. குத்தாலத்தில் தண்ணி இல்லைன்னா வெறும் பாறை மட்டும்தான் பாட்டு படிக்கும். குத்தால காற்று வட்டாத ஊற்று என்னாலும் என் பாட்டு கச்சேரி கேட்டு கும்மாளம் போட்டு
0: இன்னும் ஒண்ணு இருக்கும்
1: எனக்கு ஒரு ரூல் ஐயா
0: நீங்களே வச்சுக்கோங்க சார் வெரி குட் நன்றி.
2: நம்ம வந்து இடையில வரதான் அவர் சொல்லும் போது வந்து ரெண்டாவது
3: வருது. சரி ஓகே, நம்ம ஒரு பாடல் கேட்டு வந்துருவானே. பாட்டு பேரை சொல்றதுக்கு பதிலாக அண்ணே அப்படின்னு உங்களை கூப்பிட வந்துட்டு. சரி ஓகே, நரசிம்மா திரைப்படத்தில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு நேர்களே. கல்பனா மற்றும் பிரதாப்பின் குரல்களில் பாடல்.

0: நேரம் 4:43 கேட்டுட்ருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 மற்றும் பண்பலை 102.6 பொதிகை தும்பி. நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற அடுத்த அன்பு நேயர், வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்கம்மா? புலி பத்மா, நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க? விடுகதை. ஓகே, ஈஸியா கேளுங்க.
1: சரி.
0: என்னது என்னது?

0: விரலே இல்லாத கை. நம்பிக்கை. எப்படி எப்படி
1: நான் எழுதுவது அது இல்ல.
0: சரி, அப்ப என்ன நினைச்சீங்க? க்ளூ கொடுங்க. நீங்க வந்து அது நல்லா சமைக்கிறவங்க கிட்ட கேட்டிருக்கணும், நல்லா சாப்பிடுறவங்க கிட்ட கேட்டா எப்படி தெரியும் சொல்லுங்க.
2: அவ வந்து நகரத்துல இருந்து வராமா, ஆனாலும் கொலக்கட்டை நல்லா
0: சாப்பிடுவான். இருக்கீங்களா பத்மமா? இருக்கீங்களா? சரி, ஓகே.
2: நீங்களுமா?
0: நான் கேட்டுமா? எண்ணெய் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மூணு பாட்டு சொல்லுங்க. எண்ணெய்
2: சொல்லுங்க.
0: நிறைய இருக்கு. என்னாச்சி? காக்க காக்க திரைப்படத்துல ஒரு பாட்டு இருக்கு. அதேதான், காக்க காக்க திரைப்படத்துல ஒரு பாட்டு இருக்கு. ஓகே, டைம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப நன்றி பத்மாமா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு, நன்றி. வணக்கம்.
3: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்கம்மா.
3: பேர் உடம்புல இருந்து செந்திலா பேசுறேன்.
0: செந்திலாவா பேரு?
2: உருவம் இல்லாத ஒருவன் உலகெங்கும் உலவி திரிவான், அவன் யார்?
0: டைமர் ஆன் பண்ணிடுவோம்.
2: ஆமா, உருவம் இல்லாத ஒருவன் உலகெங்கும் உலவி
3: திரிவான்.
2: வெரி குட். மார்க் ஒண்ணு உங்களுக்கு தான். நீ பூரா ரொம்ப சிம்பிள்.
0: சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. இந்தியன் திரைப்படத்துல இருந்து ஹரிஹரன் மற்றும் ஹரிணியின் குரல்களில் பாடல்.

0: ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழித வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: நேர்கள் என்ன
1: நீ நேர்கள்ட்ட பேச போற, நான் உன்கிட்ட பேச வந்தேன்.
0: சரி சொல்லுங்க.
1: நேர்கள்ட்ட நீ பேசுற
0: என்ன சொல்ல வந்தேன்?
1: அதாவது
0: பொதிகை தும்பி நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுன்னு சொல்ல வந்தேன். அது சொல்ல வந்தேன். நீங்க என்ன கூப்பிட்டீங்க? இல்லம்மா,
1: நிறைவா வந்து நான் உன்கிட்ட ஒரு மூணு கேள்வி கேக்கேன்.
0: கேளுங்க.
1: என்ன அதுக்கு தெரிஞ்சா பதில் சொல்லு. அதாவது ஒரு படத்தோட முன் பாதி சொல்லுவேன், நீ பின் பாதியே சொல்லும்.
0: சரி
1: சரியா? வேட்டிய
0: மடிச்சுக்கிட்டு
1: மணாளனே
0: மங்கையின் பாக்கியம்.
1: ஹாய் ஹாய் ஹாய் அதானே செல்தியா கணவனே
0: கண் கண்ட தெய்வம்.
1: சாபாஷ். ஏ அப்பா அருமையா சொல்லிட்டா
0: அப்பா.
1: ஆமா, இப்படியாவது ஒரு மூணு மார்க் உனக்கு கொடுப்போம்னு தான் கேட்டேன்.
0: சரி வேண்டாம், நான் அதை வச்சு என்னென்ன செய்ய போறோம். சரி இப்போ மார்க்லாம் சொல்லிடுவோமா? நேர்கள் வந்து மொத்தமா 11 மார்க் வாங்கியிருக்காங்க.
1: சரி,
0: நான் 2, நீங்க 3.
1: சரி இருக்கட்டும்.
0: ஓகே, ஒரு கைத்தள்ளி கொடுத்துருவோமா? நேர்லயே பொதிகை தும்பி நிகழ்ச்சியில இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தது நான் உங்கள் ஆஜி சந்தியா ஜெகன் மற்றும்
1: எல் சுப்பிரமணியன்.
0: நிறைவான பாடல் பம்பாய் திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களை தொடர்வது 5 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்பிரமணியன். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலம் கையகப்படுத்தும் பணிகளை நிர்வகிக்க ரயில் பூமி என்ற பிரத்யேக இணையதளம் தொடங்கப்படும் என மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக்ஸ் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் சாலை விபத்துகளை குறைக்க நகர்ப்புற வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு சாலை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழக மின்வாரியம் தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசின் உதவியுடன் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் ஜவுளி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குமாறு மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் நாளை முதல் இம்மாதம் 24ஆம் தேதி வரை பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட தனியார் தொழிற்சாலையை மீண்டும் திறப்பதற்கான வாய்ப்பு இல்லை என மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். பழனி கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை அதன் பின்புலம் தெரியாமல் தவறாக பதிவு செய்த சார் பதிவாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியின் போது மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு திட்டங்களை தவிக அரசும் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன்வரை 16.1 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 80 ரன் எடுத்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை விக்கெட் இழப்பின்றி 142 ரன் எடுத்துள்ளது. தில்லியில் வரும் 27ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டிக்கான லட்சினை இன்று வெளியிடப்பட்டது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இரலே நேரம் 5 மணி 3 நிமிடம் கேட்டுட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி படமும் பாடலும். நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்கள் ஆர்ஜி சந்தியா ஜெகன். இன்னைக்கு 2015 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் நம்ம பேச போகிறோம் நேர்களே. அந்த வகையில் முதல் திரைப்படமாக அநேகன் திரைப்படத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கே வி ஆனந்த். நடிகர் தனுஷ் கூட இவர் இணைந்த முதல் திரைப்படம் இதுதான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து 4 வெவ்வேறு காலகட்டங்களில் பல தோற்றங்களில் மாறுபட்ட குணாதிசயங்களை நடிச்சிருப்பார். இது வந்து ரசிகர்கள் பெரும் பாராட்டை அவருக்கு வாங்கி கொடுத்தது. இந்த படம் பார்த்தீங்கன்னா மறுபிறவி, காதல், ஆக்ஷன், த்ரில்லர்னு பல அம்சங்களை கொண்ட திரைப்படமாக உருவாக்கப்பட்டது தான் இந்த அநேகன். இந்த படத்தினுடைய நடிகை கதாநாயகி பார்த்தீங்கன்னா அமீரா தஸ்தூர். இவர் வந்து தமிழில் அறிமுகமான படமும் இது தான். தமிழில் வசனங்கள்லாம் சரியாக பேசுகிறதுக்காக இவருக்கு ரொம்ப சிறப்பாக தமிழ் பயிற்சியெலாம் கொடுத்துருக்காங்க. படத்தில் வந்து டங்கா மாரி ஊதாரி அப்படிங்கிற பாடல் வந்து வெளியான உடனே மிகப்பெரிய ஹிட் ஆனது. இந்த பாடல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு ஹிட்டான பாடலாக இருக்குது. படத்தினுடைய இசையமைப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ஜெயராஜ். தனுஷ் படத்துக்கு அவர் இணைந்தது இதுதான் முதல் தடவை. இந்த படம் பார்த்தீங்கன்னா படப்பிடிப்பு வந்து புதுச்சேரி, வியட்நாம், கம்போடியா, மலேசியா, மியான்மர்னு பல இடங்களில் நடந்திருக்கு. இரண்டாயிரத்தி 2015 வெளியான பல வெற்றி திரைப்படங்களில் அநேகன் படமும் ஒன்று.

நேர்களே கேட்டுட்ருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு 2015 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். அந்த வகையில் அடுத்த திரைப்படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னை அறிந்தால். இந்த படத்தினுடைய இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌதம் வசுதேவ் மேனன். இந்த படத்தில் வந்து அஜித் குமார், த்ரிஷா, அப்புறம் அனுஷ்கா இவங்க நடிச்சிருக்காங்க. கௌதம் அவர்கள் இயற்றிய, அதாவது அவர் இயக்கிய காவல்துறை மையப்படுத்திய படங்கள்னு பார்த்தீங்கன்னா காக்க காக்க, வேட்டையாடு விளையாடு மாதிரியான படங்களுக்கு பிறகு அவருடைய மூன்றாவது திரைப்படமாக இந்த என்னை அறிந்தால் திரைப்படம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் நடித்த சத்யதேவ் ஐபிஎஸ் கதாபாத்திரம் வந்து ரொம்ப பாராட்ட பெற்றது எல்லார் மத்தியிலையும். அப்புறம் வில்லன் விக்டர் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்த நடிகர் அருண் விஜய், அவருடைய நடிப்பு பார்த்தீங்கன்னா அவரது திரைப்பயணத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அவருக்கு அமைஞ்சது. இந்த படத்தின் இசையமைப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ஜெயராஜ். குழந்தை நட்சத்திரமாக நடித்த அனிகா சுரேந்திரன் வந்து எல்லார் மத்தியிலும் ஒரு மிகுந்த கவனத்தை பெற்றார் இந்த திரைப்படத்தின் மூலமாக.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்களை கேட்டுருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் 2015 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் அடுத்த திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்க மகன், தனுஷ் நடித்த திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா, ஒளிப்பதிவாளராக புகழ்பெற்ற ஆர் வேல்ராஜ் எழுதி இயக்கியிருக்காரு. விஐபி படத்திற்கு பிறகு இவர் இயக்கிய 2வது படம் இது. இந்த படத்தில் வந்து தனுஷ் வந்து ப்ரொடியூசராகவும் ஹீரோவாகவும் இருந்திருக்காரு. கதாநாயகி சமந்தா மற்றும் எமி ஜாக்சன் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் என்ன சொல்ல, அப்புறம் தங்க மகன், ஜோடி நிலவே, இந்த மாதிரி பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா தனுஷே பாடல் வரிகள்லாம் எழுதினாராங்க. இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்தர். படத்துக்கு ஆரம்பத்தில் வந்து விஐபி 2, டி கடை ராஜா, அப்புறம் தமிழ் மகன், இந்த மாதிரியான டைட்டில் தான் யோசிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தங்க மகன் அப்படிங்கிற பேர் வந்து தேர்வாயிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா குடும்ப பாசம், நேர்மை, அப்புறம் பணத்தால் ஏற்படக்கூடிய விளைவுகளை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு உணர்வு பூர்வமான திரைப்படம் தான் இந்த தங்கமகன்.

இந்திய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ரீமேக் திரைப்படங்களாக தான் இருக்கும். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா அவருடைய சொந்த திரைப்படம், இந்த தனி உருவம் அப்படிங்கிற திரைப்படம். படத்தில் ரவி மோகன் வந்து ரொம்ப நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரி மித்ரன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். அரவிந்த் சுவாமி வந்து சித்தார்த் அபிமன்யு அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். தமிழ் சினிமாவுடைய சிறந்த வில்லன் கதாபாத்திரமாக இன்றைக்கு வரைக்கும் இருக்குது இவருடைய கதாபாத்திரம். இசையமைப்பாளர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஹிப்ஹாப் தமிழ் ஆதி தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். இந்த திரைப்படம் வந்து தெலுங்கில் துருவா அப்படிங்கிற பேரில் ரீமேக் செஞ்சுருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா வில்லனாக அரவிந்த் சாமி தான் நடிச்சிருக்காங்க. நயன்தாரா நடித்த மகிமா கதாபாத்திரம் பார்த்திங்கன்னா கதையினுடைய முக்கிய திருப்பங்கள்லாம் ஒன்றா அமைஞ்சுது. இந்த படம் வந்து ஒரு விறுவிறுப்பான திரைக்கதை, அப்புறம் நாயகன் வில்லன் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ரொம்ப அறிவாக இருப்பாங்க, அவங்களுடைய மோதல் நல்லாயிருக்கும், அப்புறம் சமூக விழிப்புணர்வு கலந்த ஒரு கதையாக இருந்துச்சு இந்த தனி ஒருவன்.

நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு 2015 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் அடுத்த திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனி ஒருவன் திரைப்படத்தை இயக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா மோகன் ராஜா அவர்கள். அவர் இயக்கிய

நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில 2015 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். அடுத்த திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நண்பேண்டா. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் வந்து ஜெகதீஷ், அவருக்கு இதுதான் முதல் திரைப்படம். இந்த படத்தில் உதயநிதி, ஸ்டாலின், நயன்தாரா, சந்தானம் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. உதயநிதி மற்றும் சந்தானம் கூட்டணியில் வெளியான ஒரு மற்றொரு நகைச்சுவை திரைப்படம், அதாவது

படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருக்கல் ஒரு கண்ணாடி. அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சாங்க ரெண்டு பேரும். இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள். தமன்னா பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்தில் நடிச்சிருப்பாங்க. நகைச்சுவை மற்றும் காதல் கலந்த ஒரு குடும்ப பொழுதுபோக்கு திரைப்படமாக வெளியானது இந்த நண்பேண்டா திரைப்படம். சந்தானத்துடைய நகைச்சுவை வசனங்கள்லாம் படத்துக்கு பலம் சேர்த்துன்னு தான் சொல்லணும்.

நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் 2015 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்து என்ன திரைப்படம் பார்த்தீங்கன்னா நானும் ரவுடி தான். இந்த படத்தை வந்து விக்னேஷ் சிவன் எழுதி இயக்குனார். இந்த படத்தில் விஜய் சேதுபதி, நயன்தாரா, பார்த்திபன், ராதிகா, சரத்குமார்னு பலரும் நடிச்சிருக்காங்க. நகைச்சுவை, காதல் மற்றும் ஆக்ஷன் கலந்த படம் இது. ரசிகர்கள்ட்ட நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற திரைப்படம் தான் இந்த நானும் ரவுடி தான். படத்தினுடைய அத்தனை பாடல்களையும் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் அவர் தான் எழுதியிருக்காருங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பல காட்சிகளில் வசனங்கள் வந்து முன்கூட்டியே எழுதாமல் இருந்திருக்காங்க. அதனால் படப்பிடிப்பு தளத்திலே பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாக சில சீன்ஸ்லாம் வந்து அவங்களே உருவாக்கியிருக்காங்களாம், வசனங்கள்லாம் பேசியிருக்காங்களாம். காது கேளாத பெண்ணா காதம்பரி கதாபாத்திரத்தில் நடித்த நயன்தாரா வந்து அவங்க நடித்த விதம் வந்து ரசிகர்கள்ட்ட பெரும் ஈர்ப்பை ஏற்படுத்தியது. இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியினுடைய இயல்பான நடிப்பு, நயன்தாராவின் உணர்வுபூர்வமான கதாபாத்திரம், அனிருத்தின் இசை மற்றும் விக்னேஷ் சிவனுடைய தனித்துவமான திரைக்கதைன்னு இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்களால் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக தான் இருக்குது இந்த நானும் ரவுடி தான். அந்த திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கிறீர்களே, கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

நேர்லேயே ஒரு சூப்பரான பாடல் கேட்டு ரசித்தோம் நானும் ரவி தான் திரைப்படத்துல இருந்து. இன்றைக்கி படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 2015 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்த திரைப்படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாயும் புலி. இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து சுசீந்திரன். பாண்டிய நாடு திரைப்படத்துக்கு அப்புறமா விஷாலோடு இணைந்த திரைப்படம் தான் இந்த பாயும் புலி திரைப்படம். இந்த படத்தினுடைய கதாநாயகி யாருன்னு பார்த்தீங்கன்னா காஜல் அகர்வால். இந்த படத்தில் வந்து விஷால் ஜெயசீலன் அப்படிங்கிற காவல்துறை அதிகாரி கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்காக சுமார் ஒரு 10 கிலோ வரைக்கும் வெயிட் குறைச்சாராங்க. விஷாலுடைய அண்ணன் கதாபாத்திரத்தில் அந்த படத்தில் வந்து சமுத்திரக்கணி நடிச்சிருப்பார். சூரி, அனந்தராஜ், ஜெயபிரகாஷ், முரளிவர்மா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தில். நகைச்சுவையும் ஆக்ஷனும் கலந்த திரைப்படம் தான் இந்த பாயும் புலி.

நேரம் மாறுமணி நிகழ்ச்சி குறிப்புகள். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இனி வரவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7 மணிக்கு திரை இசை, 7:10 சேலம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி விஜயகுமார் அவர்கள், 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் 2026 தினசரி நிலவரம், 7:32 ஆசிய ஏஞ்சல், 8:05 குக்கு நேயர் உற்பப்படல்கள், 9:15 திரை இசை, 9:30 இலக்கியச்சாரல், சங்ககால திருவிழாக்கள், 10 மணிக்கு சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேயர்களின் விருப்பப்படல்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1590 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 நாளை 15/7/2026 புதன்கிழமை அன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க, உரை வழங்குபவர் முனைவர் ஏ ஷாஜிதா பேகம் அவர்கள், 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:50 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள், 7 மணி மற்றும் 7:15 வணக்கம் பரணி, 7 மணி வணக்கம் பரணியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி, வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள், 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். ஏழு 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள், 7:45 இன்றைய தினம், 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி, பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள், தொடர்ந்து திரைப்பட பாடல்கள், 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள், 8:30 இன்றைய குறுஞ்செய்தி, தொடர்ந்து திரைசை பாடல்கள், 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல், தொடர்ந்து திரைப்பட பாடல்கள், 9:02 ஆனந்த பூங்காற்று, இன்றைய இளைஞர்கள் வழிநடத்துதலுக்காக தேடுவது பெற்றோரையா மொபைல் போனையா, 10:02 மனம் விரும்புதே நேயர் உற்பப்படல்கள், முற்பகல் 11:02 மணித்திருநாடு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பிறந்த தினம், 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 மற்றும் 12:50 சிநேகிதியே, நீண்ட நாள் கழித்து உங்கள் தோழியை சந்தித்த அனுபவம். ஒரு மணிக்கு நலம்தானா, தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள், வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹரிஹர மகாதேவன் அவர்கள், 1:05 நலம்தானா நிகழ்ச்சியில் பாத வெடிப்பை குணமாக்கும் வீட்டு வைத்தியம், பிற்பகல் 2 மணிக்கு குக்கு நேயர் விருப்பப்படல்கள், 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதர நிகழ்ச்சி NCERT, மாலை 4:02 புதிகை தும்பி, 5:02 ஆலோசனை நேரம், 6:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:07 பக்தி மாலை, 6:50 சேவை செய்திகள், 7 மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் திரை இசை. ஏழு 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 தினசரி நிலவரம், 7:32 தொடர்ந்து அறிவியல் தகவல்களுடன் திரை இசை, 8:05 குக்கு நேயர் விருப்பப்படல்கள், 9 மணிக்கு இலக்கியச்சாரல், ஆற்றுப்படை தந்த ஆன்மீக பேரொளி, 10 மணிக்கு சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேயர்களின் விருப்பப்படல்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பு. நேரம் 6:11 நீங்கள் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி தான் பக்தி மாலை. நம்மை நாள்தோறும் காத்த இறைவனுக்கு நாம் நம் நன்றியை கூறும் நேரம் இது.

6:16 பக்தி மலையங்கள் சங்கிட்டிருக்கீங்க. நிலை பண்பலை 102.6. இருளை கடந்தவனுக்குதான் ஒளியின் அருமை தெரியும். தோல்விகளை கடந்தவனுக்குதான் வெற்றியின் உண்மையான மதிப்பு புரியும்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.
2: நேரம் 6:21 நேரில் இணைந்திருக்கிறீர்கள் பக்தி மலை நிகழ்ச்சியில் நிலைப்பண்பலை 102.6. உன்னை புண்படுத்தும் ஒவ்வொருவரும் உன் எதிரி அல்ல. அவர்களுக்குள் இருக்கும் அமைதியின்மையே அவர்களின் வார்த்தைகளாக வெளிப்படுகிறது. அதை பெரிதாக ஒருபோதும் எடுத்துக்கொள்ளாதே. நீ அமைதியாகவே இரு.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேயர்களே, இனி கேட்கலாம் மாநில செய்திகள். இன்னும் சில நொடிகளில்
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறை சீர்திருத்தங்களை ஊக்குவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் ஜவுளி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குமாறு மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் பணியிட மாறுதல் கோரி நாளை முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தாவேக அரசின் முறையற்ற நிர்வாகத்தால் விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறை சீர்திருத்தங்களை ஊக்குவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலம் கையகப்படுத்தும் பணிகளை நிர்வகிக்க ரயில் பூமி என்ற பிரத்யேக இணையதளம் தொடங்கப்படும் என்று கூறினார். சரக்கு ரயில் பெட்டகங்களில் உரங்கள் கொண்டு செல்ல அனுமதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் அனல்மின் நிலையங்களில் வெளியேற்றப்படும் நிலக்கரி சாம்பல் ரயில் சரக்கு பெட்டகங்களில் கொண்டு செல்லப்படுவதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாது என்று அவர் தெரிவித்தார். தொழில் நிறுவனங்களின் தேவைக்கு ஏற்ப சரக்கு ரயில் பெட்டிகளின் வடிவமைப்பில் மாற்றம் கொண்டுவரப்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மத்திய அரசின் உதவியுடன் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் ஜவுளி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குமாறு மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங்கை அமைச்சர் நேரில் சந்தித்து தமிழகத்தின் கோரிக்கைகள் அடங்கிய கடிதத்தை அளித்துள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் பிரத்யேக விசைத்தறி பூங்கா, காஞ்சிபுரத்தில் பட்டு ஏற்றுமதி வர்த்தக மையம், ஆரணி கைத்தறியப்பட்டு பூங்கா இரண்டாவது கட்ட பணிகள் ஆகியவற்றுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி பொருட்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், ஜரிகைக்கு 15 விழுக்காடு மானியம் வழங்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரோடு, நாமக்கல் மற்றும் கரூர் பகுதிகளில் நவீன பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைப்பதற்கு நிதியுதவி வழங்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜவுளி ஏற்றுமதியை அதிகரிக்க அரசு மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள நிதியுதவி வழங்குமாறும் மத்திய அரசிடம் திரு விஜய் பாலாஜி கேட்டுக் கொண்டுள்ளார். பழனி கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை அதன் பின்புலம் தெரியாமல் தவறாக பதிவு செய்த சார் பதிவாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று மாநில பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷுடன் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பழனி விவகாரத்தில் தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாக கூறினார். கோவில் நிலத்தை மாநில அரசு எக்காரணம் கொண்டும் யாருக்கும் விட்டுக் கொடுக்காது என்றும் திரு ரமேஷ்

0: உறுதிபட தெரிவித்தார். பழனி கோவில் நிலம் தனியாருக்கு வழங்கப்பட்டதில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவில் நிலங்களை தனிநபர்களின் சொத்தாக மாற்ற முடியாது என உச்சநீதிமன்றம் பலமுறை தீர்ப்பளித்திருந்தது என்று குறிப்பிட்டுள்ள அவர், பழனி அடிவாரத்தில் 50 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் இம்மாதம் 6ஆம் தேதி தனியாருக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தாவேக ஆட்சியில் லஞ்சம் இல்லை என முதலமைச்சர் திரு விஜய் கூறுவது ஏற்றுக்கொள்ளும் வகையில் இல்லை என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் கடுமையான மின்வெட்டு நிலவுவதாக கூறியுள்ள அவர், திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் 7 மணி நேரத்திற்கும் மேல் மின்சாரம் தடைபடுவதாகவும் கூறினார். கர்நாடக அரசு மேகதாது அணை திட்டத்தை விரைவுபடுத்தி வரும் நிலையில் காவிரி நீரை பெறுவதில் தமிழகத்திற்கான உரிமையை நிலைநாட்டுவதற்கு தாவேக அரசு உரிய அழுத்தம் கொடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மேட்டூர் அணை இவ்வாண்டு ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படாததால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் சாகுபடி பணிகளை மேற்கொள்ள இயலாமல் தவிப்பதாக கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த மாநில அரசு தவறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் நிதியுதவியில் செயல்படும் பல திட்டங்களுக்கு மாநில அரசு பெயர் மாற்றம் செய்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். தாவேக அரசின் முறையற்ற நிர்வாகத்தால் விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி பிரச்சினையில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி காவிரி ஆற்றில் எந்த ஒரு கட்டுமானத்தையும் மேற்கொள்ளக்கூடாது என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதை மாநில அரசு முறையாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று கூறினார். தமிழகம் உள்ளிட்ட காவிரி பாசன மாநிலங்கள் பாதிக்காத வகையில் கிடைத்துள்ள இந்த தீர்ப்பை உறுதி செய்யும் வகையில் மேகதாதுவின் குறுக்கே அணை கட்டும் கர்நாடகத்தின் முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். தாவேக அரசு காவிரி நடுவர் மன்றத்தின் மூலம் தீர்வு காணப்படும் என்று கூறியிருப்பது டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு அச்சத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் நாளை முதல் இம்மாதம் 24ஆம் தேதி வரை பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கல்லூரி கல்வி இயக்ககம் அனைத்து மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்ககங்களில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் இவ்வாண்டு பணியிட மாறுதலுக்காக விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறியுள்ளார். பணியிட மாறுதலுக்கான விண்ணப்பங்களை non-teaching.dce.transfer.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் என்றும் கல்லூரி கல்வி இயக்கக ஆணையர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியின்போது மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பணி திட்டங்களை தாவேக அரசும் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழக வரலாற்றையும் பண்பாட்டையும் குறைத்து கூறியும் வரலாற்றை திரித்தும் கூறப்படும் வாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தமிழர் தொன்மையின் தடங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ் தொன்மையின் உண்மை சான்றுகளோடு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் கீழடி பொருணை அகழாய்வுகளைப் போன்று இன்னும் மறைந்திருக்கும் பலவற்றை வெளிக்கொண்டு வந்து புதிய வரலாறு படைத்திட வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களில் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் வரும் ஜூலை 16ஆம் தேதி வரை மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும். மேலும் ஜூலை 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5

0: நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும்.
1: மாவட்டச் செய்திகள். மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புனரமைப்பு மற்றும் நவீன மேம்பாட்டுப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று நேரில் பார்வையிட்டார். பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான பணிகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியினை ஆட்சியர் திருமதி சரண்யா அரி இன்று தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டம் எலிச்சிப்பாளையம் பகுதிகளில் சுமார் 11 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பண்ணாரி அம்மன் கோவில் ஆனி அமாவாசை தினத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் இன்று நடைபெற்றன. சென்னை சிந்தாதிரைப்பேட்டையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள கிடங்கினை பார்வையிட்டு அதன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையத்தின் செயலாளர் திரு சஞ்சீவ்குமார் பிரசாத் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன்வரை 38 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 190 ரன் எடுத்துள்ளது. பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 424 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறை சீர்திருத்தங்களை ஊக்குவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் ஜவுளி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குமாறு மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் பணியிடம் மாறுதல் கோரி நாளை முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தாவேக அரசின் முறையற்ற நிர்வாகத்தால் விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் 6:40 நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்திமலை நிகழ்ச்சியில். நெல்லை பண்பலை 102.6. சில கதவுகள் நமக்காக மூடப்படுவது ஒரு வகையில் நல்லதுதான். நமக்கான பாதை அதுவல்ல என்பதை காலம் நமக்கு உணர்த்தும் ஒரு மெல்லிய எச்சரிக்கை அது.

விட்டுக்கொடுங்கள் அல்லது விட்டுவிடுங்கள், அப்போதுதான் நிம்மதி நிலைக்கும். நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில் பக்தி மாலை நிகழ்ச்சியில்.

நேரம் 6:50 நேரில் இணைந்திருக்கிறீர்கள் பக்திமாலை நிகழ்ச்சியில். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில். முயற்சிகள் ஒருபோதும் பயனற்று போவதில்லை. சிலருக்கு நினைத்த பலன், பலருக்கு நிலைத்த பலன்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: விமர்சனங்கள் முன் வீழ்ந்து விடாதே. விடாமுயற்சி மட்டுமே உன் பெயரை மண்ணில் விதைக்கும் விதையாயிருக்கும் என்பதை மறந்து விடாதே. நேயர்கள், இணைந்துள்ளீர்கள் பக்திமாலை நிகழ்ச்சியில்.

நேயர்களே, நிறைவு பெற்றது பக்தி மாலை. இனி தொடர்வது திரை இசை இன்னும் சில நொடிகளில். நேரம் 7 மணி, நேரில் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில் திரை இசை நிகழ்ச்சியில் முதல் பாடல் வல்லரசு திரைப்படத்திலிருந்து. தேவா இசையில் வைரமுத்து, வரிகளில் SB பாலசுப்ரமணியம், S. ஜானகி, குரல்களில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தவசி திரைப்படத்திலிருந்து, வித்யாசாகர் இசையில் பழனி பாரதி வரிகளில், சங்கர் மகாதேவன், சித்ரா சிவராமன் குரல்களில்.

0: நேயர்களே, இனி கேட்கலாம் சேலம் மாவட்ட செய்திகள். இன்னும் சில நொடிகளில்
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது சேலம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி விஜயகுமார்.
2: நபார்டு வங்கியின் சார்பில் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகேயுள்ள வெள்ளாண்டி வலசு பகுதியில் விவசாயிகளின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை விற்பனை செய்ய இயற்கை அங்காடி அமைக்கப்பட்டுள்ளது. இயற்கை அங்காடியினை நபார்டு வங்கியின் சென்னை மண்டல பொது மேலாளர் ஹரிகிருஷ்ணராஜ் திறந்து வைத்தார்.
3: மதிப்பு கூட்டுதலுக்கு நம்ம ப்ராசஸ் இங்கே என்னென்ன வசதிகள் தேவைப்படுதோ அதை செஞ்சு கொடுக்குறோம். கடன் உதவி கொடுக்குறோம். நபார்டோட சப்சிடரின்னு சொல்லுவோம், நாப்கிசன் வச்சுருக்கோம். அதன் மூலமாக இப்போ இவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கோ பேங்க் அணுகிறதுக்கோ நிறைய சிக்கல்கள் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ எங்களுடைய துணை நிறுவனங்கள் மூலமாக நாங்கள் வந்து நிதி உதவி கொடுக்குறப்போ அவங்க அதை முழுமையாக எடுத்து செய்கிறாங்க. அவங்களுக்கு கேட்ட நேரத்தில் பணம் கிடைக்கிது. அதை வந்து மதிப்பு கூட்டி நல்ல விலைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுது.
2: வருவாய் உயர்ந்து வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர்.
4: நாங்கள் வந்து முருங்கை சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து காய் வந்து மார்க்கெட்டுக்கு கொடுக்கும் போது வந்து ரேட் கம்மியா போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி முருங்கை பொடியா கொடுக்கும் போது நமக்கு ஒரே ரேட்டு ஃபிக்ஸடா போயிட்டு இருக்கு.
2: சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் உள்ள இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் மகளிருக்கு சித்திர தையல் மற்றும் துணி ஓவிய பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய அளவிலான ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநர் பிரசாந்த் பயிற்சி முடித்த மகளிருக்கு சான்றிதழ் வழங்கினார். சணல் பைகள் தயாரிப்பு பயிற்சி பெற்றதன் வாயிலாக சொந்தமாக தொழில் தொடங்கி வருமானம் ஈட்டுவதாக கூறுகிறார் பயனாளி நஸ்ரத்.
5: என்னோட தொழில் வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறேன். வந்து ஒரு மாத வருமானம்னு பார்த்தீங்கன்னா 40 ஒரு 60,000 வரையும் மாத வருமானம் சம்பாதிக்கிறேன். அண்டு டேர்ன் ஓவர்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு மேலே பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
2: ஏற்காடு மலைப்பகுதியை சேர்ந்த செங்கலத்துப்பாடி, குண்டூர் மற்றும் தெப்பக்காடு கிராமங்களில் வசிக்கும் பழங்குடியின மக்களின் நீண்ட நாள் கனவான விமான பயணத்தை மத்திய அரசின் உதான் திட்டம் நனவாக்கியுள்ளது. யூனிட்டி ஆஃப் யூத் ஃபவுண்டேஷன் எனும் தன்னார்வ அமைப்பு ஏற்காடு மலைவாழ் மக்கள் 25 பேரை சேலத்திலிருந்து பெங்களூருக்கு விமானத்தில் அழைத்து சென்றது நிகழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருந்தது. மலைவாழ் மக்களின் வாழ்வியலை வனப்பகுதியிலிருந்து மாநகரங்களுடன் இணைத்துள்ளதாக கூறுகிறார் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் விஜய்.
6: நம்ம மலையிலிருந்து வானம் வரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானத்துல அண்ணாந்து மட்டுமே பார்க்கக்கூடிய மட்டும்தான் முடியும்னு சொன்னாங்க. எங்களால அங்கெல்லாம் போக முடியுமான்னு ஒரு கேள்வி எழுப்பினாங்க. யார் சொன்னா போக முடியாது, நம்ம நினைச்சா முடியும்னு சொல்லி அவங்களை எல்லாரையும் இன்னைக்கு ஃபிளைட்ல சேலத்துல இருந்து பெங்களூர் வரையும் கூட்டு போறோம். இவங்களுக்கு ஃபிளைட் மட்டும் இல்ல, அங்க போய் தங்குற வசதியா இருக்கட்டும், அங்க பெரிய பெரிய மால்ஸ் பாக்குறதா இருக்கட்டும், அங்க இருக்க பீப்புளை விசிட் பண்றதா இருக்கட்டும், சிட்டி அதாவது ஒரு கிராமப்புறத்துல இருந்து சிட்டிக்குள்ள எப்படி அவங்க என்டர் ஆக போறாங்க, அதோட லைஃப் எப்படி கத்துக்க போறாங்க, வெளி உலகத்தை தெரிஞ்சுக்க போறாங்க, ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருக்காங்க எங்களோட. இதுல 3 கிராமங்கள் இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்திருக்கோம். செங்கலத்தப்பாடி, குண்டூர், தெப்பக்காடு கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க.
2: சேலம் ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்வே தொடர்பான பணிகளில் சிறப்பாக திறமையை வெளிப்படுத்தியவர்களுக்கு ரயில் சேவா புரஸ்கார் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. வணிக பிரிவு, மின்னியல் மற்றும் பராமரிப்பு பிரிவுகளைச் சேர்ந்தவர்களுக்கான விருதுகளை சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் பன்னாலால் வழங்கினார். இதில் கடந்த 2025 ஆண்டு ஒடிசா மாநில பயணத்தின் போது தீவிர போக்குவரத்து மிகுந்த வழித்தடத்தில்

0: பழுதடைந்த ரயில் என்ஜினை அங்கேயே தங்கியிருந்து பழுதை சரி செய்த இளநிலை பொறியாளர் அர்ஜுன், சவால் நிறைந்த பகுதியில் 670 மீட்டர் தூரத்திற்கு ரயில் நடைமேடையை உருவாக்கிய முதுநிலை பொறியாளர் சிவப்பிரியா, மங்களூர் முதல் ஈரோடு வரை கடந்த 33 வருடங்களாக சிறப்பாக பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர் சாவித்ரி உள்ளிட்ட 27 சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. சேலம் கண்ணங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த ராஜாஸ்தபதி கடந்த 51 ஆண்டுகளுக்கு மேலாக உலோகங்களால் ஆன கடவுள் சிலைகளை இயந்திரங்களின்றி கை வேலைப்பாடுகளால் உருவாக்கி வருகிறார். இவரது சிற்பக்கலைத்திறனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாகவும் சிற்பக்கலையை அங்கீகரிக்கும் விதமாகவும் மத்திய அரசு ராஜாஸ்தபதிக்கு பத்மஸ்ரீ விருதினை வழங்கியுள்ளது. சேலம் மாவட்டத்தின் கடைக்கோடி கிராமமான கண்ணங்குறிச்சியைச் சேர்ந்த சிற்பி ராஜாஸ்தபதிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பத்மஸ்ரீ விருதினை வழங்கினார்.
1: இந்த பத்மஸ்ரீ விருதானது சாதாரண ஒரு கிராமத்தில் சாமானியனாக பிறந்த என்னுடைய சிறப்பு அம்சங்களை கண்டறிஞ்சு மத்திய அரசாங்கம் இதற்கு இந்தியாவினுடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவப்படுத்தியிருப்பது மத்திய அரசுக்கும் நமது தேசத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கும் தேர்வு குழுவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன்.
2: இதுவரை நீங்கள் கேட்டது சேலம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி விஜயகுமார். சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
3: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இளைஞர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை இந்தியா ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாட்டில் நடப்பு நிதியாண்டில் 773,000 கோடி ரூபாய் நேரடி வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை

0: வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாட்டில் நடப்பு நிதியாண்டில் 773,000 கோடி ரூபாய் நேரடி வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ஹரியானா, ஆந்திரப்பிரதேச மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேலும் 10 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசிய போர்ச்சூழலில் நிலவி வரும் மாற்றங்களை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், ஒட்டுமொத்த உலகின் பொருளாதார மற்றும் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் சரக்கு கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பாகவும் எவ்வித தடையும் இன்றி நடைபெற வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். புதுதில்லியில் உள்ள ஈரான் நாட்டின் துணை தூதர் திரு முகமது ஜாவித் உசைனி வரவழைக்கப்பட்டு ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எண்ணெய் கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு இந்திய மாலுமி உயிரிழந்ததற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டதாக கூறினார். இந்த சம்பவத்தில் பல இந்திய மாலுமிகள் உட்பட உக்ரைன் உள்ளிட்ட நாடுகளின் மாலுமிகளும் காயமடைந்ததாக அவர் தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் உடனடியாக சமரச பேச்சுவார்த்தைகளை நடத்தி தீர்வு காண வேண்டும் என இந்தியாவின் சார்பில் ஈரான் துணை தூதரிடம் வலியுறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு எமிரேட் சார்பில் தெரிவிக்கப்பட்ட கண்டனத்தையும் ஈரான் துணை தூதரிடம் இந்தியா வலியுறுத்தியதாக திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். இந்தியா பிரிட்டன் இடையிலான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவின் வர்த்தக பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல் என வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஒப்பந்தம் 2 பெரிய நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால பொருளாதார ஒத்துழைப்புக்கு வழிவகுத்துள்ளதாக குறிப்பிட்டார். நாளை முதல் செயல்பாட்டுக்கு வரும் இந்த ஒப்பந்தம் இருதரப்பு வர்த்தகம் முதலீடுகளில் ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார். இந்தியாவின் ஒட்டுமொத்த வர்த்தக நடவடிக்கைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இது அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வர்த்தகத்துக்கான பல வரிகள் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு சில வர்த்தக நடவடிக்கைகளுக்கு முற்றிலுமாக வரி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். இந்தியாவின் பால் வளம், வேளாண்மை போன்ற வர்த்தகத்திற்கும் இந்திய பொருட்கள் மற்றும் சேவைகள் பிரிட்டனுக்கு செல்ல வழி ஏற்படுத்தி தந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மின்னணு வர்த்தகம், அரசு கொள்முதல், புதுமை திட்டங்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள், தொழிலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பு விரிவுபடுத்தப்படும் என்றும் திரு ராஜேஷ் அகர்வால் தெரிவித்தார். இளைஞர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஆக்கப்பூர்வமான பலன்களை அளிக்கும் என மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் தொழிற்சங்கங்கள் மாநாட்டில் பேசிய அவர், இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார். இளைஞர்களின் ஆக்கத்திறனை மேம்படுத்தும் வகையில் ஸ்கில் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டு சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இது மட்டுமன்றி ரோபோட்டிக்ஸ் உள்ளிட்ட தொழில்நுட்பங்களிலும் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் உருவாக்கி தரப்படுவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் வானிலை மற்றும் மண் சார்ந்த வேளாண் மேம்பாட்டுக்கான செயல் திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநில தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், மாநிலத்தில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகங்கள் வேளாண் ஆராய்ச்சி மையங்களுடன் இணைந்து மாநில அரசு இத்திட்டத்தை செயல்படுத்தும் என குறிப்பிட்டார். உருளைக்கிழங்கு மற்றும் சணல் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையங்கள் மால்டா உள்ளிட்ட 4 இடங்களில் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு மின்னணு அடையாள அட்டைகள் வழங்க மாநில அரசு மேற்கொண்டுள்ள திட்டத்தை தாம் வரவேற்பதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்

0: சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நாட்டில் நடப்பு நிதியாண்டில் 773,000 கோடி ரூபாய் நேரடி வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் இருந்ததை விட 16.11% கூடுதல் என்றும் கூறப்பட்டுள்ளது. கார்ப்பரேட் வரி மூலம் 335,000 கோடி ரூபாயும் இதர வரிகள் மூலம் 411,000 கோடி ரூபாயும் பெறப்பட்டுள்ளது. 122,000 கோடி ரூபாய்க்கு மேல் கூடுதலாக செலுத்தப்பட்ட வரிகள் திரும்ப வழங்கப்பட்டுள்ளதாகவும் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ஹரியானா மற்றும் ஆந்திரப்பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேலும் 10 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. இது தொடர்பாக ஆணையம் வெளியிட்டுள்ள புதிய அட்டவணையில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இம்மாதம் 24ஆம் தேதி வரை நேரடியாக வீடுகளுக்கு சென்று விவரங்களை சரிபார்ப்பார்கள் என கூறப்பட்டுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியல் இம்மாதம் 31ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான கோரிக்கைகளை உரிய படிவத்தில் இம்மாதம் 31ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை அளிக்கலாம் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சேலத்தில் மக்கள் பயன்பெறும் வகையில் ஆதார் சேவை மையம் திறக்கப்பட்டுள்ளது. இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் கீழ் இந்த மையம் வாரத்தின் 7 நாட்களும் செயல்படும். சேலத்தில் திறக்கப்பட்டுள்ள ஆதார் சேவை மையத்தின் மூலம் ஒரே நேரத்தில் 8 பேர் தங்களுடைய ஆதார் விவரங்களை புதுப்பித்துக் கொள்ள முடியும் என அதன் மேலாளர் திரு மாதவன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இது டைரக்டா ஆதார் மூலமே நடத்தப்படக்கூடிய ஒரு சேவை மையம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 400 பேரை நம்ம சர்வீஸ் கொடுக்க முடியும். 400 பேருக்கு மேலேயே நம்ம சர்வீஸ் கொடுக்க முடியும். இந்த சர்வீஸ் கொடுக்கறதுக்காக பாத்தீங்கன்னா இங்க 8 ஆபரேட்டர்ஸ் இருப்பாங்க. ஒரே நேரத்துல 8 பயனாளிகளுக்கு நம்ம இங்க சர்வீஸ் கொடுக்குற அளவுக்கு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இல்லாத ஸ்பெஷலா நமக்கு யூஐடிஐ மேனேஜர் டைரக்டா அங்கிருந்து அப்பாயின் பண்ணிருக்காங்க. அவர் வந்து நமக்கு கிரீவன்சஸ் எல்லாம் அவர் எடுத்து கொடுப்பாரு.
1: நாட்டிலேயே முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் கர்நாடகாவில் அமைக்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் கூகுள் கனெக்ட் இந்தியா நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான ஆராய்ச்சியை மேம்படுத்த அதற்கான முனையம் அமைக்கப்படும் என தெரிவித்தார். இந்தியா மாலத்தீவு இடையிலான இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரிப்பதற்கான இருதரப்பு தாராள வர்த்தக ஒப்பந்தத்துக்கான முதல் சுற்று பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்றுள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காணொலி வாயிலாக இதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. மாலத்தீவின் முக்கிய வர்த்தக நாடாக இந்தியா விளங்குகிறது என்றும் கடந்த நிதியாண்டில் 771 மில்லியன் டாலர் அளவுக்கு இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் நடைபெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. தில்லியில் வரும் 27ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டிக்கான லட்சினை இன்று வெளியிடப்பட்டது. புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் இதனை வெளியிட்டு பேசிய தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, விளையாட்டு வடிவமைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்டநேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. கலையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 424 ரன் எடுத்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 259 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து 47.5 ஓவரில் 158 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இளைஞர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை இந்தியா ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாட்டில் நடப்பு நிதியாண்டில் 773,000 கோடி ரூபாய் நேரடி வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ஹரியானா ஆந்திரப்பிரதேச மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேலும் 10 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்டநேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேலம் 7:25 நேரில் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில். தொடர்வது நம்மை சுற்றி. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதியுதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின்

கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் சீக்கோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டுக்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரப்பி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சனைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சனைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000-க்கும் மேற்பட்ட முன்களம் பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர். இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண் 1800-425-0111. சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண் 9498-34-5350. முன்னாள் படைவீரர் மற்றும் சார்ந்தோர்களுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மற்றும் தொழில் முனைவோர் கருத்தரங்கு கூட்டம் 22/7/2026 அன்று மாலை 4:30 மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் நடைபெற உள்ளது. எனவே திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவரை சார்ந்தோர்கள் தங்களது நீண்ட நாள் கோரிக்கைகளை உரிய விண்ணப்பங்களாக 2 பிரதிகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் நேரில் சமர்ப்பித்து பயன்பெறுமாறும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் ஐஏஎஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள உழவர் பாதுகாப்பு திட்ட அடையாள அட்டையுடையோர்கள் அவர் தம் சார்பு உறுப்பினர்களின் திருமண உதவித்தொகை, 2026-27 கல்வியாண்டுக்கான கல்வி உதவித்தொகை மற்றும் மூல உறுப்பினர்களுக்கான விபத்து நிவாரணத் தொகை, மூல உறுப்பினர்களின் இறப்பிற்கான ஈமச்சடங்கு மற்றும் இயற்கை மரண உதவித்தொகை விண்ணப்பங்கள் பெறுவதற்கான முகாம் திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, மானூர், நாங்குநேரி, ராதாபுரம், சேரன்மகாதேவி, அம்பாசமுத்திரம் மற்றும் திசையன்விளை வட்டத்தில் உள்ள அனைத்து குறுவட்ட வருவாய் ஆய்வாளர்களின் குடியிருப்பில் வைத்து 28/7/2026 அன்று காலை 11 முதல் பிற்பகல் 2 வரையிலும் நடைபெற உள்ளது. இம்முகாமினை உழவர் பாதுகாப்பு திட்ட அடையாள அட்டை வைத்திருப்போர் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் ஐஏஎஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். மக்களை நாடி மக்கள் குறைகளை கேட்டு உடனுக்குடன் தீர்வுகாண அரசு இயந்திரம் களத்திற்கே வந்து செயலாற்றும் வகையில் அரசு அறிவித்துள்ள உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின்படி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாவட்ட அளவிலான அலுவலர்களுடன் திருச்செந்தூர் வட்டத்தில் 15/7/2026 அன்று தங்கி முகாமிட்டு திருச்செந்தூர் வட்டத்தில் உள்ள அனைத்து துறை அலுவலகங்கள் மற்றும் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளார்கள். அன்றைய தினம் மதியம் 2:30 முதல் 4:30 மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை திருச்செந்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பெற்றுக்கொள்வார். அதன் பின் மாலை 4:30 முதல் மாலை 6 வரை அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தி முற்பகலில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட களப்பயணங்கள், அலுவலக ஆய்வுகள் குறித்து கேட்டறிவார்கள். மீண்டும் நகர்ப்புறம், கிராம ஊராட்சிகள் பகுதிகளுக்கு சென்று பல்வேறு அரசு துறைகளின் சேவை வழங்குதல் திட்ட செயல்பாடுகள் குறித்து மதிப்பாய்வு செய்ய உள்ளார்கள். மேலும் மறுநாளான 16/7/2026 அன்று அதிகாலை அடிப்படை வசதிகளான குடிநீர், சுகாதாரம், தூய்மை, போக்குவரத்து, மாண்புமிகு முதல்வர் காலை உணவு திட்டம் போன்றவற்றை ஆய்வு செய்ய உள்ளனர். மக்கள் இருப்பிடம் தேடி சேவை அளிக்கும் வகையிலும் கள ஆய்வின் போது கண்டறியப்பட்ட அவ்வட்ட மக்களின் தேவைகள் குறித்த முன்மொழிவுகளை அரசுக்கு அனுப்பி வைத்திடும் வகையிலும் உருவாக்கம் செய்யப்பட்டுள்ள உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் முகாமின் போது பொதுமக்கள் தங்கள் வாழ்விட முன்னேற்றத்திற்கு தேவையான கருத்துக்களையும் கோரிக்கை மனுக்களையும் வழங்கிடலாம் என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது என மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நேர்களே, இனி கேட்கலாம் ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 தினசரி நிலவரம் இன்னும் சில நொடிகளில்.

7:37 ஆசைஞ்சல்கள் சங்கம் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. டவுன் மேலகிரக வீதியிலேருந்து கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்துசாமி அவங்களாம் கேட்டிருக்கிறாங்க. சிவகாமியின் செல்வன் படத்துலேருந்து இனியவளே அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

0: சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும், கட்டு கட்டு பேசு என் துன்பம் எல்லாம் தீரும்.
1: கண்ணே உன் கைப்பட்டா

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: ஏழு மணி 46 நிமிடத்துல ஆசிரியர்கள் கேட்டு இருக்கிறீங்க நெல்லை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில். அடுத்ததாக பாடல் கிட்டு இருக்கிறாங்க, வண்டியூர் செம்மன் சாலை, சக்தி ஜனார்தனன், ஸ்ரீதேவி குமரன், உபேந்திரன், ஸ்ரீதேவி, அஸ்ரீத், பவர்ஷியா இவங்களாம் வந்து கேட்டிருக்கிறாங்க. ரெட்டைவாழ் குருவி படத்துலேருந்து ராஜராஜ சோழன் அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

ஆசியஞ்சல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. மஞ்சள் நீர் காயல், சிங்காரவேல், சுரேஷ் முருகன், மம்சாபுரம், மீனா, குலையன், கரிசல், சந்திரபோஸ், சுஜன் இவங்களாம் கேட்டிருக்கிறாங்க. நந்தா படத்துலேருந்து முன்பணியாக அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

0: 7:57 ஆசிய அஞ்சல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, திருமழிசை, மணிவண்ணன், சங்கராபுரம், பொன் சீனிவாசமூர்த்தி, சாத்தான்குளம், எம்எஸ் மயில் இவங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. புதிய பூமி படத்துலேருந்து விழியே விழியே அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.
1: விழியே

0: நேர்களை நிறைவு பெற்றது ஆசியஞ்சல். இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி அறிக்கை இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறை சீர்திருத்தங்களை ஊக்குவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலம் கையகப்படுத்தும் பணிகளை நிர்வகிக்க ரயில் பூமி என்ற பிரத்யேக இணையதளம் தொடங்கப்படும் என்று கூறினார். சரக்கு ரயில் பெட்டகங்களில் உரங்கள் கொண்டு செல்ல அனுமதிக்க

0: செய்யப்படும் என்று அவர் கூறினார். மேலும் அனல் மின் நிலையங்களில் வெளியேற்றப்படும் நிலக்கரி சாம்பல் ரயில் சரக்கு பெட்டகங்களில் கொண்டு செல்லப்படுவதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாது என்று அவர் தெரிவித்தார். தொழில் நிறுவனங்களின் தேவைக்கேற்ப சரக்கு ரயில் பெட்டிகளின் வடிவமைப்பில் மாற்றம் கொண்டுவரப்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மத்திய அரசின் உதவியுடன் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் ஜவுளி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குமாறு மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங்கை அமைச்சர் நேரில் சந்தித்து தமிழகத்தின் கோரிக்கைகள் அடங்கிய கடிதத்தை அளித்துள்ளார். ஏரோடு மாவட்டத்தில் பிரத்யேக விசைத்தறி பூங்கா, காஞ்சிபுரத்தில் பட்டு ஏற்றுமதி வர்த்தக மையம், ஆரணி கைத்தறி பட்டு பூங்கா இரண்டாவது கட்ட பணிகள் ஆகியவற்றுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி பொருட்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் ஜரிகைக்கு 15 விழுக்காடு மானியம் வழங்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஏரோடு, நாமக்கல் மற்றும் கரூர் பகுதிகளில் நவீன பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைப்பதற்கு நிதி உதவி வழங்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜவுளி ஏற்றுமதியை அதிகரிக்க அரசு மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள நிதியுதவி வழங்குமாறும் மத்திய அரசிடம் திரு விஜய் பாலாஜி கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் நாளை முதல் இம்மாதம் 24 தேதி வரை பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கல்லூரி கல்வி இயக்ககம் அனைத்து மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்ககங்களில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் இவ்வாண்டு பணியிட மாறுதலுக்காக விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறியுள்ளார். பணியிட மாறுதலுக்கான விண்ணப்பங்களை nonteaching.dcetransfer.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் என்றும் கல்லூரி கல்வி இயக்கக ஆணையர் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே உள்ள இரட்டைக்குளம் கால்வாய் திட்டத்தை விரைவில் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வி கே ராஜு தெரிவித்துள்ளார். 64 ஆண்டுகால பழமை வாய்ந்த இந்த கால்வாய் திட்டத்தை இன்று நேரில் ஆய்வு செய்த பின் பேசிய அவர், சுமார் 72 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறை மூலம் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறினார். இந்த ஆய்வில் மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அம்மோனியா வாயு கசிவு ஏற்பட்ட தனியார் தொழிற்சாலையை மீண்டும் திறப்பதற்கான வாய்ப்பில்லை என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்த பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் நல சட்டப்படி உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று கூறினார். இதுபோன்ற நிகழ்வுகள் மாநிலத்தில் வேறு எங்கும் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் தனி குழு அமைக்கப்பட்டு தொழிற்சாலைகளின் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்தார். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியின் போது மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பணி திட்டங்களை தாவைக்க அரசும் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழக வரலாற்றையும் பண்பாட்டையும் குறைத்து கூறியும் வரலாற்றை திரித்துக் கூறப்படும் வாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தமிழர் தொன்மையின் தடங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ் தொன்மையின் உண்மை சான்றுகளோடு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் கீழடி பொருணை அகழாய்வுகளை போன்று இன்னும் மறைந்திருக்கும் பலவற்றை வெளிக்கொண்டு வந்து புதிய வரலாறு படைத்திட வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தாவேக அரசின் முறையற்ற நிர்வாகத்தால் விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி பிரச்சினையில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி காவிரி ஆற்றில் எந்தவொரு கட்டுமானத்தையும் மேற்கொள்ளக்கூடாது என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதை மாநில அரசு முறையாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று கூறினார். இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 259 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பர்மிங்ஹாமில் நடைபெற்ற ஒரு போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து 47.5 ஓவரில் 258 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இனிய இரவு வணக்கம் நேர்களை கேட்டுட்டுருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒலிபரப்பு. நேரம் 8:05 நிமிடத்தில் நீங்கள் கேட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் குக்கு, உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கும் நிகழ்ச்சி.

0: குக்கூ நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443364 அப்படிங்கிற பண்பலையின் வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதையெல்லாம் மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா உங்களுடைய குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். மீண்டும் சொல்கிறேன், 9443364794 அப்படிங்கிற பண்பலின் வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதையெல்லாம் மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் வந்து இப்போ முதலாவதாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. ஆலங்குளத்துலேருந்து ஆஷ்விக் வந்து கேட்டிருக்கிறாங்க. தாய் மனசு படத்துலேருந்து தூதுவளை இலை அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.
1: தொண்டையில தான் நினைச்சேன்

8:11 குக்கு நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. இடையர்த்தவணையிலிருந்து ஹரிணி கேட்டிருக்கிறாங்க. மின்சார கண்ணா படத்துலேருந்து உன் பெயர் சொல்ல ஆசைதான் அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

0: 8:16 குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு நேயர் பாடல் கேட்டிருக்கிறாங்க. யார் என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: விசுவாசம் படத்திலிருந்து கண்ணான கண்ணே பாட்டு வேணும், திருச்செந்தூரிலிருந்து சாய் பிரதீப் அருள்ராஜ் ராதா.

0: மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு நேயர் பாடல் கேட்டிருக்காங்க. யார் என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: விஸ்வாசம் படத்தில் இருந்து கண்ணான கண்ணே பாட்டு வேணும், திருச்செந்தூரில் இருந்து சாய் பிரதீப், அருள்ராஜ், ராதா.

0: 6.6 MHz ஒலிபரப்பு.
1: எட்டு மணி 21 நிமிடத்தில் குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. மேலப்பாண்டவர் மங்கலம் ஆறுமுகசாமி சிவசுந்தரம் வந்து கேட்டிருக்கிறாங்க. அரண்மனை கை படத்துலேருந்து அடி பூங்குயிலே அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.

8:27 வகுப்பு நீங்கள் சங்கேற்றிருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. டவுன்லேருந்து கணேஷ், தொட்டால் பூ மலரும் படத்துலேருந்து அரபு நாடே அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

8:12 குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443364794 அப்படிங்கிற பண்பலைன் வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாம் மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா உங்களுடைய குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாகவோ அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. குருவன்கோட்டையிலிருந்து முருகன் தீபக் கேட்டிருக்கிறாங்க. திருமதி பழனிசாமி படத்திலிருந்து குத்தாள குயிலே அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

0: இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: எட்டு மணி 38 நிமிடத்தில் குக்கு நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டுருக்குறாங்க. செக்காரக்குடியிலேருந்து ராமலட்சுமி ஐயம்பெருமாள் கேட்டுருக்குறாங்க. செல்லக்கண்ணு படத்துலேருந்து வண்டியில் மாமன் பொண்ணு அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க.

8:43 நிமிடத்தில் கொக்கு நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மத்தியாலை 1597 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. மேலச்சேவலேருந்து கருப்பசாமி பானோ கேட்டிருக்கிறாங்க. விருமாண்டி படத்துலேருந்து ஒன்றை விட அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

0: 8:54 நிமிடத்தில் குக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சி நிறைவான நேயர் யார், என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம்.
1: ஹலோ சார், வணக்கம் சார். மந்தித்தோப்புலேருந்து ஆறுமுகசாமி பேசுகிறேன். எனக்கு கட்டபொம்மன் படத்துலேருந்து எங்கள் தென்பாண்டி தேசத்து சிங்க குட்டிங்கிற பாடல் ப்ளே பண்ணுங்க சார்.
0: நிகழ்ச்சி நிறைவு பாடல் வந்து கேட்கறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி வந்து நிறைய நேயர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. யார் யாரெல்லாம் நிகழ்ச்சி வந்து பாடல் கேட்டாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அன்னையளவில் வந்து தங்கம், கீழச்சுரண்டை, பிரம்மசக்தி, செல்வராஜ், பழையப்பேட்டை நல்லையா, புதுக்குடி, கிருஷ்ணமூர்த்தி, பாமா, சாம்பார் உடகரை, தமிழழகன், பரமசிவன், சுரண்டை, தாமஸ், கட்டேரிப்பட்டி, விஜயா, பரமன்குறிச்சி, சுகன்யா, சென்னை, சிலம்பரசன், காவியா, சிந்து, பூந்துரை, முருகன், உச்சிமாகாளி, தூத்துக்குடி, முள்ளக்காடு, சரஸ்வதி, பாபு, புதுப்பட்டி, தாமரைச்செல்வி, திருவனந்தபுரம், குமார், காந்திநகர், வசந்தி, சுப்பிரமணியன், மேலச்சக்கம்பட்டி, மூர்த்தி, லிங்கத்துறை, வடிவேல், முருகன், டவுன், ரேணுகா, ஆலங்குளம், ஆஷினி, சாத்தான்குளம், வைதேகி, செய்தூர், வெள்ளமால், கீழச்சுரண்டை, கதிர்வேல், இவங்கெல்லாம் வந்து நிகழ்ச்சியில் பாடல் கேட்டிருந்தாங்க. எங்கள் எல்லாருக்கும் பாடல் கொடுக்க முடியல. நிகழ்ச்சி நிறைவான பாடலை கேட்டு வரலாம். பாடலை தொடர்ந்து கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில், பஞ்சு அருணாச்சலம் வரிகளில், கமல்ஹாசன் எஸ் ஜானகி குரல்களில்.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேர்களை இனி தொடர்வது இலக்கியச் சாரல்.

நேரம் 9:30. நேரில் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு. நீங்கள் கேட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் இலக்கிய சரல். இன்னைக்கு இலக்கிய சரல் நிகழ்ச்சியில் சங்க காலத்தில் நடைபெற்ற திருவிழாக்களை பற்றி தான் தெரிஞ்சிக்க போகிறோம். அப்பவும் சரி இப்பவும் சரி விழாக்கள் அப்படின்னு சொன்னாலே வந்து நமக்கு வந்து ஒரு கொண்டாட்டமாக தான் இருக்கும். நிறைய விழாக்கள் வந்து நம்ம குடும்பத்துலேயும் சரி சமுதாயத்துலேயும் சரி வந்து கொண்டாடிட்டு இருப்போம். ஆனால் வந்து நிறைய விழாக்கள் வந்து நம்ம சங்க காலத்தில் கொண்டாடின விழாக்களையே தான் நம்ம வந்து இப்போ கொண்டாடிட்டு வரோம். அங்கே இதில் வந்து சங்க காலத்தில் என்னென்ன திருவிழாக்கள்லாம் வந்து மக்கள் கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு இலக்கியங்கள் இருக்கிற விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்கப்புறோம். சங்க காலத்தில் பெரும்பாலான நாட்களில் மக்கள் வந்து விழாக்களாக தான் கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குறுந்தொகை வந்து கூறுது. சாறுகோள் ஊரின் புகழ்வேன் மன்ற அப்படிங்கிற அந்த வரிகளில் அவங்க என்னெல்லாம் கொண்டாடி இருக்காங்க, பெரும்பாலான நாட்கள் விழாக்கள குளமாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லுது. மேலும் அரும்பு முதிர்ந்த தாழை மரங்களை கொண்டு வந்து விழா நிகழும் இடத்தை அழகுபடுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத விழவுக்களம் கமலும் உறவு நீர் சேர்ப்ப அப்படிங்கிற அந்த நற்றினை பாடலும் வந்து குறிப்பிடுது. ஸோ தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரி எழில், பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா குரல் எழுதி சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

ஒன்பது மணி 35 நிமிடத்தில் இலக்கிய சொல்லல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. சங்ககால திருவிழாக்களை பற்றி தான் வந்து பேசிகிட்ருக்குறோம். சங்க காலத்தில் கொண்டாடப்பட்ட திருவிழாக்களை முக்கியமான ஒன்று அப்படின்னு சொன்னோம்னா இந்திர விழா அப்படிங்கிற அந்த திருவிழா வந்து சொல்லலாம். மக்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படிங்கிறத தான் கடவுளாக வணங்கி வந்திருக்கிறாங்க. இந்த ஐம்பூதங்களுடைய தலைவராகவும் இயற்கையின் தெய்வமாகவும் மருதநில கடவுளான இந்திரன் தான் வந்து விளங்கினார். வருஷ வருஷம் இந்திரனுக்கு விழா எடுத்து கொண்டாடி மகிழ்கிறத வந்து வழக்கமாக கொண்டு வந்திருக்காங்க அந்த மக்கள். அதை இந்திர விளவிர் பூவின் அன்னை அப்படிங்கிற ஒரு பாடல் மூலம் குறிப்பிடுது. நறுமணம் மிக்க பூக்களை சூடிய நடன மங்கையர் ஒன்றாக சேர்ந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள். இவ்விழாக்களில் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அலைமோதுவார்கள். அது மட்டும் இல்லாமல் திருவிழா கடைகள்லாம் போடுவாங்களே, அந்த மாதிரி திருவிழா கடைகளும் நிறையா போட்டிருப்பாங்க. அதனால் அந்த திருவிழாவே ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். விழா தொடங்குகிறது அப்படிங்கிறத மக்களுக்கு முன்கூட்டியே அறிவிக்கிறதுக்காக கொடியேற்றுதல் நிகழ்வு வந்து ஒரு மரபாக வந்து பின்பற்றப்பட்டிருக்குது. அதுதான் இப்போவுமே நம்ம திருவிழா காலங்களில் வந்து என்ன பண்ணுவோம், கோயிலில் வந்து கொடியேற்றி அந்த வந்து நம்ம தொடங்கி வைப்போம். தொடர்ந்து பேசலாம். அதுக்குள்ள நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். பணம் படத்தை வந்த படத்திலேருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், வாலி வரியலில் டி எம் சௌந்தரராஜன், எல்லா ஈஸ்வரி குரலையும் சொல்கிறேன். பாடல் வந்துருக்கு, கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

9:40 இலக்கிய சொல்ல நீங்கள் சங்கிட்டு இருக்கீங்க. நிலைப்பண்பலை 102.6 சங்ககால திருவிழாக்களை பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். இளவேனிற் காலத்தில் நடக்கிற ஒரு முக்கியமான விழாவாக காமன் விழா இருந்திருக்குது. அதாவது மன்மதனை தான் காமன் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்கிறாங்க. காமன் விழா மக்கள் வந்து சும்மா பொழுத ஜாலியாக இன்பமாக கழிக்கிறதுக்காக கொண்டாடுன ஒரு விழா தான். திருமணம் ஆகாத ஆண்களும் பெண்களும் காமனை வந்து வணங்குறதுனால விரைவில் வந்து திருமணம் நடக்கும் அப்படின்னும், குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருந்தது. இதை தான் கலித்தொகையில் வந்து வில்லவன் விழவினுள் விளையாடும் பொழுதென்றோ அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வந்து கூறியிருப்பாங்க. இதே சங்ககாலத்தில் கொண்டாடின இன்னொரு முக்கியமான விழா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கார்த்திகை நாளில் கார்த்திகை பூரண திதியும் கூடின நாளில் கொண்டாடப்பட்ட விழா தான் கார்த்திகை விழா. சிவபெருமான் திரிபுர அரசரை கண்டு சிரித்து எரித்ததை நினைவூட்டக்கூடிய வகையில் இந்த விழா வந்து கொண்டாடியிருக்கிறாங்க. இரவு நேரங்களில் அனைத்து வீடுகளிலையும் அகல் விளக்குகளால் தீபம் ஏற்றப்பட்டிருக்கணும். எங்கும் ஒளி பரவி புத்துணர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத அகநானூற்று ஒரு பாடல் மூலமாகவும் கூறியிருக்கிறாங்க. அருமின் சேரும் அகழிருள் நடுநாள் மறுவில குறுத்து மாலை நோக்கி அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வந்து சொல்லியிருப்பாங்க. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. மஞ்சள் மகிமை திரைப்படத்திலிருந்து மாஸ்டர் வேணு இசையில், உடுமலை நாராயணகவி வரிகளில், பி சுசிலா காந்தசாலா குரல்களில்.

0: தடை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் பொங்கல் இதயத்தை இதமாக கிளிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

இலக்கிய சிறல் நிகழ்ச்சியில் சங்ககால திருவிழாக்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். நெல்லை பண்பலை 102.6. சங்க காலத்தில் கொண்டாடப்பட்ட இன்னொரு முக்கியமான விழா அப்படின்னு சொன்னால் புனல் விழா அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதை நீர் விழா அப்படின்னு சொல்லி அழைக்கலாம். மனிதனுக்கு மிகவும் முக்கிய தேவைகளில் ஒன்று தான் தண்ணீர். அன்றைய மக்கள் காவிரி ஆற்றுல வருகின்ற அந்த புது புனலை ஆடி மகிழ்ந்து கொண்டாடி இருக்கிறாங்க. ஆடி பெருக்கி நாளன்று காவிரி கரையில் புது துணி உடுத்தி புனலாடும் வழக்கம் இருந்தது அப்படிங்கிறத மலி புனல் பொருத மருது ஓங்கு படப்பை களிகோல் சுற்றமுடு கரிகால் காண அப்படிங்கிற அந்த பாடல் வரிகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பொங்கல் திருவிழாவாக அழைக்கிறது அந்த காலத்தில் உழவர்களின் அறுவடை நாளாக தை திருவிழாவாக வந்து கொண்டாடப்பட்டிருக்குது. மழை பெய்து பூமி விளைந்து அறுவடை ஆனதுக்கப்புறமா பொங்கல் வச்சு பொங்கல் பொங்கும்போது குறவையிடுறாங்க. இது மகிழ்ச்சியை தெரிவிக்கும் ஒரு குரல் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சூரிய பகவானுக்கு நெல்லும் பூவும் வச்சு ஏற்கலப்பை முன்னாடி பொங்கல் வச்சு இறைவனை வணங்குவாங்க அப்படிங்கிறதையும் பாடல் மூலமாக வந்து சங்க இலக்கியங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நறுவி ஐம்பால் மகளிர் ஆடும் தை தன்கயம் போல அப்படின்னு சொல்லி 500 பாடல் இந்த பொங்கல் விழா சங்க காலத்திலே கொண்டாடப்பட்டிருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிவிக்குது. நம்ம நிகழ்ச்சி வந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். இதயத்தில் நீ திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரியலில் எஸ் ஜானகி குரலில்.

ஒன்பது மணி 50 நிமிடத்தில் இலக்கியச்சரல் நீங்கள் சங்கிட்டுருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 சங்ககால திருவிழாக்களை பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். முழவு விழா அப்படிங்கிற ஒரு விழாவும் சங்க காலத்தில் கொண்டாடப்பட்டிருக்குது. முழவு அப்படிங்கிறது இசைக்கருவிகளில் ஒன்று. விழா காலங்களில் மேலும் அடித்து சிறுவர்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ஆடுவாங்க. முழவுக்கருவி அந்த விலங்குகளோட தோல்னால் செய்யப்பட்டிருக்கும். இது வந்து வட்டமாகவோ இல்லை சதுரமாகவோ இறுக்கி கட்டப்பட்டிருக்கும். நெருப்பில் சூடு பறக்க காட்டி அடிப்பாங்க. முழவு கண் புலரா விழவுடை ஆங்கன் அப்படிங்கிற நற்றிணை பாடலில் இதை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. இது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பாடலில் சொல்லியிருக்க மாதிரி சிறுவர்கள் வந்து பனைமடலில் செய்யப்பட்ட குதிரையை வந்து தெருக்களில் இழுத்துட்டு வந்து விளையாடுவாங்களாம். இந்த விளையாட்டுக்கு முழவு அடித்து ஆடி பாடி எல்லாம் வந்துட்டு இருப்பாங்களாம். மேளத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆட்டம் போட்டுட்ருப்பாங்க. அதை பார்க்குறதுக்கு மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக கூடி வந்து நிற்பாங்களாம். இந்த முழவு விழா அப்படிங்கிறது தனியாக வந்து விழாவாக நடைபெறாது. விழா காலங்களில் வந்து இந்த முழவு இசைக்கப்பட்டு அது ஒரு விழாவாக கொண்டாடப்பட்டுருக்கும். அதுவும் இது பெரும்பாலும் இரவு நேரங்களில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பாடலில் வந்து மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம நிகழ்ச்சி வந்து பெரும் பாடல் கேட்டு வந்துடலாம். வெண்ணிறாடை திரைப்படத்திலேருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், பி. சுசீலா குரலில்.

நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-6458, விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. 9:55 இலக்கச்சரல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6 சங்ககால திருவிழாக்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். கொங்கு மண்டல சுற்றுவட்டார பகுதியில் கொண்டாடப்பட்ட ஒரு முக்கியமான சங்ககால விழா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உள்ளி விழா அப்படின்னு வந்து சொல்லலாம். இது உள்ளி விழா என்ன அப்படின்னா, கொங்கர்கள் இடுப்பில் மணிகளை கட்டிக்கிட்டு ஆடக்கூடிய ஒரு விழா தான் உள்ளி விழா அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்கிறாங்க. கொங்கர்கள் மணியரை யாத்து மருகின் ஆடும் உள்ளி விழாவின் அன்னை அப்படின்னு சொல்லி அகனானூரில் கூட இந்த பற்றின பாடல்கள் வந்து இருக்குது. அந்த விழாவை பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. சங்ககாலத்தில் கொண்டாடின இன்னொரு முக்கியமான விழா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, படைக்கலை பயிற்சி பெற்று திரும்பிய வீரர்களை அரங்கேற்றும் விழா பூந்தொடை விழா அப்படின்னு சொல்லி அந்த விழா வந்து அழைஞ்சிருக்காங்க. பெரும் வீரனான தன்னுடைய மகன் பயிற்சி முடிந்து வீடு திரும்புகிறான். அவனுடைய வெற்றிக்கை இந்த உலகம் காணட்டும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய வீடுகளில் புது வண்ணம் பூசுவாங்க. வார்க்கலர் பொழிந்த வன்கண் மழவர் பூந்தொடை விழலின் தலைநாள் அன்ன தருமணம் நெருமிய திருநகர் முற்றம் அப்படின்னு சொல்லி அகனானூற்று பாடலில் இந்த பூந்தொடை விழாவை பற்றி கூறியிருக்கிறாங்க. நேர்களை, இலக்கியச்சரல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சி நிறைவு பாடலாக யார் பையன் திரைப்படத்திலிருந்து சுசஸ்லா தட்சிணாமூர்த்தி இசையில் மருத காசி வரிகளில் சீர்காழி கோவிந்தராசன் ஜிக்கி குரல்களில் சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. பாடலை தொடர்ந்து இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் தொலைபேசி மூலமாக கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அழைக்க வேண்டிய எண்கள் 04-22-256-1133 மற்றும் 04-22-256-1133 என்ற எண்களுக்கு அழைக்கலாம்.

0: இனிய இரவு வணக்கம் நேர்களே, கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1100 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பு. நேரம் 10 மணி. நீங்கள் கேட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொலைபேசி மூலமாக நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்கள் அழைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் முதல் நேயர் வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? ம், சொல்லுங்க, கொஞ்சம் தள்ளி வந்து பேசலாமா? ஆ, சொல்லுங்க. ம்,
1: என்ன
0: படம் வேணும்?

0: பத்து மணி 5 நிமிடத்தில் சுகமான ராங்கல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், இணைப்பு தான் இருக்கீங்க.
1: ஆ வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் ஆவரைக்கேரன் ஒரு கணபதி.
0: ஆ சொல்லுங்கள் சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்
1: சார்? எனக்கு நாடாட வந்தார் காமராஜர் பாட்டு.
0: நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டுருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: ரொம்ப சந்தோஷம் சார்.

0: 10 மணி 10 நிமிடத்தில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலாக கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-2561-1332 மற்றும் 0462-2561-1333. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ சார்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: சார், தென்காசி மாவட்டம் ஆடங்கல்.
0: ஆ, சொல்லுங்கள் சார், உங்களுக்கு என்ன படம் வேணும்?
1: துங்காயிலேருந்து சும்மா நிற்காங்க அந்த படம்.
0: நீங்கள் கேட்ட படம் வந்துட்டுருக்கு, கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: செந்தில் பாளையங்குட்டையிலேருந்து பேசுறேன் சார்.
1: ஆ சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படம் வேணும்?
0: கோகுலம் கோகுலம் படத்தில் புது ரோஜா பூத்து இருக்கு.
1: நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டுருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
0: சரி சார், ரொம்ப நன்றி சார்.

0: சொல்ல வேணுமா?
1: பத்து மணி 15 நிமிடத்தில் சுகமானவர்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1897 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102 பிளர் மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: சார்
1: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க
2: சார்? இந்த

0: இசை வெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டிருக்கீங்க அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462256113 மற்றும் 0462256113 என்ற எண்களுக்கு அழைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோமா, எங்கிருந்து பேசுறீங்க?
2: புதுக்கோட்டில இருந்து மாகன் சரஸ்வதி பேசுறேன் சார்.
1: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
2: மன்மத நிலை படத்துல இருந்து
1: நீங்க கேட்ட படம் வந்துட்டு கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
2: நன்றி சார்.
3: ஹலோ
4: ஹலோ.

0: மக்கள் வரக்கூடும், ஆசை வரக்கூடும்.
1: ஐ டோன்ட் மைண்ட்.
2: கற்பனை ஓர் ஆயிரம் ஒரு முறை பார்த்தால் என்ன?
0: ஹலோ,

0: 10 மணி 23 நிமிடத்தில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: அன்பான அன்பருக்கு, அன்பு சகோதரருக்கு இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: மதுரை ஜவஹர்புரத்திலிருந்து உங்கள் அன்பு சோழன் ஆண்டனி.
0: ஆ, சொல்லுங்கள் சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்காக காத்திருக்கிற படம் சகோதரே, அதில் தீபன் சக்கரவர்த்தி அண்ட் ஜானகிமும் பாடிய ஓ நெஞ்சம் என்ற பாடல் இப்போ வாய்ப்பு கண்டிப்பாக
0: கேட்ட பாடல் வந்துட்டு கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: 10:11 கேட்டுட்ருக்கீங்க சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தான். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1897 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பல்ல கேட்ட சீன் ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்கள் கலைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நன்றி சார், நன்றி.

0: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: பத்து மணி 15 நிமிடத்துல சுகமலர் அவர்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க?
2: திண்டுக்கல். சுந்தர் நல்லா
1: நலமா இருக்கிற சார். உங்களுக்கு என்ன படம் வேணும்?
2: கருமேட்டு கருவன் படத்துல சார்.
1: ம்,
2: பட்டுக்குள்ள.
1: நீங்க கேட்ட படம் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சு.
2: நன்றி சார்.

0: 10 மணி 41 நிமிடத்தில் சுகமான வருவாங்க. நீங்கள் சங்கிட்டு இருக்கீங்க நிகழ்ச்சி. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் திருநெல்வேலி விஎம் சத்திரம் அம்பிகா மங்களவன் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன படம் வேணும்?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம். உங்களுக்கு என்ன படம் வேணும்?
1: பார்வை வந்து இப்போ இந்த படத்துல அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலாம்.
0: நீங்க கேட்ட படம் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசி தொடர்ந்து.
1: நன்றி, நன்றி சார்.

0: 10 மணி 45 நிமிடத்தில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1597 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: இரவு வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: சித்தமல்லி பாரதி நகர்லேருந்து சிவகாமி பேசுகிறேன் சார்.
0: ஆ சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மௌன கீதத்தில் வந்து டேடி டேடி ஓமே டேடி.
0: நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டுருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றி சார், நன்றி சார்.

0: பத்து மணி 50 நிமிடத்தில் சுகமான ராங்கல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சி அடுத்த நேயர் வணக்கம்.
1: குரு சிஷ்யன் என்ற படத்திலிருந்து ஜிங்கிடி ஜிங்கிடி உனக்கு என்ற பாடலை விரும்பி கேட்பது சிந்து பூந்தரை முருகன் மற்றும் உச்சி மகாலி. நன்றி.
0: நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டுருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

பகல் சோர்ந்து இரவு வெல்லும் இவ்வேளையில் எங்கள் இரு உயிரின் தவிப்பின் பொழுது மூன்றாவது உயிரென கலந்திருக்கும் இசை ஞானியின் இசையும் அவ்வளவு அழகு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மத்திய அலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்பு.

0: நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044249486458, மேலும் விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. 10:55 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சி நிறைவான நேயர் வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கிறோம். எங்கிருந்து பேசுறீங்க?
1: சோமுருகன், காயல்பட்டினம்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படம் வேணும்?
1: எனக்கு வந்து அன்புள்ள ரஜினிகாந்த் படத்துல இருந்து தேன் பூவே பூவே வா தென்றல் தானே.
0: நீங்க கேட்ட படம் வந்துட்டு கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றி.

நேரம் 11 மணி. நிகழ்ச்சி குறிப்புகள். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz நாளை 15/7/2026 புதன்கிழமை அன்று ஒலிபரப்பாகவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. உரை வழங்குபவர் முனைவர் ஏ ஷாஜிதா பேகம் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். 6:50 சூழல் காப்பது சுகம், சூழல் ஒளி. வழங்குபவர் முனைவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள். 7 மணி மற்றும் 7:15 வணக்கம் பரணி. 7 மணிக்கு வணக்கம் பரணியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி. வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 வணக்கம் பரணியில் தமிழே அமுதே. உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள். 7:45 இன்றைய தினம். 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி. பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. தொடர்ந்து திரை இசை பாடல்கள். 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். 9:02 ஆனந்த பூங்காற்று. இன்றைய இளைஞர்கள் வழிநடத்துதலுக்காக தேடுவது பெற்றோரையா மொபைல் ஃபோனையா? 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்கள். முற்பகல் 11:02 மணித்திருநாடு கர்ம வீரர் காமராஜர். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிதியே. நீண்ட நாள் கழித்து உங்கள் தோழியை சந்தித்த அனுபவம்.

0: ஒரு மணிக்கு நலம் தானா? தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹரிஹர மகாதேவன் அவர்கள். 1:05 நலம்தானா நிகழ்ச்சியில் பாத வெடிப்பை குணமாக்கும் வீட்டு வைத்தியம் பற்றிய தகவல்கள். பிற்பகல் 2 மணிக்கு குக்கு நேயர்ப்படல்கள். 3:02 திரையருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 4:02 பொதிகை தும்பி. 5:02 ஆலோசனை நேரம். மூட்டு வலிக்கான காரணங்களும் சித்த மருத்துவத்தில் உள்ள தீர்வுகளும் நேர்முகம். பங்கேற்பவர் சித்த மருத்துவர் பாப்பா இவாஞ்சலின் அவர்கள். 6:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:07 பக்தி மாலை. 6:50 நம்மை சுற்றி. 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரை இசை. 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி. 2026 தினசரி நிலவரம். 7:32 தொடர்ந்து அறிவியல் தகவல்களுடன் திரை இசை. 8:05 குக்கு நேயர்விருப்பப்படல்கள். 9:00 இலக்கியச்சாரல். ஆற்றுப்படை தந்த ஆன்மீக பேரொளி. 10:00 சுகமான ராகங்கள். தொலைபேசி வழி நேயர்களின் விருப்பப்படல்கள். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள்.
1: கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
0: நேயர்களே, இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் இன்னும் சில நொடிகளில்.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது திரைகானம். முதல் பாடல் யாருக்கு மாப்பிள்ளை யாரோ படத்திலிருந்து பாடல். ஒலிக்கும் குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

0: உறவுக்கு கை கொடுப்போம் படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்.
1: ஒரு கோடி ஆசைகள் உயிர் மூச்சின் ஓசைகள், ஒரு கோடி ஆசைகள் உயிர் மூச்சின் ஓசைகள், உன் பார்வையில் பண்பாடுவே உறவாட அழைத்தேன்.

0: புதிய உலகம்
1: புதிய சரிதம்
0: படைக்கும் இதயம் தடையை உனை தெரியும் ஒரு கோடி ஆசைகள்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்களே, இப்போது இடம்பெறுவது இரவின் மடியில். இன்றைய நிகழ்ச்சியில் அலைப்பாயுதே, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்கவிருக்கிறோம். முதலில் ஒலிப்பது அலைப்பாயுதே படத்திலிருந்து பாடல்கள்.

0: சந்தனாய் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் ஏன் நண்பனே. அந்த நாள்

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம்.

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே, இந்த

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போனவன்.

0: நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் இதுவரை குடியிருந்த கோவில், உயர்ந்த மனிதன், தாமரை நஞ்சம் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டீர்கள்.
1: கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என் மீது சாயவா.
2: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ணை போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன், கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன், கம்ப்யூட்டர் பயன்பாடை குறைச்சிக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.

0: With Power Secretary Pankaj Agarwal and Additional Foreign Secretary Munu Mahawar of the Government of India in Kathmandu yesterday. In cricket, India defeated England by 6 wickets in the first of the 3-match ODI series at Edgbaston, Birmingham last night. Chasing a target of 259 runs set by England, India scored 262 for 4 in 45.2 overs. And that is the end of this news bulletin.
1: நேரம் 2:10. பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசை நிகழ்ச்சிகளில் அடுத்து ஒலிக்க இருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை. இந்நிகழ்ச்சியில் கிழக்கே போகும் ரயில், சிட்டுக்குருவி, இளமை ஊஞ்சலாடுகிறது ஆகிய படங்களிலிருந்து சில பாடல்களை கேட்க இருக்கிறோம். தொடக்கமாக கிழக்கே போக்கும் ரயில் படப்பாடல்கள். ஒலிக்கியிருக்கும் இந்த குரல் பி. ஜெயச்சந்திரன்.

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க குடம் அழகினில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் துள்ளும் மிதட்டேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

0: மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல்.
1: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ?
2: பாஞ்சாலி பாஞ்சாலி,
3: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ?
2: பரஞ்சோதி பரஞ்சோதி.

இதுவரை கிழக்கே போகும் ரயில் என்ற படத்திலிருந்து சில பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். நிகழ்ச்சியில் தொடர்வது சிட்டுக்குருவி பட பாடல்கள். ஒலிக்கவிருக்கும் இந்த குரல் எஸ்பி பாலசுப்பிரமணியம்.

இதுவரை சிட்டுக்குருவி என்ற படத்திலிருந்து சில பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். இனி இளமை ஊஞ்சலாடுகிறது பட பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன. குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம்.

Ni bama gama gaja piya mo de da. Ni bama gani gaja.

Gamma,

Mama, I need a gun. I need my mama.

நான் ஒரு விளையாட்டு பொம்மையா. பாபநாசம் சிவன் பாடல், ராகம் நவரச கன்னடா, ஆதிதாளம்.

மதுரை எம்பிஎன் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து தேவி நீயே துணை என்ற பாபநாசம் சிவன் பாடல். கீரவாணி ராகம் ஆதிதாளம்.

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை மதுரை எம்பிஎன் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: சாந்தாபுரம் எஸ்பி ஆறுமுகம் அவர்கள் தபில்.

புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் இந்த குரல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன். படம் திருமலை தென்குமரி.